இதமான காலை பொழுதில் நேயர்கள் அனைவருக்கும் சுகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் என்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 17 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை, 100.3 மெகஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 5:59. குரல் ஓசை. குரல் எண் 115, அதிகாரம் 12, நடுவு நிலைமை. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கேடாமை சான்றோருக்கு அணி. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவிற்கான பொருள் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகாகும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கேடாமை சான்றோருக்கு அணி. கேட்டது குரலோசை. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் இன்று நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் சி ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, நாகப்பட்டினம் சர்னியா டெக்ஸ்டைல்ஸ். இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவசாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ அழிதாம்பாள் சித்தபர்ம விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல முது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் கே. கலைசெல்வி, 7:00 புதுப்பொழுது திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும், 7:35 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புதுப்பொழுது, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 பாட்டு பட்டாசு, 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு, 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ

தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சர்னியா டெக்ஸ்டைல்ஸின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 அவசர உலகமும் அஞ்சல் துறையும் உலக அஞ்சல் தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக ஒளி உலா வருகிறது. இன்று காலை 10:30 இது எங்க ஏரியா, தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 11 மணிக்கு வணக்கம் தொழில், 12 மணிக்கு ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகையின் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர்கே கலைச்செல்வி, 12:10 பரிமாற்றம், 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ், 1 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ரெட்ரோ ரிதம்ஸ், 1:55 பாட்டு பெட்டி, 2:05 உழவை போற்றுவோம் சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை, காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமலையின் எல்எஸ்சி, 4 மணிக்கு நாகப்பட்டினம் சர்னியா டெக்ஸ்டைல்ஸின் #100.3. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடைத்தெருவில் அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம் ஊரும் உறவும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. 5 மணிக்கு திரையிசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திர மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:05 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டுப்பெட்டி, 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி வழங்கும் வெற்றிக்கு வழி, வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கம் மளிகையின் இசைத்தென்றல். இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வேளாண்மை அனுபவம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் வட்டம் பொன்சை பி நாகராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் காட்டில் வரும் காணும், 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்டில் வரும் காணும், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள், 9:15 பாடலோடு பயணம், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா, 10 மணிக்கு நாகப்பட்டினம் சர்னியா டெக்ஸ்டைல்ஸின் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடேசி செட்டியார் ஜுவல்ஸின் தகவல் சுரங்கம், 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியும் ஒளி உலா வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளெனும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை, அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும்போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெளிதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது.

0: உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம், உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும் பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏறுபின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேர் உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திரு உடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திட்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். இணைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திட்பம் மேன்மை கூறி வினைத்திட்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திட்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாகா. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்கபலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திட்பத்துடன் மீண்டும் முயன்றால் எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திட்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பாமாலையால் இறைவனை ஆராதிக்கும் வேலை இது. பண்பலையில் உலா வரும் பக்தி மாலை தொடக்கமாக வருகிறது வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு,
3: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து வருகிறது உன்னிமேனன் பாடிய பாடல்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்கள்.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: இன்னைக்கு வந்துட்டியா? இந்த ரேவதிய கவிட்ட ஆட்டுக்குட்டிக்கு எங்க வீட்டு திண்ணையில விளையாடுறதான் வேலையே. இறங்கு இறங்கு.
9: என்னது ரேவதியக்கா ஆட்டுக்குட்டியா?
8: என்ன பூங்கொடி, ரேவதியக்கா ஆடு வளர்க்கறதே தெரியாத மாதிரி கேக்குற?

0: அதெல்லாம் தெரியும்க்கா, ஆடு குட்டி போட்டது தான் தெரியாது.
1: ஓ அப்படியா, நம்ம வெள்ளாடு இருக்குல்ல அது 3 கருப்பு குட்டி போட்டிருக்கு.
0: அப்போ கருப்பாடு
1: அது போடும்போது பாத்துக்கலாம்.
0: ஏன் சுபாக்கா, இப்பெல்லாம் நம்ம ரேவதி அக்காவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஆடு வயலு விவசாயம்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க.
1: அப்படிலாம் இல்ல பொங்குடி, நேத்தி கூட அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஆட்டு கொட்டையை சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஆட்டுக்குட்டின்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சுக்கா, நம்ம கமலாக்கா வீட்லயும் 4 குட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா அந்த குட்டிங்களுக்கு ஆடு பாலே தரது இல்லையா?
1: அதானே, ஆட்டுக்கு 2 குட்டி பிறந்திருந்தா பால் நிறையவே இருந்திருக்கும், 4 குட்டிக்கு ஆடு எங்க போவும்?
0: நீங்க சொல்றதும் சரிதான் சுபாக்கா, நான் கமலாக்கா கிட்ட போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்கலான் இருக்கேன்.
1: சரி, ஆட்டுக்குட்டி இப்ப குட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது செனையா இருக்கும் போது பராமரிக்கணும், அது குட்டி பிறந்த உடனே பராமரிக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியுமா பூங்கொடி?
0: அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? சரி இப்ப சொல்லுங்க, ஆடு செனையா இருக்கிறப்போ எப்படி பராமரிக்கணும்?
1: ஓ அப்படியா, சரி ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்கோ. ஆடு செனையா இருந்துச்சுன்னா மற்ற ஆடுங்க கூட சேர்த்து வைக்க கூடாது, தனியா பிரிச்சு வைக்கணும். நல்லா எளிமையா செரிமானம் ஆகிற மாதிரி தான் உணவு கொடுக்கணும், அதான் தீவனம் கொடுக்கணும். அப்புறம் சினையாடுங்க ஒன்னு ஒன்று முட்டிக்க கூடாது, அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் பொங்கடி, ஒரு ஆடு சினையா இருந்து கரு களைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டு கூட சினையாடுகளை எக்காரணம் கொண்டும் சேர்த்து வைக்க கூடாது. குட்டி போடுறதுக்கு முன்னாடி ஆட்டோட பின்பாகத்தையும் மடியை சுற்றி இருக்கிற முடியையும் வால்ல உள்ள முடியையும் வெட்டி வைக்கிறது நல்லது.
0: சரி சுபாக்கா, இப்ப குட்டி போட்டுடுச்சு, குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பராமரிக்கணும்?
1: குட்டி பிறந்த உடனே பஞ்சு இல்லைனா பழைய துணி வச்சு குட்டியோட வாயையும் ஆட்டுக்குட்டியோட வாயையும் மூக்கையும் நல்லா துடைக்கணும்.
0: அப்புறம்
1: அந்த ஆட்டுக்குட்டி மூச்சு விடுறதுக்கு எளிதா இருக்கிற மாதிரி அந்த வாயை சுற்றி இருக்கிற திரவத்தை துடைக்கணும். பின்னங்கால பிடிச்சி தலைகீழா இருக்கிற மாதிரி குட்டிய சில நொடி பிடிச்சிருக்கலாம், இது மூச்சுக்குழல் பாதையை சுத்தம் செய்யும். ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆட்டுக்குட்டி பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ள தானா எழுந்து தாயாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கணும், அப்படி இல்லைனா அது எழுந்து நடக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும்.
0: அப்போ பிறந்த உடனே ஆடெல்லாம் கத்தாதாக்கா நம்மள மாதிரி?
1: அதெல்லாம் கத்தும் பூங்கொடி, முக்கியமா தாய் ஆடு குட்டி ஆட்டை நாக்கால தடவி விட அனுமதிக்கணும். அப்படி தடவி விடுறதுனால அந்த குட்டி மேல உள்ள அந்த உரை போன்ற திரவத்தை அந்த தாய் ஆடை சுத்தம் பண்ணி விட்டுரும். காதல வாங்குறியா?
0: காதல கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க மேல சொல்லுங்க.
1: அப்புறம் தொப்புள் கொடிய கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும், நறுக்கின பிறகு அயோடின் இல்லைனா கிருமி நாசினிகளை வச்சு அந்த தொப்புள் கொடியில தடவி விடணும். ஆட்டுக்குட்டி பிறந்த 2 மாசத்துக்கு குளிர் மழை இந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாம கவனமா பாத்துக்கணும்.
0: இந்த கால் நகங்கள்லாம் வெட்டி விடுவாங்களாக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நான் சொல்றதை கேட்கறதுக்கான நேரம் உன்கிட்ட இருக்கு, ஆனா அதை சொல்றதுக்கான நேரம் என்கிட்ட இல்லையே. இன்னொரு நாள் வந்து உன்கிட்ட சொல்லவா?
2: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலின் 1.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நீர்களே, இன்று காலை 9:35 அவசர உலகமும் அஞ்சல் துறையும் உலக அஞ்சல் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சி இன்று காலை 9:35.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ்.

0: பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பூமேக்ஸ்
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். நாம் உயிர்களிடத்தில் கொள்ளும் இரக்க உணர்வை கருணை என்று கூறுகின்றோம். கண்ணுக்கு நாம் எந்த அணிகலன்களையும் அணிவதில்லை. ஆனால் திருவள்ளுவர் கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்று கூறுகிறார். பரம்பு மலையை ஆண்ட பாரி என்ற மன்னன் தேரில் நகர்வலம் வரும்போது அங்கு படர்வதற்கு ஒரு கொழுக்கொம்பு இல்லாமல் தனியே காற்றில் அசைந்த முல்லை கொடிக்கு படர்வதற்காக தனது தேரை அருகில் நிறுத்திவிட்டு வந்துவிட்டார் என்று அறிகிறோம். மேகங்கள் திரண்டு மழை பொழிய தயாராகும் போது தோன்றும் குளிர்ந்த காற்றை உணர்ந்து மயில்கள் தோகை விரித்து ஆடுவது இயல்பு. தோகை விரித்து ஆடிய மயில்கள் குளிராக நடுங்குவதாக எண்ணி அதன் மீது கருணை கொண்டு தான் உடுத்தியிருந்த மேலாடையை மயிலுக்கு போர்த்திய பேகன் என்ற மன்னனின் செயலும் ஓரறிவு உயிருக்கும் பறவைக்கும் இரக்கம் காட்டியவர்களாக நம் முன்னோர்கள் இருந்துள்ளனர் என்பதை காட்டுகிறது. வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடு தோறும் இருந்தும் பசியராத வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என்று கூறுகின்றார். தலையாய பண்பாக அந்த உயிரியற்க பண்பே நமக்கு கருணை என்று போற்றப்படுகிறது. இதனையே திருமூலர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறுகின்றார். அதனால்தான் செல்வம் படைத்தவர்கள் அன்னசத்திரங்கள் அமைத்தும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் உணவும் நீரும் அளித்து மக்களின் பசியை ஆற்றுகின்றனர். மன்னர்களும் மக்கள் நோயின்றி பசியின்றி வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் செய்து தனது ஆட்சி காலத்தில் நற்பெயரோடு ஆட்சி செய்தனர். சித்தர்களும் தவசிகளும் செல்வந்தர்களும் இல்லத்தில் வாழ்வோரும் தங்களை நாடி வருபவர்களுக்கு உணவும் உடையும் மருத்துவமும் செய்வதை கடமையாக கொண்டிருந்தனர். உயர் பண்பு என்பதால் மனிதர்களாக பிறந்த அனைவரும் பிற உயிர்களுக்கு உதவுகின்ற பேருளத்தை பெற வேண்டும். கருணையால் மனிதனே வள்ளலாகின்றான். நாமும் இதுபோல் கருணை என்ற உயர் பண்புடன் நடந்து கொள்வோம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்
6: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பூமேக்ஸ்
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை

0: இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது.

0: சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரட்சனாக் 10 முறையும், சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சிமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:55.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.

0: பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மலிவு விலையில் மளிகை பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
3: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம். சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின? மேலணிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: My name is K. Kalaichelvi.
6: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: I'm studying 10th standard.
6: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: ஒரு poem சொல்றதா இருக்கேன்.
6: எங்க சொல்லுங்களா?
7: Who are you and what do you do? We are birds. Chip and swing. Who are you? And what do you do? We are monkeys. Jump and swing. Who are you? And what do you do? We are dog. Run and bark. Who are you? And what do you do? We are cats. Mew in the dark. Who are you? And what do you do? And what do you do? We are elephants. We raise our trunk. Who are you? And what do you do? We are lions. We roar and hunt. காமராஜர் பத்தி கவிதை சொல்றதா
6: இருக்கீங்க?
7: காமராசர் நல்லவராம், கருணை உள்ளம் கொண்டவராம், ஏழை குழந்தை படிக்கவே ஏற்ற வழி செய்தாராம், நல்லா படிக்கும் பிள்ளைக்கு மதிய உணவு தந்தாராம், ஒரு இணைத்து சீருடை ஒன்றா அணிய செய்தவராம், மக்கள் மந்தி நின்றவராம், கம வீர காமராஜர்.
6: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: போலீஸாக
6: என்ன பண்ண போறீங்க?
7: சப்பு சந்திரத்தை நல்ல வழியில் நடத்துவாங்க.
6: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மலிவு விலையில் மளிகை பொருட்களை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
3: ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் உள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636. கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. புலர்கின்ற காலை பொழுதை புதுமையாக்க மலர்கின்றது புது பொழுது. புது பொழுதில் தொடக்கமாக வருகிறது பாப்பா.

புது பொழுது தொடர்கிறது. மரகத நாணயம் என்ற திரைக்காக பாடல். பிரதீப் குமார் அவர்கள் குரலில்

காலை பொழுதை இதமாக இணைப்பது புது பொழுது. தொடர்ந்து வருகிறது பாட்டில் ராதா என்ற திரைக்காக பாடல்.

ஆம் நேயர்களே, அன்புதான் அறமாக இருக்கிறது. அன்பு என்பது ஒரு வளையம் போன்றது. அதற்கு தொடக்க புள்ளியும் கிடையாது, முடிவு புள்ளியும் கிடையாது. எனவே அன்பை விதைப்போம், ஆனந்தமாக வாழ்வோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது புது பொழுது சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்ற விடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். அவசர உலகமும் அஞ்சல் துறையும் இன்று காலை 9:35 உலக அஞ்சல் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சியாக ஒளி உலா வருகிறது. இன்று காலை 9:35 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார்.

0: தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை.

0: இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்த், குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கல்லில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300 மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கல்லிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒருசில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது 1 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்கவுள்ளன. ஜனவரி மாதம் 17 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
4: வெளி மற்றும் உள் நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், ENT, சக்கர நோய், கால்புண் சிகிச்சை, டயாலிசிஸ் என
5: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு MS பல்லோக்கு மருத்துவமனை, கும்பகோணம். காரைக்கால்.

0: கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
1: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
3: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல், டிசைன்ஸ்
2: ரூபாய் 1500க்கு மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நாகை மூரா சென்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க, பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
9: புதுப்பொழுதில் அடுத்து நாம் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
11: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC Gold Palace.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
11: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
9: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: உங்கள் கடை காரைக்கால்,
13: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
14: என்னை விட யோகியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சு போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாரா. சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாரா. இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம்.

உள்ள ஒரு நாய். இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு

0: குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: சைபாலின் தகவல் நிறம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோ சைபால் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள் வெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:33.

0: நேயர்கள் கேட்க இருப்பது மயிலாடுதுறை. உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
2: விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
8: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இப்போ பிளட் கொடுக்குறவரு சமூகத்தில் எப்படி ஒரு உயர்ந்த நபராக ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு உயர்ந்த மனிதராகவும் மற்றவர்களால் ஒரு போற்றப்படுகிற நபராகவும் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பேசிக்காக அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ஓரளவு வந்து போயிருக்கு. அம்மாவுக்காக பையன் பிளட் கொடுக்கறது, மனைவிக்காக ஹஸ்பண்ட் வந்து பிளட் கொடுக்கறது, கணவருக்காக மனைவியோட பிளட் கொடுக்கறது சூழல் கூட நீங்கள் கூட அப்படி தான் நாங்கள் பிளட் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எண்ணம் வேணும் முதல்ல. ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, நாங்கள் அப்படி தான் கேட்போம் உங்கள்கிட்ட, ஏங்க நீங்கள் வந்து பிளட்டு யாராவது வாலண்டியர் டோனர்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறீங்களே, நீங்களே ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, நீங்களே கொடுக்கலாங்க, அம்மாவுக்கு பிளட் வேணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் கொடுக்கலாமே போனால், இல்லைங்க நம்ம பிளட்லாம் செட் ஆகாது அப்படிம்பாங்க. அப்படிலாம் செட் ஆகுதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங் கொடுத்து டோனர் ஆன பிறகு ரெகுலர் டோனராக அவங்கள மாற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோனரோட ரிட்டன்ஷன் அவங்கள மெயின்டைன் பண்ணுறோம். இப்படி ரெகுலராக பிளட் கொடுக்குறவங்களுக்குலாம் நம்ம என்ன சார் ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா, நீங்கள் வந்து பிளட் பேங்கில் முட்டை பால் பிளட் தான் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களானா, கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஹானர் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் பிளட் கொடுத்தவங்களுக்கு வாலண்டரியாக பிளட் டொனேட் பண்ணணும். ஆணாக இருந்தால் இரண்டு முறை, பெண்ணாக இருந்தால் ஒரு முறை வாலண்டரி பிளட் டொனேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அக்டோபர் மாதம் கடைசியிலையோ இல்லை நவம்பர்லையோ இல்லை டிசம்பர்லையோ ஒரு ஃபங்க்ஷன் போகும், வேலிடிட்டரி ஃபங்க்ஷன் வைப்போம். அது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கும். அந்த நாளில் இந்த ரியல் ஹீரோஸ் எல்லாரையும் கூப்பிடுவோம். அந்த பிளட் டொனேட் பண்ணாங்க, அப்புறம் அந்த கேம்பில் வந்து பிளட் கொடுத்தவங்க அவங்களோட ஆர்கனைசர்ஸ் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு அழைச்சி எல்லாருக்குமே வந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும்

0: நம்மளுடைய புதுச்சேரி சேர்ந்த நம்மளுடைய காரைக்கால் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைச்சி அவங்களுக்கு மொமெண்டம் மெடலு பிரைஸு அப்புறம் அவங்களுக்கு உணவுகள் இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஹானர் பண்ணுறோம். அதனால் வாலண்டியர் டோனர்ஸ் தான் முக்கியமான நபர்கள், இன்னும் சொல்ல போனால் ரியல் ஹீரோவே அவங்களுக்கு தான். அதனால் எல்லாரும் நீங்கள் பிளட் கொடுங்க, பெண்களும் கொடுக்க வாருங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வந்து வாலண்டியர் டொனேட் பண்ணிங்க அப்படின்னா வருஷ முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் மெடலும் உண்டு. உங்கள் எல்லாரையும் இந்த கலெக்டர் மூலமாக ஹானர் பண்ணுவோம், நாங்களும் உங்களை வாழ்த்துக்கிறோம். நன்றி.
1: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: போதும் என்ற மனதோடு வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் மகிழ்ச்சியை தராது என்ற நற்சிந்தனையோடு நாம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 PSR தங்க மாளிகையின் பொது பொழுது இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
9: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
10: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
0: விழிகளின் விரல்களில் வெளிச்சம் பிறக்க, விழிகளின் கனவுகளில் வண்ணம் நிறைய, கடந்த காலம் காற்றோடு கரைந்து போக, நம் செவியோரம் கவிபாட வருகிறது புது பொழுது.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
5: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
7: காரைக்கால் ஜவஹர் நவோதயா பள்ளி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, எதிர்வரும் 2027-28 கல்வியாண்டில் 9 மற்றும் 11 வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் அறிவிக்கப்பட இருக்கும் வலைத்தளத்தின் மூலம் விண்ணப்பங்களை

0: இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி நாள். நிர்வாக காரணத்தால் வரும் 15/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
7: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
8: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருவாரூர் மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் தொழில்நுட்ப உதவியாளர் 1 பணியிடம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் திருவாரூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். உயிரியல் அறிவியல், சுற்றுச்சூழல் அறிவியல், சூழலியல், வனவியல், வனவிலங்கு அறிவியல், பொதுக்கொள்கை அல்லது தொடர்புடைய இணையான துறைகளில் ஏதேனும் ஒன்றில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு மாதம் 22,000 ரூபாய் ஊதியத்துடன் 6 மாதங்களுக்கான பணிக்காலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் சுய விவர குறிப்பை cmgfb.tvr@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை, அறையன் 61, 2 தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவாரூர், 6100001 என்ற முகவரியில் நேரடியாக இன்று 9/10/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இப்பணியிடத்திற்கான விண்ணப்பதாரர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு திறன், அடிப்படை கணினி அறிவுத்திறன் பெற்றிருத்தல் அவசியம், அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் குறைந்தது ஓராண்டு பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பணிகளை ஒருங்கிணைத்தல், தரவு சேகரிப்பு, அறிக்கை தயாரித்தல், களப்பணிகள் மற்றும் அனுபவம் பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். நாம் எழுந்திருக்கிறோம் புதுப்பொழுதோடு.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். வேதாரண்யம் மருதூர் திரு அருட்பிரகாச வள்ளலார் சத்திய ஞான சபையில் திருவருட்பா முற்றோதுதல். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 புது பொழுதோடு.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 புது பொழுதோடு.

0: இந்த இனிய காலை பொழுதை இனிமையாக்கியது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் புது பொழுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஓர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சிந்தனை துளி உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நாம் மறைந்தாலும் நம் உறுப்புகள் மூலம் உயிர் வாழ்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ் வாணி காரைக்கால். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். பாட்டு பட்டாசு. முதலில் தகவல் சுரங்கம்.
5: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா மாற்றம். நம்ம வந்து மாற்றத்தை எதிர்கொள்ளல அப்படின்னா லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது ஒரு காலத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ஒரு பெரிய ஆண்டனா கட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல டிவி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆண்டனா பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சொல்லும் போது கூட அடையாளம் சொல்லுவாங்க, அந்த தெருவில் வாங்க ஆண்டனா இருக்கிற வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு. ரேடியோ

0: பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து வலையெல்லாம் கட்டி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. இன்னைக்கு செல்போன்ல இருந்து எல்லாத்துலயுமே நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறோமா அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு கேள்வி. ஒரு பெரிய ஜமீன்தாரர், அவர் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜமீன்தாரரை விருந்துக்கு அழைக்கிறாரு. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, விருந்தாளியா வரவர் வந்து அவரு ஒரு பெரிய ஜமீன்தாரர், நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம மாளிகை ரொம்ப பளபளப்பா இருக்கணும், ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அலங்காரம் எல்லாம் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த மாளிகையில பாத்தீங்கன்னா நடுநாயகமா பிரம்மாண்டமா பளிங்காலான படிக்கட்டுகள் அப்படியே பல பல பல பலன்னு இருக்கு. அந்த ஜமீன்தார் சொல்றாரு அந்த வேலையாளர்கள்ட்ட, இதெல்லாம் தொடங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, மேல இருந்து ஒரு படியா தொடச்சிட்டு வந்துட்டே இருக்காரு. அப்ப வந்து சொல்றாரு, ஏன்பா கீழே இருந்து தொடச்சிட்டு மேல போலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அந்த வேலை செய்யறவன் திருதுன்னு முழிக்கிறான், ஐயா எப்படியா தொடக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி தொடக்கலாம், கீழேந்து தொடச்சிட்டு போலாம், ஆனா கீழேந்து தொடச்சிட்டு போனீங்கன்னா அதிக பலன் இருக்காது, மேலேந்து தொடச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேல தொடச்சதெல்லாம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு, நான் சொல்றது நீ கேளு அப்படின்றாரு. இல்லைங்கய்யா, நான் கீழே தொடச்சிட்டு நான் ஒரு நாலு ஸ்டெப் போயிட்டேன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மேலேயே நான் ஏறி நின்று தொடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மேலேந்து தொடச்சிட்டு வந்தேன்னா என் காலடி என்னுடைய ரேகையோ எதுவுமே படாது, நான் சுத்தமா தொடச்சிருவோம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அந்த ஜமீன்தார் சொல்றாரு, சரி செய்ய அப்படின்றாரு. இந்த கதையில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, மேலேருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். கீழேருந்து நீங்க மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு போனீங்கன்னா அது மேல போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல அந்த மாற்றத்தை உருவாக்கணும். இப்ப வீட்டுல ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா வீட்டுல இருக்கிற கடைசி குழந்தை கூட ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். ஆனா ஒரு வீட்டுல இருக்கிற கடைசி குழந்தை வந்து ஒரு சேஞ்சை வந்து உருவாக்குது அப்படின்னா வீட்டுல இருக்க பெரியவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நீங்க பாருங்களேன், சில விளம்பரங்கள் கூட பாத்தீங்கன்னா சில சினிமா நடிகர்கள் பண்ணும்போது அதோட வீச்சு வந்து ரொம்ப ஈஸியா போய் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆரம்பிக்கிறது வந்து கீழேருந்து போறோமா மேலேருந்து வரமா அப்படின்னு வரும்பொழுது மாற்றம் அப்படிங்கிறது வந்து மேலேருந்து வர ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் மேல் லெவல்ல இருந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல இல்ல அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி அந்த ஊரு, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் வரும். ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அந்த தலைவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, இந்த ஊர் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த எண்ணம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மனசுக்குள்ளயும் போய் அந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு ஊரா சுகாதாரமான ஒரு ஊரா எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு அந்த ஊர் மாறும். ஆனா கீழே இருக்கிறவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வீட்டுல பண்ண முடியும், அந்த தெருல பண்ண முடியுமே தவிர அந்த என்டையர் ஊர்ல பண்ண முடியாது. சோ ஒரு நிர்வாகம் அப்படின்னு வரும்பொழுது அந்த எம்டி அவங்க நினைக்கணும் நம்ம மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கறத உண்டாக்கணும். சோ மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேவையா அப்படின்னா நிச்சயமா தேவை. மாற்றம் தான் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: துளி மழையினால் தொடங்கது பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97151672, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால். சில குரல்கள் காதில் விழும், சில குரல்கள் மனதில் நிற்கும், சில அலைவரிசைகள் மட்டுமே நம் ஒவ்வொரு நாளிலும் ஓர் அங்கமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு அலைவரிசை உங்கள் காலை நேரத்தின் முதல் இசையாக, உங்கள் பயணத்தின் இனிய துணையாக, உங்கள் ஒவ்வொரு நாளின் நம்பிக்கையான நண்பனாக இதோ உங்கள் முன்னால்.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது குழந்தை பருவம். வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: எனக்கு சுமார் 7 வயது இருக்கலாம். ராஜஸ்தானிக மன்றத்தில் உறுப்பினராவதற்காக என் தந்தையார்

போர்பந்தரிலிருந்து ராஜ்கோட்டுக்கு சென்றார். அங்கே என்னை ஒரு ஆரம்ப பாடசாலையில் சேர்த்தார்கள். அந்த நாட்களில் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த உபாத்தியாயர்களின் பெயர் உட்பட எல்லா விவரங்களுமே எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றன. போர்பந்தரில் இருந்ததைப் போன்றே எங்கும் என்னுடைய படிப்பை பற்றி முக்கியமாக குறிப்பிடக்கூடியது எதுவும் இல்லை. சாதாரண நடுத்தர மாணவனாகவே நான் இருந்திருப்பேன். இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து நகரை அடுத்திருந்த ஒரு பள்ளிக்கு என்னை அனுப்பினார்கள். 12 வயதாகிவிடவே பிறகு உயர்தர பள்ளியில் சேர்த்தனர். இந்த குறுகிய காலத்தில் என் ஆசிரியர்களிடத்திலோ என் பள்ளி தோழர்களிடத்திலோ ஒரு பொய்யேனும் எப்பொழுதும் நான் சொன்னதாக எனக்கு ஞாபகமில்லை. எனக்கு கூச்சம் அதிகம். யாருடனும் சேரமாட்டேன். என் புத்தகங்களும் என் பாடங்களுமே எனக்கு உற்ற தோழர்கள். சரியான நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போய்விடுவது, பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு ஓடி வந்து விடுவது, இதுவே எனது அன்றாட பழக்கம். யாருடனும் பேசவே பிடிக்காதாகையால் உண்மையில் ஓட்டமாகத்தான் ஓடி வந்து சேருவேன். இல்லாவிட்டால் வழியில் யாராவது என்னை கேலி செய்து விடுவார்களோ என்று பயம். உயர்தர பள்ளியில் நான் படித்த முதல் ஆண்டில் பரீட்சையின் போது நிகழ்ந்த சம்பவம் ஒன்று உண்டு. அது இங்கே குறிப்பிடத்தக்கது. கல்வி இலாக்கா இன்ஸ்பெக்டர் ஸ்டீ கைல்ஸ் அப்பள்ளிக்கூட சோதனைக்காக வந்திருந்தார். எழுத்துக்கூட்டி எழுதும் பயிற்சிக்காக அவர் எங்களுக்கு 5 சொற்களை கூறி அவற்றை எழுத சொன்னார். அதில் ஒரு சொல் கெட்டில் என்பது. அதை நான் தவறாக எழுதிவிட்டேன். உபத்தியாயர் தம் கால் பூட்ஸ் முனையால் என் காலை சீண்டி தூண்டினார். நான் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் பக்கத்து பையனை பார்த்து காப்பி அடிக்காமல் பார்த்து கொள்வதற்காகவே ஆசிரியர் அங்கே இருக்கிறார் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆகையால் என் பக்கத்து பையனின் சிலேட்டை பார்த்து அப்பதத்தின் எழுத்துக்களை காப்பி அடிக்க அவர் என்னை தூண்டுகிறார் என்பதை நான் அறியவில்லை. இதன் பலன் என்னவெனில், என்னை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் அப்பதத்தை சரியாக எழுதியிருந்தனர். நான் உணரும்படி செய்வதற்கு ஆசிரியர் பிறகும் முயற்சி செய்தார். ஆனால் அதனாலும் பயனில்லை. காப்பி அடிக்கும் வித்தையை நான் என்றுமே கற்றுக்கொள்ள முடியவில்லை. என்றாலும் என் ஆசிரியரிடம் நான் கொண்டிருந்த மதிப்பை இச்சம்பவம் கொஞ்சமும் குறைத்து விடவில்லை. பெரியவர்களிடம் இருக்கும் குறைகளை காண்பதில் குருடனாகவே இருந்து விடுவது எனது சுபாவம். இதே ஆசிரியரின் வேறு பல குறைபாடுகளையும் பின்னால் அறியலானேன். என்றாலும் அவரிடம் நான் வைத்திருந்த மதிப்பு மாத்திரம் குறையவே இல்லை. ஏனெனில் பெரியவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய செய்கைகளை கவனிக்காமல் இருந்துவிட நான் கற்றுக்கொண்டிருந்தேன். அதே காலத்தில் நடந்த மற்றும் இரு சம்பவங்கள் என் நினைவில் என்றும் அப்படியே இருந்து வருகின்றன. என் பாடப்புத்தகங்களை தவிர வேறு எதையும் படிப்பதில் எனக்கு பொதுவாக விருப்பம் இருந்ததில்லை. அன்றாட பாடங்களை சரிவர படித்துவிட வேண்டும். ஏனெனில் சரியாக படிக்காததற்காக ஆசிரியரின் கண்டன தண்டனைகளுக்கு ஆளாவது எனக்கு பிடிக்காது என்பதுடன் அவரை ஏமாற்றவும் நான் விரும்பவில்லை. ஆகையால் பாடங்களை கட்டாயம் படித்து விடுவேன். ஆனால் அவற்றில் அடிக்கடி என் புத்தி செல்லாது. இவ்வாறு பாடங்களையே சரியாக படிக்காமல் இருக்கும்போது மேற்கொண்டு வேறு புத்தகங்களை படிப்பது என்பதற்கே இடமில்லை. ஆனால் என் தந்தையார் வாங்கியிருந்த சிரவணின் பிதிர் பக்தி நாடகம், இது சிரவன் பெற்றோரிடம் கொண்டிருந்த பக்தியை பற்றிய நாடகம். சிரவணின் பிதிர்பக்தி நாடகம் என்ற புத்தகம் என் கண்ணில் எப்படியோ பட்டது. தீவிரமான சிரத்தையுடன் அப்புத்தகத்தை படித்தேன். அந்த சமயத்தில் எங்கள் ஊருக்கு படங்களை காட்டுவோரும் வந்திருந்தார்கள். நான் பார்த்த படங்களில் ஒன்று கண்ணிழந்த தன்னுடைய தாய் தந்தையாரை சிரவன் கூடையில் வைத்து காவடியாக தோளில் சுமந்து கொண்டு போவதை காட்டுவது. அப்புத்தகமும் இப்படமும் என் மனதில் அழியாத முத்திரை போட்டுவிட்டன. நீ பின்பற்றுவதற்கு இது ஒரு சரியான உதாரணம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். சிரவணன் இறந்ததால் புத்திர சோகத்தோடு பெற்றோர் வருந்து பிரலாபித்தது என் நினைவில் இன்னும் அப்படியே இருந்து வருகிறது. சோகமிகுந்த அந்த கீதம் என் உள்ளத்தை உருக்கிவிட்டது. என் தந்தை எனக்காக வாங்கியிருந்த வாத்தியத்தில் அந்த கீதத்தை வாசித்தேன். மற்றொரு நாடகம் சம்பந்தமாகவும் இதே போன்ற ஒரு சம்பவம் உண்டு. ஏறக்குறைய அதே சமயத்தில் ஒரு நாடகக் குழுவினர் நடத்தி வந்த ஒரு நாடகத்தை பார்க்க என் தந்தையாரின் அனுமதி பெற்றேன். அரிச்சந்திரன் என்ற இந்த நாடகம் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. எத்தனை தரம் அதை பார்த்தாலும் எனக்கு சலி

0: வியப்பு ஏற்படாது. ஆனால் அதை போய் பார்க்க எத்தனை தடவைதான் என்னை அனுமதிப்பார்கள்? அது சதா என் நினைவில் இருந்து வந்தது. எண்ணற்ற சமயங்களில் எனக்குள் நானே ஹரிச்சந்திரனாக நடித்திருப்பேன். ஹரிச்சந்திரனைப் போல எல்லோரும் ஏன் சத்திய சீலர்களாகக் கூடாது என்று அல்லும் பகலும் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். சத்தியத்தை கடைபிடிப்பதும் அதற்காக ஹரிச்சந்திரன் அனுபவித்த துன்பங்களையெல்லாம் அனுபவிப்பதுமாகிய லட்சியமே ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கியது. ஹரிச்சந்திரனின் கதை உண்மையிலேயே நடந்த ஒன்று என்றே நான் நம்பிவிட்டேன். அதை நினைத்து பல சமயங்களில் அழுதும் விடுவேன். ஹரிச்சந்திரன் சரித்திர புருஷனாக இருந்திருக்க முடியாது என்று என் பகுத்தறிவு இன்று எனக்கு கூறுகிறது. என்றாலும் என்னை பொறுத்தவரையில் ஹரிச்சந்திரனும் சிரவணனும் வாழ்வின் உண்மைகள் அந்த நாடகங்களை திரும்ப இன்று நான் படித்தாலும் முன்பு போலவே என் மனம் உருகிவிடும் என்பது நிச்சயம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது குழந்தை பருவம். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

आकाशवाणी कार्यकाल। சிந்தனை துளி மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: காலை வணக்கம் மக்களே, காலை நேரம் களைக்கட்டும், உங்கள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடட்டும், உங்கள் காதுகளில் பாட்டு ஒலிக்கட்டும், உங்கள் மனசுக்குள் சந்தோஷம் வெடிக்கட்டும். பட்டாசு வெடிச்சா சத்தம் கேட்கும், நம்ம பாட்டு பட்டாசு ஆரம்பிச்சா உங்க மனசே குத்தாட்டம் போடும். புது புது பாடல்கள் உங்களுக்கு பிடித்த ராகங்கள், உங்கள் குரலில் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் ஒன்னா சேரப்போகுது. அதனால வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, பயணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரெடியா? உங்க மொபைல் போன் எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல் தேர்வு பண்ணுங்க, உங்க குரல்ல வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. இதோ ஆரம்பமாகிறது பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சியில முதல் பாட்டு யார் கேட்டிருக்கா?
4: அனைவருக்கும் காலை வணக்கம். காரைக்கால் மேல ஓடுதலை, எஸ் சேப்பு விஜயர்கள். படம் பொன்னியின் செல்வன், பாடல் சிந்து நதி பாக்கணுமே. நன்றி வணக்கம். காரைக்கால் மேல ஓடுதலை, எஸ் சேப்பு விஜயராகும். நன்றி வணக்கம்.
0: சிந்து நதியா பொன்னி நதியா கேட்டுருவோமே.

0: அபிப்பேரிச்சை நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கிய காக்கும் அபிப்பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த

0: பத்து நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: நிறுவனத்தின் அதிநவீன களைக்கொல்லி
0: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
0: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
0: நௌலெக்ட் தெளித்து ஒரு மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
0: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப் வேற லெவல்.
4: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
3: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
7: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
7: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கோலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
10: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கோலூர் எண்ணெய்.
7: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குகிறப்போர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குகிறப்போர் திருத்தறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை தார்பாயல் ஹோஸ்கல், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தறைப்பூண்டி.
7: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏகேஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பதா நிகழ்ச்சி. நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பதா நிகழ்ச்சி.
14: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
15: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 9:35 அவசர உலகமும் அஞ்சல் துறையும் உலக அஞ்சல் தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சி இன்று காலை 9:35.
16: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
19: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
0: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
16: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு பாட்டு பட்டாசு.

0: உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியில் பாட்டு கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புது பாட்டு இந்த காலை நேரத்தை கேட்டால் எப்படி இருக்கும், அதனால 2016 அப்புறம் வந்த பாட்டை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அடுத்து வர பாட்டு யாருக்காக?
1: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்கு அன்பான வணக்கம். மோனிகா பாடல், நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு பட்டாசு. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் தண்டபணம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் திருவாரூர் சி மாடிசில்ஸ் வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. இந்நிகழ்ச்சியை வழங்குபோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சி மாடிசில்ஸ்.
1: சி மாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சி மாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சி மாட்டியில் ஜோரா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: பாட்டு பட்டாசுல அடுத்த பாட்டு யார் கேட்க போறாங்க?

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: பாட்டு பட்டாசுல அடுத்த பாட்டு யார் கேட்க போறாங்க?
4: வணக்கம். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரத்திலிருந்து சாந்தி பேசுறேன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக அமரன் படத்திலிருந்து மின்னலே என்ற பாடல் ஒளிபரப்புமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: மற்றும் திருவாரூர்
1: நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகையின் புலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆ தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 10:35 இது எங்க ஏரியா. இன்னைக்கு எந்த ஏரியா? தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் தான்.

0: நாதபன் வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் நாகப்பட்டினம் சார்னியா டெக்ஸ்டைல்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருப்பாரூர் சி

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இது காரைக்கால் பண்பலை 100.3. பாட்டு பட்டாசு 2016 இருந்து வந்த பாட்டு, கேளுங்க கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில
6: செந்தமிழில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் பண்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம். வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத வடுகநாதன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் விடுதலை திரைப்படத்திலிருந்து வழி

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
4: இது உங்களுக்கு அரைக்கல் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு. அப்படியே நம்ம நேயர்கள் எல்லாம் 2016 அப்புறம் என்னென்ன பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க?
5: அன்பாளது பாருக்கு இனிய காலை வணக்கம். எனக்கு இட்லி கடை படத்திலிருந்து எத்தனை சாமி வந்ததையா பாடலை போடும்போது தமிழ்மொழி கட்டுக்கொள்வேன். நான் அரியலூர் மாவட்டம் அமிர்தரங்கோட்டை பாரிவள்ளல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும்

0: பிரகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இது காரைக்கால் பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு. பட்டாசு வெடிக்கிற மாதிரி அடுத்த பாட்டு யார் கேட்டிருக்காங்க?
4: காரை பண்பலை 100.3 பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து மனசிலாயோ என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி. நான் இஞ்சிக்குடி எஸ் மின்சார கண்ணன்.

ஜூண்டு கண்ணா அந்த தந்தர் தொந்தர் அந்தர் வந்தர் ஜூண்டு கண்ணா.

0: ஜான் ஹாஜா நஜ்முதீன், தாரணிக்கோட்டை நாடராஜன், பேரளம் செந்தில்கண்ணன், மேமாத்தூர் அமுதா, காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், அகரக்குந்தகை கார்த்திகேசன், வடூர் பண்டாரவடி ஸ்ரீகிருஷ்ணா, திருச்சி அச்சுதன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், ஆண்டிமடம் கலைவாணன், கூடூர் இளவரசி, நாகூர் முகமது ஜலீல், பூந்தோட்டம் கார்த்திகேயன், ஆண்டிமடம் வீரமணி, பூபம் உஷாராணி, இந்த நேயர்கள்லாம் பாட்டு விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான பாட்டு கொடுக்கறதுக்கான நேரம் நம்மள்கிட்ட இல்லை. இப்போ கடைசியாக ஒரு நேயர் கேட்ட பாடல் மட்டும் கேட்கலாம்.
1: வணக்கம். பிரதாபராம்பரம் கவியரசன், ரஜினி முருகன் படத்திலிருந்து எனி சாங். நன்றி.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோடு. பாட்டு பட்டாசுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தெரிக்க விடுங்க அப்படின்னு சொல்லும் நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல வாட்ஸ்அப் மூலிமா கேட்டாங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமகன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், நாகூர் ஜெகபிரசாத், அக்கறை உஷா, காரைக்கால் நளினி, பூவம் குபேர், கொடிக்கால் பழனி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கி வருகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருபாரூர் சிமார்டி செல்ஸ்.
1: சிமார்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருபாரூர். தீபாவளி ஆரா சிமார்டியில் ஜோரா. சிமார்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமார்டி கும்பகோணம் மற்றும் திருபாரூர்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரிலே நாச்சியார் கோயில் வசந்த மாளிகையில் கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து
10: கேட்டாதானே? சத்தம்
9: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: போடுங்க.

0: ஒளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதலில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்,
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
5: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
7: தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான காரணங்கள்லாம் பார்த்தோம், அதாவது புகையிலை, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, வாய் சுகாதாரம் மற்றும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு வருமா டாக்டர் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இல்லை எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, எனக்கு வருமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா, தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்கள் ஹெரிடிட்ரியாக ஃபேமிலியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதற்காக உங்கள் பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சு உங்களுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை வந்து பார்க்கணும், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த கேன்சர் கேஸையும். ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க ஓபிக்கு, அவங்க பார்க்க மின்னிட்டு தான் வந்தாங்க, அவங்க ஒரு 50 வருஷமாக பார்க்க போட்டுட்ருக்காங்க. அவங்க வாய் உள்ள ஒரு புண்ணு இருக்குது டாக்டர், 3 நாளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்ததுக்கு கேன்சருக்கான எல்லா அறிகுறியும் இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, நான் 50 வருஷமாக பார்க்க போடுறேன், இப்போ 3 நாளாக தான் புண்ணு இருக்குது, இதை கேன்சருன்றீங்களே, என் உடம்பு வந்து கேன்சர் வைத்தியத்துக்கு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வயசுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மருத்துவங்கள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு 80 வயசில் சர்ஜரி பண்ண முடியாது, அறுவை சிகிச்சை வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க உடல் ஒத்துழைக்காது. ரேடியேஷனும் டார்கெட்டட் ரேடியேஷன் கொடுக்கலாம், கதிர்வீச்சு, கீமோதெரப்பி கொடுக்கலாம். அதனால் ஏஜ் வைஸ் நம்ம வகைப்படுத்தணும். எல்லா புற்றுநோய்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதே மாதிரி எல்லா வயசுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கேன்சர் தடுப்பதற்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம என்னென்ன செய்யலாம்? இன்னையோட புகைப்பிடிப்பதை நிறுத்திடலாம், மது அருந்துவதையும் நிறுத்திடலாம், அதே மாதிரி வாய் சுகாதாரம், 2 முறை ப்ரஷ் பண்ணுறது, உணவு பழக்க வழக்கங்கள், பழங்கள், கீரை, காய்கள் இதை அதிகமாக உட்கொள்வது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், வெளியில் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவது, ஏன்னா அந்த உணவில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எந்த கெமிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியாது, வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி ஓரல் ஹைஜீன் முக்கியம், வாய் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ நல்லது. இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ பல் டாக்டரை அணுகி பல்லை சுத்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூர்மையான பற்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோயை வர்றதுக்கான சான்சஸை குறைக்கும். டெய்லி காலையில் ஒரு 1/2 hour அல்லது 1 hour வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவலாகவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
1: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
12: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
13: இது கரக பண்பலையின் 1.3 உங்கள் பதிவு எங்கள் குரல்.
0: ஆமா, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். என்ன போஸ்டர் போட்டிருக்கோங்கிறத படிங்களா?
13: அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இது தீபாவளி வர நேரம், அந்த நேரத்திலேயே ஒரு பொங்கல் அப்படின்னா நம்ம முதல்ல எதிர்பார்க்கறது அந்த ஒரு வாழ்த்து.
0: வாழ்த்து மடல், பொங்கல் வாழ்த்து.
13: ஆமா,
0: அந்த காலமாடு போட்டு, பொங்கலை போட்டு, ரெண்டு கரும்பை போட்டு,
13: பொங்கலை போட்டு,
0: என்னோட பேரை போட்டு. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நினைக்கிறேன் நம்ம இரண்டு பேரும் இன்னைக்கு வந்து.
13: ஆமா ஆமா, நீண்ட நாட்களுக்கு பிறகு இல்ல, முதல்
0: முறையாக முதலில்
13: மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்திய கடிதம் எது? அப்படிதான்.
0: உங்களுடைய கடிதம் எதுன்னு சொல்ல முடியுமா
13: சார்? எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் எனக்கு வந்தது கிடையாது. நம்ம எல்லாம் அந்த வாழ்த்து அட்டை எப்பலாம் வந்தது கிடையாது. ஆனா எனக்கு வர கடிதங்கள்லாம் என்ன தெரியுமா? ஏடிஎம் கார்டு வந்துட்டு வந்து வாங்கிக்கீங்க, நகை முழுக போகுது, சீக்கிரம் வட்டி கட்டுங்க, அந்த மாதிரி கடிதங்கள் தான் வருது. தவிர இந்த வாழ்த்து அட்டை கொடுக்கறதுக்கெல்லாம் நமக்கு கடிதம் வரல. அதான் உண்மை.
0: எனக்கு என்னன்னா, நான் சொல்ல மாட்டேனே, அதை சொல்லக்கூடிய விஷயம் இல்லையே,
13: அதை தான் சொல்ல

0: அதைத்தான் சொல்லணும், அதைத்தான் சொல்லணும். அப்படிதான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்.
1: அப்படின்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து என்ன வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தினது வந்து கடிதம். என்ன கடிதம் அப்படின்னா, இது நம்ம பிளஸ் டூ எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துருச்சு, இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து ஒன்று அனுப்பி விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தினது. ஏன்னா கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயவிவேகானந்தன் இந்த மகிழ்ச்சி கடல் ஆத்த அழுத்தினதை பத்தி சொல்றாங்க. உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பில் இருந்து ஏழாம் வகுப்பிற்கு தேர்வான பொழுது பள்ளியிலிருந்து வந்து தேர்ச்சி பெற்று விட்டார் என்ற கடிதம். அண்ணன் நான் எட்டாவது பாஸ்
0: ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த கடிதம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுத்ததுதான். அண்ணப்பன் பேட்டை எஸ் ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதுல எனது மாமா பையன், அதாவது கணவர்னு அவங்க பிராக்கெட்ல போட்டாங்க, எனக்கு கடிதம் இல்லை பொங்கல் வாழ்த்து அனுப்பியதுதான் சார். அதை பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடல சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு. கையும் ஓடாம காலும் ஓடாம அந்த வாழ்த்துட்டு எப்படி வாங்கியிருப்பாங்க? வாங்கினது அப்புறம் தான்
1: வாங்கினதுக்கு அப்புறம் யாரு கொடுத்தாங்க? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜனா, சிறு வயதில் பொங்கல் வாழ்த்து அட்டை தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: அப்புறம் வேற சொல்லியிருக்காங்க, அதான் படிக்க வேணாம். திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எனது முதல் கடிதம் பொங்கல் வாழ்த்து அனுப்பிய எனது நண்பன் மற்றும் நண்பன் என்றும் நீங்க இனமுள்ள நண்பர்கள் திரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இன்னைக்கு இந்த தலைக்கு வச்சதற்கான காரணம் என்னங்கிறத சொல்லிடுங்களா?
0: அப்படியே நீங்களும் சொல்லலாம், நம்ம லைவும் கொடுக்க போறோம்
1: இல்லையா? உலக அஞ்சல் தினம் இல்லையா இன்னைக்கு?
0: அதுக்காக தான் நம்ம அவசர உலகம் அஞ்சல் துறையும் அப்படின்னு சொல்லி உலக அஞ்சல் தினத்தை விட்டு நாகப்பட்டினம் அஞ்சலாக கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நம்ம நேரலை நிகழ்ச்சி கொடுக்க போறோம். இன்று காலை 9:35
1: சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் அந்த நேரலை நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து அட்டை நண்பர்களுக்கு அனுப்பி அதை என் கைப்படை எழுதி அனுப்பிய சந்தோஷம்
0: காரைக்கால் புதுத்துறையில இருந்து செல்வகுமார் அன்புத்தோழன் எங்களுக்கு சூப்பர் ஹீரோக்கு அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ சொல்றாங்களே, அந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோவா இருக்கும்.
1: நேர்ல பாத்தீங்க
0: என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஸ்கூல்ல போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க, நம்மளுடைய லட்சணத்தை எல்லாம் எழுதி வீட்டுக்கு போறத அதாங்க வெல்த் எடுத்து
1: வீட்டிற்கு வரும் தபால்காரரை பார்த்தாலே மகிழ்ச்சி தாங்க. ஏன் அவங்க சொந்தக்காரர்?
0: ஆமால்ல, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வரோம் நினைக்கிறேன்.
1: அதிலும் அத முதல் முதலில் எனக்கு ஒரு கடிதம் வந்த மகிழ்ச்சி அளவற்றது. திக்க திக்கி திக்கு திக்குன்னு ஒரு நொடியில என்னோட தேர்வு முடிவு கடிதத்தை வாங்கினோம் பாருங்க, கையிலான்னு எடுங்கனுச்சிங்க. மகிழ்ச்சி வெள்ளத்தில் தாய் தந்தரையோடு நானும், அதுதான் என்னுடைய முதல் கடிதம்.
0: இப்ப திக்கு திக்க கை நடுங்கன்னா மாத்திரை போடலன்னு அர்த்தம் நம்ம
1: இந்த காலத்துல
0: அந்த கடிதம் வாங்க திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஆமா, நான் 1998 கேரளாவில் பணிபுரிந்த போது என்னுடைய அம்மாவிற்கு முதல் கடிதம் எழுதினேன் சார், அதான் சொல்லிட்டு ஐயாவுடைய அசோக் ராய் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய முதல் கடிதம் 1997 திருச்சி வானொலியில் இருந்து என்னை இளைய பாரத பிரிவு நேர்முகத்திற்கு வர சொன்ன செய்தியை கடிதம் மூலம் படித்து மனம் நினைவுகளை நினைவூட்டி அமைக்கும் அமைத்தக்கு நன்றிகள். அதாவது 1997 எழுதும் போது நம்ம நியூஸ் ரீல் படம் பார்க்கும் போது 1947 அப்படிங்கிற மாதிரி
0: அவர் 1997 சொல்லியிருக்காங்க. நான் 1992 படிச்சுட்டு இருந்தேன்.
1: நீங்களா?
0: 2 படிச்சுட்டு இருந்தேன். அவர் 1997 இளைய பாரதத்திலேயே பேசியிருக்கிறாரு.
1: 1997 நான் என்ன படிச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்
0: வயசு தெரிஞ்சிடும் சொல்ல வேணா. அடுத்து வந்து நான் முத முதலாக சென்னைக்கு வேலை சென்ற போது வீட்டிலிருந்து வந்த கடிதத்தை படித்து பார்த்ததே மகிழ்ச்சி தனிதான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நனிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, மனதில் சந்தோஷம் நீங்க இடம்பெற்ற பொங்கல் வாழ்த்துக்கள் தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கு

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிருஷ்ணலின் சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220 5422555.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்கள் நமது பண்பலையில் இன்று காலை 10:35 இது எங்க ஏரியா. இன்னைக்கு எந்த ஏரியா மக்கள்லாம் வந்து கலக்கு கலக்கும் கலக்க போறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் தான். நமது பண்பலை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொலை மற்றும் மிதனின் விடுவதற்கான தார்பாய்கள் சலு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
4: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும்
10: #100.3.
3: நாளை நண்பகல் 12 மணிக்கு ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 5:30 விலைக்கேற்று மேலே இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர் வசந்தன் கோ.
12: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கைலமதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏகேஆர்சி காமாச்ச ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
13: வீட்டு உபயோகப் பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
16: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்க இருப்போர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்பைகள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
17: காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம வந்து உங்கள் பதிவு எங்கள் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அடுத்து காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா அப்பெல்லாம் கடிதம் எழுதுறதுக்கே பயப்படுவோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும்.
18: ஆமா,
17: அதனால யோசனை பண்ணிட்டு நான் எழுதலைங்க அப்படி சொல்லுவோம். ஆனா எங்க அப்பாவுக்கு எல்லாம் நிறைய கடிதம் வரும், படிப்பேன், ஆனா எழுத மட்டும் மாட்டேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடிதம் எதுவும் அனுப்புறதில்ல, எழுதுறதில்ல, அதுவே மறந்து போச்சு. பள்ளி பருவத்தில் வாழ்த்து மடல் அனுப்பியதோடு முடிந்து விட்டது. எல்லாம் உங்க ரெண்டு பேருக்கும் எதாவது அனுபவம் தான் சொல்லுங்களேன்.
18: அப்படி நம்ம அனுபவத்தை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நான் தான் பின் குறிப்பு எழுதிடுவேன். ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும், அது பிழையா இருக்கும்
17: எங்களுக்கு. கடிதம் எழுதலாம் பழக்கம் இல்லங்க, நிறைய எஸ்எம்எஸ்.
18: ஆமா, நம்மளாம் வந்து கடிதம் எழுதியிருக்கோம், நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கோம், வாட்ஸ்அப் பண்ணிருக்கோம், இப்ப அடுத்து இன்ஸ்டா அப்படின்னு சொல்ற ரொம்ப ட்ரெண்டிங்ல எல்லாத்துலயும்
17: அடுத்து ஏஐ வரைக்கும். இப்ப நம்ம
18: நான் வந்து 90s கிட்ஸ், அதனால அடுத்து பாருங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ஆர் மகாலட்சுமி, எனக்கு முதன்முதலாக கடிதம் அனுப்பியது எனது அம்மா மகிழ்ச்சியான தருணம் சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சர் கலாவதி ராஜ்மோகன் இருவருக்கு அன்பான காலை வணக்கம் என மகிழ்ச்சியில் ஆழ்த்திய முதல் கடிதம் நான் 4வது வகுப்பு படிக்கும்போது என் பெரியப்பா சொல்ல சொல்ல நான் எங்கள் அப்பா வீட்டிற்கு எழுதிய முதல் கடிதம் தான். பார்த்து 4வதுலேயே கடிதம் எழுதியிருக்காங்க சொல்ல சொல்ல.
17: அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க சூப்பர். இன்னைக்கு என்ன உலக அஞ்சலக தினம் இல்லையா? முதல் கடிதம் அஞ்சலகத்தில் வேலை கிடைத்த போது வந்த கடிதம் நாகூர் ஜெகபிரசாத்.
18: வெறித்தனம் இல்ல முதல் கடிதமே எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பர்ல. திருக்கண்ணபுரம் ஆனந்த் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடிதம் இருக்கு, ஓப்பனா சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. அதுதான், அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் ரகசியம்.
17: சென்னை பழைய ஒன்னாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, என் திருமணத்திற்கு வர இயலவில்லை என்று தெரிவித்து வாழ்த்து மடல் ஒன்றை எனக்கு கடிதம் எழுதி அனுப்பினார் எங்கள் உறவினர். அப்போது அவரது வயது 85. அதை நான் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன்.
18: அடுத்து நம்மால் வந்திருக்காரு பாருங்க, ஜெயகொண்டம் ரித்தோ. எனக்கு வரும் கடிதம் நகைக்கு வட்டி கட்டவும், இல்லை என்றால் ஏலம் விடப்படும் என்று அடகு கடிக்க அந்த கடிதம் தான் சார். அந்த கடிதம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தாது, கடிப்பில் தான் ஆழ்த்தும். அதான் சொல்றாங்க கடைசி பாருங்க, அந்த கடிதம் மகிழ்ச்சியில் ஆழ்த்தாது, கடிப்பில் தான் ஆழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
17: அடுத்து என்ன சார், மெசேஜ் படிச்சுட்டு பேர சொல்லாம விட்டுட்டீங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணா.
18: அப்படியா,
17: உடனே அனுப்பி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஓரண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு இரண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
5: நம்ம ஊர் தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல்பொடி.
6: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருபாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
10: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர்.

0: கருவி கண் சிகிச்சை மையம்
1: பிபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தேதியும் சேதியும் இன்று அக்டோபர் 9.
4: இன்றைய தேதியும் சேதி நிகழ்ச்சியில் முதல் செய்தியாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக அஞ்சல் தினம், வேர்ல்டு போஸ்ட் டே, அக்டோபர் 9 சர்வதேச ரீதியில் நினைவு கொள்ளப்படுகிறது. அக்டோபர் 9 1874 சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்ன் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்ட தினமே சர்வதேச அஞ்சல் தினமாக கொள்ளப்படுகிறது. மொத்தம் 150 மேற்பட்ட நாடுகளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1900

0: சர்வதேச ரீதியில் நினைவு கொள்ளப்படுகிறது. அக்டோபர் 9, 1874 சுவிட்சர்லாந்தில் உள்ள பெர்ன் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்ட தினமே சர்வதேச அஞ்சல் தினமாக கொள்ளப்படுகிறது. மொத்தம் 150 மேற்பட்ட நாடுகளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1969 ஜப்பான் டோக்கியோவில் நடந்த அனைத்துலக அஞ்சல் ஒன்றிய கூட்டத்தில் இந்த தினம் குறித்து முடிவெடுத்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: இன்று உகாண்டா சுதந்திர தினம். 1962 அக்டோபர் 9 இதே நாளில் உகாண்டா நாடு பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து முழு விடுதலை பெற்றது.
0: 1879 அக்டோபர் 9 மேக்ஸ் வான் உலோ நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் பிறந்த நாள் இன்று.
1: 1936 அக்டோபர் 9 ஹூவர் அணை மின் உற்பத்தி செய்யப்பட்டது. புகழ்பெற்ற ஹூவர் அணையில் இருந்து முதன் முதலாக மின்சாரம் தயாரிக்கப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்பப்பட்டது.
0: 2001 அக்டோபர் 9 பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அஞ்சல் தபால் தலை வெளியிடப்பட்டது.
1: தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியுமான எம் பக்தவிஷலம் பிறந்த தினம் இன்று. 1897 அக்டோபர் 9.
0: 2015 அக்டோபர் 9 பிரபல புல்லாங்குழல் இசைக்கலைஞர் என் ரமணி அவர்கள் இறந்த தினம் இன்று.
1: இந்தியாவின் மிக சிறந்த சாருட் இசைக்கலைஞரான உஸ்தாத் அஜ்மத் அலிகான் குவாலியரில் பிறந்த தினம் இன்று. 1945 அக்டோபர் 9. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருபாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருபாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நேரம் 9:35. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். அவசர உலகமும் அஞ்சல் துறையும். உலக அஞ்சல் தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து சிறப்பு நேரலை. நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் நமது நிலைய அறிவிப்பாளர் ஈரா சுந்தரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் பிரசாத். வணக்கம் நேயர்களே. நாமணக்க நற்றமிழ் பாமணக்க தேன் சுவிக்கும் தென்தமிழால் தித்திக்கும் பெருமணக்கம் நாகப்பட்டினம். அந்த நாகப்பட்டினத்திலிருந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா நாகப்பட்டினம் அஞ்சலகங்களின் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். அங்க கேட்கலாம் சார், நம்ம உங்க பேரு?
2: என் பேர் சுரேஷ் சார்.
1: சுரேஷ், என்னவா இருக்கிறீங்க?
2: நான் இங்க அசிஸ்டண்டா
1: இருக்கேன். வேற சூப்பரண்ட் இருக்காரா?
2: இருக்காங்க சார, வாங்க பாக்கலாம்.
1: அவரு நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு உள்ள நம்ம இப்ப போறோம். அங்க இருக்கிற சத்யராஜா, திரு சத்யராஜா, சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்ல நாகப்பட்டினத்துக்கு தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை அஞ்சலகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களுக்கு வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: காரைக்கால் பண்பலையிலிருந்து வந்திருக்கோம் சார். இன்னைக்கு வந்து உலக அஞ்சல் நாள் இல்லையா? 1874 தொடங்கப்பட்ட சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் இந்த நாளை வச்சுதான் இந்த நாளை கடைபிடிக்கிறோம் இல்லையா?
3: ஆமா சார், ஆமா.
1: ஆனா அதற்கு முன்னாடியே இந்தியாவில பெரிய வரலாறு இருக்கு.
3: ஆமா சார், இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த அஞ்சல் வாரம் அப்படின்றது எதை வச்சு நம்ம பண்றோம், செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 1884 அக்டோபர் 1 சுவிட்சர்லாந்துல இதை வந்து முறைப்படுத்தி சர்வதேச அஞ்சல் ஒன்றியமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அதோடைய ரிமம்பரன்ஸ் டே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஒரு வாரத்தை வந்து அஞ்சல் வாரமா கடைபிடிக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே வந்து ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு

0: செலிப்ரேஷன் இருக்கும், மெயில் டே ஒரு நாள், அப்புறம் வந்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ அந்த இன்சூரன்ஸ் டே ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு ஒரு சேவைகளுக்கும் ஒரு ஒரு நாள் நாங்கள் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம்.
1: வந்து இந்தியாவில் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க, இந்தியாவில் எப்போ தொடங்கினாங்க?
0: இந்தியாவில் வந்து அதாவது பிரிட்டிஷ் இங்கே வந்திருந்தப்போ, ஆமாம், பீரியட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1700களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஜிபிஓ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஆமாம்,
2: 1700களிலேயே
0: வந்து கொல்கத்தா ஜிபிஓ, அதுக்கப்புறம் வந்து சென்னை, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இடையில போத்தனூர்லேயும் வந்து துவங்கியிருக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இதை துவங்கியிருக்காங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து கடல் பக்கத்தில், அதாவது அவங்களுடைய வணிகத்துக்கு ஏற்ற மாதிரி துறைமுகம் இருக்கிற இடங்கள்ல, திரும்ப அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருக்கிற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய வணிகத்துக்கு வந்து ஏற்றதா இருந்தோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அஞ்சலங்களும் வந்து துவங்கியிருக்காங்க. அதே மாதிரிதான் நாகப்பட்டினத்திலயும் வந்து துவங்கியிருக்காங்க.
1: நாகப்பட்டினம் அந்த வரலாறு தொடர்பா இருக்கு.
0: கண்டிப்பா நாகப்பட்டினம் வந்து
1: வலு சார், லார்ட் டெல்ஹவுசி பீரியட்ல 1854 அக்டோபர் 1 தொடங்கினாங்க. இதே மாதம் தான், அதுவும் ஒரு சிறப்பு தான் இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்துல தொடங்கின அந்த நாளோட கம்பேர் பண்ணி பார்த்தா 20 முன்பே, நீங்க சொல்றதை பார்த்தா நூற்று கணக்கான முறைப்படி தொடங்கப்பட்டது 20 தொடங்கியிருக்கிறாங்க
0: இந்தியா.
1: அது பெரிய வரலாறு. இன்னொன்னு, நாகப்பட்டினம் பெரிய பாரம்பரியமா சொல்றாங்க. எந்த ஆண்டு தொடங்குறாங்க? 1857 தொடங்கியிருக்கிறாங்க இல்லையா, நாகப்பட்டினம் தொடங்கியிருக்கிறாங்க. இப்ப இந்த நாள் கொண்டாடுறோம்ல சுவிட்சர்லாந்து, அதோட இந்த நாகப்பட்டினத்துல கம்பேர் பண்ணா 169 முன்பே தொடங்கி இருக்கிறாங்க நாகப்பட்டினத்துல. நீங்க சொன்னது வந்து துறைமுகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆங்கிலேய ஆட்சி வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியமான 169 கடந்து இருக்கிற அந்த கட்டடமும் அப்படிதான் சொல்றாங்க, அந்த பழமையில உள்ளதான. இப்ப எல்லாம் நான்லாம் வீடு கட்டினா சார் 20 டபான்னு இறங்கிடுது கீழே, வீடு தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்ப பாருங்க 160 அப்படி கம்பீரமா நினைக்குது. மிகப்பெரிய முக்கியமான சாலை இது இல்லையா, நேதாஜி சாலைன்னு பேரு. துறைமுகத்தில இருந்து கூடலூர் சாலை இருக்கு பேரு, பெரிய தேசிய நெடுஞ்சாலையா இருக்கு. அந்த சாலை நிறைய பேருந்துகள் நிறைய வாகனங்கள் செல்ற இடத்துல இந்த கட்டடங்கள் நிமிர்ந்து நிக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க ஒரு கண்காணிப்பாளரா இந்த அஞ்சல் நிலையத்துக்கு அருகாமலே இருக்கக்கூடிய இல்லத்துல இருக்கிறீங்க, எப்படி இருக்கு இந்த அலுவலகத்துல நீங்க பணிய?
0: கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சல் ஊழியலா இருந்து நான் வந்து எனக்கு பதவி உயர்வு கிடைச்சது இந்த நாகப்பட்டினம் அஞ்சல் கோட்டத்துல தான். அஞ்சல் கண்காணிப்பாளரா ப்ரொமோஷன் ஆகி இங்கே தான் வந்து 1 January 2026 பதவி இங்கே நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றத புகைப்படத்தில் தான் பார்த்துருக்குறேன், நாகப்பட்டினம் அந்த தலைமை அஞ்சலகத்தை. ஸோ இங்கே வந்து நேராக பார்த்தது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி 1800களிலேயே டச்சு பீரியடில் ஆரம்பித்த ஒரு கட்டிடத்தில் வந்து இன்னமும் லைவ் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு பாரம்பரியமான கட்டடம், சரித்திர பாரம்பரியம்
1: உள்ளதுன்னு
0: சொல்லி இந்த பில்டிங் வந்து இது வந்து புது பில்டிங்
1: தான்.
0: ஆமா, பக்கத்துல இருக்கிற நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலகம் தான் வந்து பாரம்பரியமான கட்டடம்,
1: ஒரே கேம்பஸ்ல இருக்கு. ஆனா இன்னொரு சிறப்பு நாகப்பட்டினத்துல, நீங்க சொன்ன மாதிரி துறைமுகத்தை ஒட்டிய அஞ்சல் அலுவலகம், ரயில்வே நிலையம், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், அதுக்கு முன்னாடி சால்ட் ஃபேக்டரி இருந்தது, அது இப்ப இல்ல, அது எல்லாமே ஒரே நேர்கோட்டிலேயே அமைச்சிருக்காங்க. நிர்வாக தலைமையின் கீழே எத்தனை அஞ்சல் அலுவலகங்கள் செயல்படுகின்றன?
0: எங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 53 துணை அஞ்சலகங்கள் இருக்குது, 2 தலைமை அஞ்சலகங்கள், அதாவது நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலகம், திருவாரூர் தலைமை அஞ்சலகம் இருக்குது, அப்புறம் 53 துணை அஞ்சலகங்கள் இருக்குது, இது போக 168 கிளை அஞ்சலகங்கள் இருக்குது. ஸோ நம்ம கீழே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் இந்த 3 மாவட்டங்களுடைய இது வந்து அஞ்சல், அது கீழே இருக்க அஞ்சலகம் எல்லாமே வந்து நாகப்பட்டினம் அஞ்சல் கோட்டம் கீழே வருது.
1: ஆமா, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் 3 மாவட்டங்களுக்கும் தலைமை நாகப்பட்டினம்.
0: ஆமா ஆமா
1: ஆபீஸ் தான்.
0: ஆமா,
1: இப்ப அந்த அஞ்சல் அலுவலகம் தனி, அது தலைமை அஞ்சலகம்
0: தனி இல்ல, எல்லாமே வந்து நம்ம இந்த கோட்டத்துக்குல தான் வருது.
1: ஆமா, தலைமை அஞ்சலகம்.
0: ஆமா,
1: அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும்
0: தலைமை அஞ்சலகத்துல வந்து போஸ்ட் மாஸ்டர் தலைமை அஞ்சலகர் அவர் இருப்பாரு. அதே போல துணை அஞ்சலங்களும் துணை அஞ்சலகர் இருப்பாங்க. கிளை அஞ்சலங்கள், அதாவது அவங்களுடைய அதிகபட்ச வேலை நேரம் வந்து 5 கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்களா, அதுல வந்து கிராமப்புற போஸ்ட் மாஸ்டர் கிராமப்புற அஞ்சல் உரியர் இருப்பார்.
1: ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சொன்னீங்க, இவ்வளவு அலுவலகங்கள் இருக்கு. இந்த லெட்டர் எல்லாம் இப்படி போய் பிரிக்கிறீங்கல்ல சார்?
0: ஆமா,
1: முதல்ல இந்த லெட்டர் எங்க இருந்து அச்சடிச்சு வருது?
0: இன்லாண்ட் லெட்டர் கார்டுங்கிறது வந்து நம்மளுடைய நாசிக்ல வந்து இது பண்றாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அங்கே தான் பிரிண்ட் பண்ணி வந்து சப்ளை வருது. ஸோ இது இது வந்து எல்லாருமே வந்து இங்கிலாந்து லெட்டர், இங்கிலாந்து லெட்டர்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக இங்கிலாந்து லெட்டர் இல்லை, இங்கிலாந்து லெட்டர், அதாவது உள்நாட்டு கடிதம் அப்படின்ற அர்த்தத்தில் வருது.

0: அனுப்பலாம், அல்லது ஒரு சாதாரண பேப்பர்ல எழுதி அதை வந்து ஒரு கவர்ல ஒட்டியும் அனுப்பலாம். சோ அது வந்து அவங்களுடைய அனுப்புறம் கிடையாது. மஞ்சள் நேரத்தில் இன்னமும் வந்து 50 பைசாவில் கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச அஞ்சல் அட்டை தான்.
1: இப்ப அந்த கார்டு எல்லாருக்கும் விநியோகம்தா?
0: கண்டிப்பா விநியோகம் இருக்குது, எல்லாத்துக்குமே சப்ளை இருக்குது, எல்லாருமே பயன்படுத்திக்கலாம்.
1: நாளைக்கு எத்தனை கார்டு விற்பனை உங்களால அனுமதி சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100, 200, 1000
0: கண்டிப்பா இருக்கும், அதை விட நிறையவே இருக்கும். ஏன்னா இன்னமும் வந்து பயன்படுத்தி
1: நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்க வானொலி நிலையத்துக்கு நீங்க வந்து அந்த அறையை திறந்து பாத்தீங்கன்னா நூற்று கணக்குல ஒரு நாளைக்கு வந்துகிட்டே இருக்கு.
0: ஏன் அஞ்சல் அட்டையை பயன்படுத்துறாங்கன்னா அது ஒரு விசேஷம் இருக்கு. என்ன அப்படின்னா அதை பிரிச்சு படிக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து படிச்சிடலாம். சுஜாதான் ஒரு ரைட்டர் இருப்பாரு, அவர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு ஏதாவது லெட்டர் அனுப்புனீங்கன்னா போஸ்ட் கால் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அனுப்ப முடியுமோ அந்த மாதிரி தகவல் அனுப்புவாங்க. அது மாதிரி கான்பிடென்சியலா அனுப்பணும்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு தகவல் கூட நம்ம ஊடகம் இருக்குது. இன்னா லெட்டர் அனுப்பலாம், அல்லது வந்து என்வலப்ல வச்சு அனுப்பலாம்.
1: அதனால பரவாயில்ல, இது தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போங்கறத நம்ம அனுப்பலாம். ஆனா போஸ்ட்மேன் படிக்க மாட்டேன், நல்லவர் அட்ரஸ் மட்டும் தான் படிப்பாரு.
0: அதே பார்த்து பாத்தீங்கன்னா இந்த சிறைச்சாலைகளுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள்லாம் வந்து இதுலதான் அனுப்பணும், போஸ்ட் கால் தான் அனுப்பணும். ஆமா, ஏன்னா அதை வந்து தணிக்கை பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய.
1: எது காரணம் இருக்கும்ல, இல்லாம இருக்கு.
0: ஆமா,
1: சிறைச்சாலைகளுக்கு அனுப்பணும்னா அந்த கைதியில் படிக்கிறது மாதிரி அவங்க படிச்சு பார்த்தா
0: அது பண்ணுவாங்க. அப்போ ஆமா ஆமா ஆமா அவங்களும் பொதுமக்கள் வந்து அஞ்சல் துறையை மட்டுமே இது பண்ணாம அவங்கள்கிட்ட இருக்கிற பேப்பர்கள் எது வேணாலும் எழுதி அனுப்பலாம். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் வந்து எழுதி ரெஜிஸ்டர் தபாலா இருக்கிற பட்சத்துல வந்து அஞ்சலகத்துக்கு போய் அதை பதிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட்ன்ற இருந்துச்சு, இப்ப வந்து ஸ்பீட் போஸ்ட் தான் இருக்குது. ஸ்பீட் போஸ்ட்ல வந்து ரெஜிஸ்டர்ங்கிறது வந்து ஒரு ஆட் ஆன் சர்வீசஸா கொண்டாண்டாங்க. சோ நீங்க வந்து ஒரு தபால வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும்னா வந்து அஞ்சலகத்துக்கே போய் அதை வந்து நம்ம புக் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா,
1: அது ட்ரெயின் மூலமா உங்களுக்கு வருமா இல்ல அலுவலகம் தாண்டி தாண்டி வருமா? காசிக்கு அடிக்கிறது உங்களுக்கு எப்படி சேருது?
0: அந்த சிஎஸ்டின்னு ஒண்ணு இருக்கு, சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போன் இருக்குது முக்கியமான. ஆமா இல்ல, ஒரு ஒரு அதாவது அஞ்சலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அஞ்சல் வட்டம்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா ரெண்டு மாநில சில இடங்களை வந்து ரெண்டு மாநிலம் சேர்ந்து ஒரு சர்க்கிள் கீழே வரும். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் கீழேயும் சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போன் இருக்கும். சோ அங்கிருந்து பிஎஸ்டிங்கிறது போஸ்டல் ஸ்டோர்ஸ் டெப்போ, அங்கிருந்து சர்க்கிள் ஸ்டாம்ப் டெப்போக்கு வரும். அங்கிருந்து மற்ற என்ன இங்க இருக்கிற மாதிரியான கோட்டங்களுக்கு வந்து விநியோகம் நடக்கும். ஆமா ஆமா,
2: மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ஸ்ரீ தைலாஸ் சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
4: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வேற லெவல், டிசைன்ஸ்
3: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலாஸ் சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, ₹2000 மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: சரிங்களா, நாம இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க நாகப்பட்டினத்துல நிற்கிறோம். அதுலயும் நாகப்பட்டினம் அஞ்சல் நிலையம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இன்றைய நாள் 1874 அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுது. ஆனால் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 169 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகப்பட்டினம் அஞ்சல் நிலையம் தொடங்கப்பட்டது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அஞ்சல் நிலையத்தினுடைய அருகாமையிலே இருக்கிற ஒரே கேம்பஸ்ல இயங்கக்கூடிய அஞ்சலக கண்காணிப்பு அலுவலகத்துல அந்த கண்காணிப்பு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய அலுவலர்களும் சூழ்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்து பேசலாம். ஐயா, இப்ப வந்து லெட்டர் நம்மகிட்ட வந்துட்டு நான் வாங்கி எழுதி போடுறேன். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்துல இருந்து அக்கரைப்பேட்டை, வடக்கு பெயநல்லூர், இந்த பக்கம் பக்கத்துல என்ன செய்வாங்கன்னா, லெட்டர் போட்ட உடனே மஞ்சள் கொள்ளைக்கு போயிருக்கேன், நாகப்பட்டினம் தாண்டி மஞ்சள் கொள்ளைக்கு போயிருப்பாங்க, மஞ்சள் கொள்ளை போயிட்டு அப்படியே திருப்பி இங்க வருவாங்க. எப்படி எல்லாம் இது மூவ் ஆகி சிந்திச்சு
1: பப்ளிக் வந்து தபால் போடுறாங்க. தபால் போடுறது வந்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஆர்டினரி தபால் வந்து என்ன பண்றாங்கன்னா, சாதாரண தபால் வந்து தபால் பெட்டியில போடுவாங்க. தபால் பெட்டியில இருந்து அந்தந்த இதிலிருந்து இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து கலெக்ட் பண்ணி, பையா கலெக்ட் பண்ணி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய துணை அஞ்சலகத்துல போய் கொடுப்பாங்க. துணை அஞ்சலகத்துல இருந்து, ஆமா, அதுல இருந்து துணை அஞ்சலகத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அஞ்சலகத்துல சேகரித்த தபால் எல்லாத்தையும் சேர்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய, அது ஒரு ஒரு மெயில் ரூட் ஒன்று இருக்குது பக்கத்தில், ஆர்எம்எஸ் ரயில்வே மெயில் சர்வீஸ். ஸோ அது எந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரயில்வே மெயில் சர்வீஸ் கொடுப்பாங்க. ரயில்வே மெயில் சர்வீஸ் போய் அங்கே என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி எல்லா அஞ்சலகங்களும் தபாலையெல்லாம் பிரித்து,
0: ரயில்வே மெயில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு,
1: அது போஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான், அது ஒரு தனி விங்கு, பேரலல் விங்கு
0: ரயில்வேல கொண்டு போவாங்க.
1: ரயில்வே மெயில் சர்வீஸ், ரயில்வே மெயில் சர்வீஸ் தான் பேரு, பட் வந்து
0: ரயில்வே
1: இல்லை இருக்குது இருக்குது. அது வந்து மெயில் வந்து மெயில் வேன்லயும் எடுத்துட்டு போறோம், ஃபிளைட்லயும் எடுத்துட்டு போறோம், எல்லா விதமான ஒரே பேர் தான் ரயில்வே மெயில் சர்வீஸ். அதாவது மீடியம் வந்து அந்த காலத்துல ரயில் இருந்ததுனால அதை வச்சு ரயில்வே மெயில் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரயில்வே மெயில் சர்வீஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையெல்லாம் அந்த இது மாதிரி அஞ்சலகங்கள்ல இருந்து வரக்கூடிய பைய வந்து பிரிச்சு தபால வந்து அவங்க வந்து மற்ற ஊர்களுக்கு கட்டுவாங்க. இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற அஞ்சலகங்கள் பை கட்டுவாங்க. மற்ற வெளிநாட்டு மாநிலங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு வந்து என்னன்னா, இங்க தனியா ஒரு பை கட்டுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வந்து புரிஞ்சு அந்தந்த மாநிலத்துக்கு வந்து செய்யுது.
0: லெட்டர் போட்ட சார் போய் சேர்ந்துட்டு, ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஒரு நம்பர் வந்து ட்ராக்கிங் வருது, ஸ்பீட் போஸ்ட் பண்றாங்க.
1: இப்ப வந்து வாகன தபால்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தப்படுதோ அது வந்து என்ன பைலட் பேசிஸ்ல இருக்குது. மற்ற அக்கௌண்ட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட்டு பார்சல் எல்லாத்துக்குமே வந்து ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ண அந்த மினிட்ல இருந்து, அந்த நிமிஷத்துல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
0: போஸ்ட்மேன் பேர் வரைக்கும் வருது. ஏதாவது வடநாட்டு பேர்லாம் வந்து வடநாட்டில் போட்டால் அந்த பாம்பேக்கு அப்படின்லாம் வருது, அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் போஸ்ட்மேன்
1: இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன, நான் சொன்ன இல்லையா, ஆரம்பிச்சிங்க அதுவும் ஒரு புக் டாட் திஸ் ஆஃபீஸ் மினிட்

0: அப்புறம் வந்து பேக் டெஸ்ட் பேக் கலெக்டடு பேக் ஓப்பன்டு இப்படி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வரும். இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் வரும். அதனால வந்து அக்கௌண்டபிள் ஆர்டிகல் வருங்காலத்தில் சார்
1: தமிழில் அந்தந்த மாநில அந்தந்த மொழியில் ஏன்னா எங்களை படிக்க தெரியும் தெரியும் இங்கிலீஷை போட்டவொடனே
0: மத்திய அரசு துறை அதெல்லாம் வந்து அதுபடிதான் இதெல்லாம் வந்து நம்மளுடைய
1: பார்சல் சொல்லுங்க பார்சல்
0: பண்ணுறீங்க. ஆமா சார் ஆமாம் பார்சல் பார்சல் இருக்கிறோம். அதே போல வந்து வெளிநாடுகளுக்கும் பார்சல் இருக்கு. முக்கியமா இதை நான் வந்து சொல்ல முடியல ஏன் அப்படின்னா வெளிநாடுகளுக்கும் வந்து அஞ்சலகத்துல பார்சல் அனுப்புறோன்றதே வந்து இன்னும் பொதுமக்கள் வந்து நிறைய பேருக்கு
1: தனியார் துறையிலே அனுப்புறாங்க உங்கள்டையும் அனுப்புறோம். இது என்ன தனியார் துறையை விட நம்ம அஞ்சலகத்துல என்னென்ன எளிமையா இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் இதுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிற ஐயா உங்களுக்கு
2: வணக்கம்.
1: அனைவருக்கும்
2: வாழ்த்துக்கள். அஞ்சல் துறையுடைய பிரதான சேவையா பேசுறோம் அப்படின்னா மெயின் அப்படிங்கிறது அதுல நம்ம இதுக்கு முன்னாடி கோட்டை கண்காணிப்பாளர் தெரியறதுல ஸ்ரீ போஸ்ட் பார்சல் அப்படிங்கிற நிறைய சர்வீசஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பா இதுல அயல் நாட்டிற்கான அஞ்சல் சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள் கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே சேவை அடிப்படையில பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் அவங்கள்ட்ட உரிய வகையில கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை தொடர்ச்சியாக இந்திய அஞ்சல் துறை செய்துச்சே வருது. அதுக்காக முறையாவே இங்க வந்து ஏன்னா நம்ம ஒரு பொருள் அனுப்புறோம் அப்படின்னா அது கஸ்டம்ஸ் வழியா கிளியர் ஆகிதான் பிளைட் ஏற்றப்பட்டு அப்புறம் அந்த மாநில அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு போய் அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ்ல தணிக்கை செய்யப்பட்டுதான் திருப்பி அவங்க பார்த்துட்டு அப்ப அதை என்னென்னலாம் முக்கியமாக வைக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடிய அஞ்சல் ஊழியர்கள் அவர்களே வந்து முறையா கண்காணிச்சு இதெல்லாம் வச்சிங்கன்னா திரும்பிடும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு உரிய டைரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க பார்சல அவங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த டிராக்கிங்கை வந்து உறுதி செய்யறது அப்படிங்கிறது இந்திய அஞ்சல் துறையுடைய ஒரு முக்கியமான பணி. இதுல நிறைய வந்து அனுபவங்களும் இருக்கு. ஏன்னா நாங்க ரெகுலரா இங்க நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் எம்பிஜி அப்படிங்கிற நிறைய இங்க இருக்கிற அஞ்சலகங்கள்ல வெளிநாடுகளுக்கான அஞ்சல் சேவைகளை தொடர்ச்சியா வழங்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு எளிமைப்படுத்துற வகையில பார்சல் பேக்கேஜிங் சென்டர் அப்படின்னே நாங்க வச்சிருக்கோம். நீங்க நாகப்பட்டினத்துக்கு காரைக்கால்
1: நாகப்பட காரைக்கால்
2: நாகம் தலைமை நிலையத்துல திருவாரூர் தலைமை நிலையத்துல காரைக்கால் எம்பிஜின்னு சொல்லக்கூடிய மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்ல பேக்கேஜிங்க்கு சார்ஜஸ் உண்டு. அது மக்களுடைய நாமினல் ஆனால் அவங்க தனியா ஒரு பாக்ஸ்
1: நீங்க வாங்குற காலத்தை நீங்க எப்படி வாங்கி பண்றீங்களோ அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். பேக்கேஜ் பண்ணி
2: அதை விட கம்மியான வகையில அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாத வகையில நீங்க பண்ணி கொடுப்போம்.
1: பொருளே அட்ரஸிங் தான்
2: உண்டாங்க
1: கொஞ்சோண்டு பண்ணிடுறாங்க பாத்துக்கோ.
2: ஆமா அந்த மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் கல்லூரி மாணவர்கள் கவிப்பகங்கள் புத்தகங்களை வந்து அனுப்புறதுக்கு அஞ்சல் துறை வந்து ஒரு முக்கியமான இதில் பயன்படுது. டயான் போஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதுல இதுக்கு முன்னாடி வந்து அது நம்ம ரிஜிஸ்டர்டு பிரிண்டட் புக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சிருந்தாங்க. எழுத்தாளர்கள் பதிப்பகங்கள் எல்லாருக்கும் அது முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அது இப்ப நடுவுல கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால டயான் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாசமா இருந்துச்சு அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மட்டும் தெரியற மாதிரி அதை நீங்க போஸ்ட் பண்ணி அதுல நீங்க முகவரி எந்த முகவரி அனுப்புறோம் அப்படிங்கறத எழுதி அதை நீங்க அக்கௌண்டபிள் ஆஃபீஸ் வரும். அதாவது நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து புக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு டிராக்கிங் கிடைச்சிடும். நம்பர் ஒன் பார்சலை விட இது கம்மியான செலவு. ஒரு ஆர்டிக்கல் நம்ம உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தனது ராணுவத்தை பணியில் போயிருக்கின்ற நண்பருக்கு அனுப்புறாரு அப்படின்னு

0: இருக்குமே, அதுல நீங்க பார்சல் அனுப்பிச்சீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு அரை கிலோ ஆப்பிளுக்கு 77 ரூபா அப்படிங்கிறது பொதுவான ஒரு கணக்கு. ஆனா வெளிமாநிலங்களுக்கு போறப்ப அது 84 அப்படிங்கிற அது மாதிரி எல்லாம் ஒரு ஸ்லாப் வந்து மஞ்சள் துறை இருக்கு. ஆனால் இதுவே நம்ம லேண்ட் போஸ்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு இன்னும் சொல்ல போனா கம்மியான விலையில, அதாவது 41 ரூபா 45 ரூபா அந்த ரேஞ்சில தான் புத்தகங்கள் அனுப்புறதுக்கு. இது குறிப்பா யாருக்கு பயன்படும் அப்படின்னா கல்லூரி மாணவர்களுக்கு புத்தகங்களை அனுப்புறதுக்கும், பதிப்பகங்கள் தாங்க வெளியிட்ட புத்தகங்களை வாசகர்களுக்கு அனுப்புறதுக்கும் இந்த சேவையை தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு வராங்க. அவங்கள்ட்ட இருந்து அதுக்கான நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கிடைச்சிருக்கு.
1: இப்ப நான் வந்து ஒரு புக் வாங்கினேன், சிவில் சீரிஸ் படிக்கிறேன், டெல்லியில இருந்து ஒரு புக் வாங்கினேன், அந்த புத்தகத்தை அந்த கடைக்காரன் அனுப்புறேன், நான் பணம் அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். அப்ப போஸ்டல் சர்வீஸ்ல நீங்க சொல்லணும் அந்த கேனா அந்த போஸ்டல் சர்வீஸ் நடத்தும்போது அந்த பணத்தை இங்க கட்டிக்கலாம், புத்தகத்துக்கும் இதுக்கும் இங்க கட்டிக்கலாம் அப்படின்னு வச்சு ஏற்கனவே அது மாதிரி இருந்துச்சு.
0: முன்னாடி வந்து வேல்யூ டேபிள் விபிபின்னு இப்ப இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து டிஓடி கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற அது ப்ரொவைடட் பப்ளிகேஷன் இருக்காங்கல்ல அவங்க டிபார்ட்மெண்டோட சைன் பண்ணிருந்தா டிஓடி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ரயில்வே டேபிள் பக்கம் இந்த ஒரு பாக்கி மட்டும் தான் அனுப்புறோம், ஆனா நான் எடுத்து காசு அவர் கொடுத்து வாங்கிக்கிறாரு அப்படின்னா விபிபி அப்படிங்கிற அர்த்தத்தை அனுப்பலாம். அஞ்சல் துறையில ஆரம்ப காலத்தில் தெரிந்தப்பட்ட எல்லா சேவைகளும் தற்போது இந்த தொழில்நுட்ப வசதி கூட்டப்பட்ட சேவை சேர்த்துதான் வந்திருக்க தவிர எந்த ஒரு சேவையும் வந்து குறையல அப்படிங்கிறது
1: விழிப்புணர்வா தெரிஞ்சு பயன்படுத்தி
0: அப்படின்னு சொல்ல முடியாது சார். மக்கள் அது ரொம்ப விழிப்புணர்வோட தான் இருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அஞ்சல்
1: திறந்தோட மக்களை சுத்திக்கிறீங்க.
0: ஆமா, அஞ்சல் துறையில ஒரு புதிய ஒரு விஷயம் வருது அப்படின்னா எங்களுக்கு துறை சார்ந்த சுத்தப்பிக்கை மூலமா அதாவது சர்க்குலர்ஸ் மூலமா வர்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க வந்து இப்ப இருக்கிற சமூக ஊடக வளர்ச்சினால அவங்க பார்த்துட்டு அதை கொண்டு வந்து காமிச்சு கேட்கறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப இந்த ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற சேவையில அந்த 24 hours டெலிவரி 48 hours டெலிவரி அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கு. இந்தியாவுடைய முக்கியமான மாநிலங்கள்ல மாவட்ட மாநில தலைநகரங்கள்ல இந்த சேவை 2 மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது வந்து என்னன்னா மக்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இங்க நம்ம நாகப்பட்டினத்திலேயே கூட அந்த வந்து அந்த தேவையெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க
1: வந்து இப்ப நான் வந்து 24 hours நாகப்பட்டினத்துல 24 hours அனுப்பணும்,
0: அது விரைவில் அது வரப்போகுது.
1: இப்ப எங்கிருந்து இங்க அனுப்பலாம்?
0: இப்ப நீங்க சென்னையில நீங்க அனுப்பிச்சீங்கன்னா சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: நாம இப்ப நாகப்பட்டத்தை நினைக்கிறோம், வரலாற்று சிறப்புமிக்க நாகப்பட்டம் சொல்லல இல்லையா. புத்ததிகார் இங்க இருந்திருக்கிறது ராஜராஜன் காலத்துல நல்லா கட்டப்பட்டதா சொல்றாங்க. அவருடைய கப்பல் பணி அமைக்கப்பட்ட இடம் நாகப்பட்டினம் தலைமை இடமா தலைநகரம் கப்பல் துறை தலைநகரம் அமைச்சுதான் சோழப்படை இலங்கை வரையெல்லாம் வந்திருக்கிறது வரலாறு இருக்கிறது. அந்த மாதிரி வரலாறு வரலாறாகத்தான் என் நாகப்பட்டினம் அஞ்சல் நிலையம் இருக்கு இல்லையா. 169 ஆண்டுகள் இப்ப இந்த இன்றைக்கு 2026ல இருந்து மூலம் நான் சொன்னது 1974 தொடங்கப்பட்ட சர்வதேச அஞ்சல் நிலையம் தொடங்கப்பட்ட அந்த நாள் தான் இன்றைக்கு நம்ம தொடங்கி சொல்றோம். ஆனால் 2026ல நடந்து பார்த்தோம் அப்படின்னா 169 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1857 நாகப்பட்டினம் தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 160 பின்னோக்கிய காலத்துல தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அஞ்சல் தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஐயா செந்தில்குமார் விழிப்பாளையம் போஸ்ட் மாஸ்டர் அவங்க
5: சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அஞ்சல் துறை இருக்கக்கூடிய மெயில் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் விஷயமா பேசிட்டு இருந்தோம். அதுல குறிப்பா வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அப்புறம் கிராம் போஸ்ட்ங்கிற ஒரு விஷயங்கள் பத்திலாம் நம்ம பேசணும். அதுல மக்கள் அதோட பயன்பாட்டை அவங்களே வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு வந்து கேக்குறது ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இந்திய அரசு வந்து அறிவிக்கின்ற பொழுது அதை வந்து அவங்க வந்து நம்பிக்கையோடு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய இந்த அஞ்சல் துறையில அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் தேவையை சரியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத
4: வேறு என்னன்னா
5: பொதுவாக வந்து அஞ்சல் சேவை அப்படிங்கிறது 3 விதமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு மெயில் அதாவது கடித போக்குவரத்து, இன்னொன்னு சேமிப்பு கணக்கு, இன்னொன்னு காப்பீடு. சோ இந்த ஒரு விஷயத்துல மக்களுடைய நம்பிக்கைக்குரிய பாதுகாப்பிற்குரிய ஒரு நிறுவனம் அப்படின்னா அது இந்திய அஞ்சல் துறை தான். இது ஒரு கிராமத்துல கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு வயதானவருக்கும் இந்த அஞ்சல் துறை தான் அதனுடைய தேவையை கொண்டு போய் சேர்க்குது. குறிப்பா அவரு நான் என்கிட்ட கையில ஒரு கம்மியான காசு இருக்கு, அதை நான் பத்திரமா சேமிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அஞ்சல் அலுவலகம் சென்று ஒரு கணக்கு துவங்கி வச்சு அதுல அவருடைய பணத்தை சேமிக்கலாம். அவருக்கு தேவையானப்ப இது பண்ணலாம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்திய அஞ்சல் துறை தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கு.
4: நன்றி திரு செந்தில்குமார், ரொம்ப அழகா சொன்னீங்க. சொன்னீங்க கிராமத்துல கடைகூடி அந்த ஊருக்கெல்லாம் பார்சல் போவாதுங்க அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டேன். சில இடங்கள்ல அவ்வளவு ஊருக்கெல்லாம் அங்க சர்வீஸ் கிடையாதுங்க, நீங்க வேணா எங்க ஆபீஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கொரியர் எல்லாம் அனுப்பும் போது நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஆனா அஞ்சல் துறையை பொறுத்தவரையில நீங்க லெட்டர் போட்டுட்டீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த பாட்டு சம்பந்தப்பட்ட முகவரி எங்க இருக்கோ அதை கொண்டு போய் நேரம் கொடுத்துட்டு வரக்கூடிய பணிகளை செஞ்சிருக்கோம். நேரடியா கம்ப்யூட்டர் பாக்குறோம். இந்திய அஞ்சல் துறைக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. இப்ப சேவி
5: அஞ்சல் துறையை பொறுத்த வரைக்கும் எங்கள்ட்ட நிறைய பணம் இருந்தாலும் சரி, இல்ல என்னால மாசம் ஒரு 100 ரூபா தான் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் சரி, இந்த எல்லா வெரைட்டிலுமே
4: வந்து பணமே இல்லைனாலும் சரி
5: இல்ல அதுக்குமே ஒரு எங்களுக்கு வந்து நீங்க 0 பேலன்ஸ்ல உங்களுக்கு IPPP அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். அதுவுமே நாங்க இப்ப வந்து முதியோர்கள் இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுமே ஓபன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நீங்க 0 பேலன்ஸ்ல அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். பணமே இல்லாமலும் நீங்க வந்து ஒரு கணக்கு தொடங்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய அரசாங்க சலுகைகள் வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து அது இல்லாம

0: 160,000 அலுவலகங்களுக்கு மேல இங்க இந்தியா முழுக்க இருக்கு. போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முக்கியமான மோட்டோவே வந்து சர்வீஸ் வித் ஹியூமன் டச், அதாவது ஒரு மனிதார்த்தமான ஒரு தன்மையோடு ஒரு சேவைகளை வழங்குறது தான் வந்து எங்களோட முக்கியமான நோக்கம். அந்த வகையில வந்து இப்ப நாங்க சேமிப்பு கணக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை சேமிப்பு கணக்கு இப்ப நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை அடிப்படையா வச்சு நீங்க எந்த கணக்கு வேணாலும் இங்க தொடங்கிக்கலாம். மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம
1: கிளையிலே தொடங்கலாமா,
0: கிளை அஞ்சலகம், துணை அஞ்சலகம், இப்ப தலைமை அஞ்சலகம் எங்க வேணாலும் நீங்க வந்து கணக்கு தொடங்கிக்கலாம். ஆமா, உங்கள்ட்ட நாங்க கேட்கறது வந்து ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஒரு பான் கார்டு ஜெராக்ஸ், ரெண்டு போட்டோ இது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கணக்கு தொடங்கிக்கலாம்.
1: அதனால
0: அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து இப்ப நிறைய பேருக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க பாப்புலரான ஸ்கீம் அப்படின்னு சுகன்யா சமிருதி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஸ்கீம் சொல்லுவோம். 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம். ரெண்டாவது இன்னொரு ஸ்கீம் வந்து சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்களுக்கான ஒரு கணக்கு, 60 வயதுக்கு உட்பட்ட முதியோர்கள் போட்டிருக்கிறது. இந்த ரெண்டு கணக்குகளும் வந்து இருக்கிற நிலையே வந்து நீங்க இந்தியா முழுக்க எந்த வங்கி எதுல தேர்னாலும் வட்டி விகிதம் அதிகமா கொடுக்கக்கூடிய நீண்ட கால கணக்குகள். இப்ப இந்த சுகன்யா சமிருதி அக்கௌண்ட்ங்கிற கணக்கை வந்து நீங்க இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உடனடியா ஒரு ஆதார் கார்டு எடுத்து அந்த குழந்தைக்கு உடனே நீங்க அந்த கணக்கை தொடங்கிடலாம். அந்த கணக்கு வந்து 21 வருடம் வந்து லைவ்ல இருக்கும்.
1: ஆதார் கார்டுல வேற சொல்லிட்டீங்க, அந்த வசதி இருக்கு இல்லையா, அது எப்படி சாருங்க
2: பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாகப்பட்டினம் அஞ்சல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 55 அஞ்சலகங்கள்ல 28 அஞ்சலகங்கள் வந்து ஆதார் மையங்கள் வந்து ஏங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொதுமக்கள் வந்து நீங்க எப்பயுமே அந்த அஞ்சலங்களுடைய வேலை நேரங்களும் எப்ப வேணாலும் போய் நீங்க வந்து ஆதார் பயன்படுத்தணுமோ இல்ல புதுசு ஆதார் வாங்குறது இந்த மாதிரி தேவைகள் வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: நிறைய இசைங்களாம் இருக்கு, அதுக்கும் உங்களுக்கு ரெண்டு ஒன்றுதான் இது வேற சிறப்பு நம்ம கீழே இருக்கும் அப்படி
2: வழங்கப்படக்கூடிய இஐடி கீழதான் எல்லாமே வருது. பட் எந்த விதமான ஒரு வந்து ஒரு வங்கி சேவையில எந்த குறைபாடுமே இருக்காது. மக்கள் இப்ப அங்க இருக்கக்கூடிய அஞ்சலக இலக்கல் இலக்கர் அல்லது வந்து மத்த மாநிலங்களர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆதார சேவைகளுக்கு தருவாங்க. எந்த விதமான சுமக்கமும் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. ஆதாரத்தையும் நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த குழந்தைக்கு எடுத்து இந்த எல்லா திட்டம் சொன்னீங்க,
0: சுகன்யா சமிருதி அக்கௌண்ட்
1: எங்களெல்லாம் திட்டம் இருக்கும்,
0: எல்லாருக்குமே இருக்கு சார். எல்லா வகையான குடிமக்களுக்கும் இந்திய குடிமகனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எந்த வகையில வேணாலும் கணக்கு வந்து.
1: நான் இந்திய குடிமகன் ஃபாரின்ல இருக்கிறேன்,
0: அதாவது நீங்க வெளிநாட்டுல வந்து நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா இந்தியாவில அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க இந்தியாவுக்கு என்ஐ வந்து அதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ஆர்ஐ கணக்கு தொடங்குறதுல இந்திய குடிமகனா இருக்கும் அடிப்படையில்.
1: இங்க இருந்து தொடங்கினாட்டுல
0: நீங்க வேலைக்கு போகலாம் சார், வேலைக்கு போய் நீங்க அந்த சம்பாதிக்கக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கு, எஃப்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கையில வச்சிருப்போம், நம்மளோட பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்னு நினைப்போம், 5 லட்சம் 10 லட்சம் போடணும்னு நினைப்போம். அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை போட்டுட்டு அவங்க பேர்ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வந்து அந்த கணக்குல வட்டி வந்து
1: வட்டி வந்து நான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு
0: அதற்குமே ஒரு திட்டம் இருக்கு சார். இப்ப நீங்க வந்து ஏஇபிஎஸ்னு ஒரு இது இருக்கு, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்டோட ஒரு ஐபிபிபி அக்கௌண்ட், இப்ப போஸ்ட் ஆபீஸ் வந்து சேவிங் ஸ்கீம் தனியா இருக்கு, ஐபிபிபின்றது ரிசர்வ் பேங்க் கீழே வருது, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு. இப்ப இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கணக்கு ஒன்று தொடங்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கிற பணத்தை வந்து அதுக்கு மொபைல்லே டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போஸ்ட்மேன் வர்றாங்க இல்லையா, அந்த போஸ்ட்மேன் ரேகையை வச்சு நீங்க பணத்தை எடுத்துக்கலாம்,
1: அங்கேயும் வாங்கிக்கலாம்.
0: ஏடிஎம்
1: இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லி
0: இப்ப வந்து சார், இப்ப நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்காக நம்ம அக்கௌண்ட்

0: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8225-4255.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவெடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: நாகப்பட்டினம் லெட்டர் போட்டா ஒரு 3 நாள் அடுத்த நாள் நிக்க மாதிரி இப்ப ஆரம்பிச்ச மாதிரி நிறைய போயிட்டு உரத்தூர் ராமசாமி வந்து. ராமசாமி வணக்கம், எப்படி எப்படி இருக்கு உங்க போஸ்ட்ல நாயப்பூர்ல இருந்து பேசுறது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியோட இன்சூரன்ஸ் பத்தி
11: சொன்னாரு
10: கேட்பா, இன்சூரன்ஸ் அத பத்தி சொன்னீங்க. நேரம் நெருங்கி
11: ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கு, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ஒன்னு ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இப்ப நமக்கு நம்ம இன்சூரன்ஸுக்கும் மற்ற இன்சூரன்ஸுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து போனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து சேவிங் ஸ்கீம் கிடையாது.
10: சரி,
11: அது வந்து ஆயுள் காப்பீடு.
10: சரி,
11: ஆயுள் காப்பீடு அப்படின்னாலும் நாம வந்து ஒரு சேவிங்ஸோட சேர்த்து நமக்கு என்வரன்மெண்ட் அசூரன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த என்வரன்மெண்ட் அசூரன்ஸ் நீங்க வெளியில இருக்கிற இன்சூரன்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க 1000 ரூபாய், உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு இன்சூர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,600 ரூபாய் வரைக்கும் தான் உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. ஆனா இதே போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து 5,200 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறோம். இதை

0: சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க 10 லட்சத்துக்கு ஒரு பாலிசி போட்டிருக்கீங்கன்னா உங்க பாலிசி வந்து 20 வருஷத்துல டபுள் ஆயிடும்.
1: இப்ப வந்து நான் கட்டி இருக்கிறேன், பாதையில கட்ட முடியல
0: கிடைக்கும். ஒருத்தரை வந்து கண்டிப்பா போடணும். ஏன் அந்த நாமினி போடணும் நமக்கு தெரியாது, நமக்கு எப்போ என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம உறுதியா சொல்லணும். நம்ம ரொம்ப சுலபமா இருக்கும். அதே நேரத்தில் சில பேர் வந்து நாமினி போட்டுறாங்க. இப்ப வந்து நான் வந்து இப்ப ஆரம்பத்துல போடும்போது அவங்களோட அப்பாவையோ தாத்தாவையோ ஒரு பாசத்துல நாமினியா போட்டிருப்பாங்க, ஆனா அவங்க ஏதோ ஒரு காலத்துல இடையில தவறி இருப்பாங்க. அப்படி தவறும் பட்சத்துல வேற ஒருத்தரை நம்ம நாமினேட் பண்ணிடணும் பாலிசிஸ், அப்படி பாலிசிஸ்லயும் சரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் சரி. ஏன்னா அப்படி நம்ம நம்ம அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்கும்போது அந்த பணம் வந்து நம்மளுடைய கிளியர் கட்டா இருக்கணும். உடனடியா போய் அவங்களுக்கு சேர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்கும். நாங்க உடனடியா அவங்களுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியும்.
1: உங்களுக்கு கஷ்டம் இல்ல,
0: எங்களுக்கு கஷ்டம் இல்ல சார்,
1: கொடுக்க இருக்கு, திருத்தி கொடுக்கறது ஈஸியா கொடுத்துல.
0: இல்ல நாங்க வந்து
1: நாம நியமிச்சுதான் எளிமையா அதை கடத்தலாம்.
0: இல்லைன்னா அவங்களோட ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக ஓகே சார். அடுத்து வந்து இப்ப அந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்சூரன்ஸ் இருக்கு சார். ஒன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அஷூரன்ஸ் நான் இப்ப சொன்னேன். அடுத்து வந்து ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் இருக்கு. அந்த ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரீமியம் ரொம்ப கம்மி. ஆனா அந்த பணம் வந்து ஒருத்தரோட 80 வயதுக்கு மேல அப்படிதான் எடுக்க முடியும். ஆனா நீங்க என்ரோல்மெண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் போட்ட 7வது 8வது வருஷத்துலேருந்து நீங்க அந்த பணத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி
1: 80 வயசு வரை இருக்கலாம் நம்பிக்கை இருக்குது.
0: அதே பெருசு இல்லை, இப்போ நம்முடைய அந்த சராசரி ஆயுட்காலம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால வந்து நீங்க எல்லாருமே நாங்க ஹோல் லைஃப் போடுறவங்களும் அவங்களோட மெச்சூரிட்டி வாங்கணும்னு ஆசை இருக்கலாம்.
1: என்ன சொல்றீங்க
0: அடுத்து வந்து
2: பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஜிபே மூலமாகவும் பண்ணிக்கலாம். பிஎல்ஏங்கிற அவங்களுக்கு வந்து ஆண் அரசு ஊழியருக்கு 1800 ரூபாய், அதுக்கப்புறமா தான் பெண்கள் வந்து அது பெரியிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து பெட்டதாரிகளுமே வந்து இந்த சேவையை வந்து கிடைக்கும். அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஆர்பிஎல்லுக்கு இப்ப ஒரு ரீசெண்டா கீழேக்கும் ஆர்பிஎல்லுக்கும் விஷயம் சொன்னோம்னா டாக்குமெண்ட் தான். நீ என்ன மாம்பரங்கள்ல வந்து ஸ்டாண்டர்டான டாக்குமெண்ட் இருக்கிறதுனால ஆர்பிஎல்லைங்கிற ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க. இப்ப வந்து அதையும் வந்து என்ன அப்படின்னு நீங்க வந்து அஞ்சல் அலத்திலேயோ இல்ல ஒரு வங்கியிலேயோ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு தான் போதும். அதை வந்து ஆதாரமா கட்டி நீங்க வந்து ஆர்பிஎல்ஐ ஆரம்பிச்சு. சோ அதனால வந்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐக்கான வந்து அனைத்து சதவீதம் வந்து திறந்து கொடுத்துருக்கணும். ஆனா அனைவருமே வந்து பயன்படுத்திக்கணும். இது வந்து காப்பீட்டு சேவை மட்டும் இல்ல, இது பேர் தான் வந்து காப்பீடு இல்லையா. இது வந்து நம்ம ஒரு சேமிப்பாகவும் வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல போனஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீம். அதே போல வந்து ஆதார் சேவைகள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆதார் சேவைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளையும் வந்து நீங்க வந்து திருவாரூர் தலைமை அலுவலகத்திலையும் நாகப்பட்டினம் தலைமை அலுவலகத்திலையும் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளையும் வந்து அதில் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல பிஓபிஎஸ்கேன்ற ஸ்கீம் இருக்குது, அதாவது பாஸ்போர்ட் இல்லையா கடவுச்சீட்டு, அது வந்து அஞ்சல் துறை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்திய வெளியுறவு துறை சேர்ந்து குறிப்பிட்ட அஞ்சலகங்களில் வந்து இந்த சேவையை வந்து கொடுத்துருக்குது. இப்போ நம்ம கோட்டத்தில் வந்து காரைக்காலில் வந்து இந்த பிஓபிஎஸ்கே சென்டர் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்து கடவுச்சீட்டு வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வந்து காரைக்கால் அப்ளைமெண்ட் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கடவுச்சீட்டும் வந்து அஞ்சல் துறை மூலமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சேவைகளுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தபால் பட்டு வாடா சேமிப்பு அஞ்சல் சேவைகள், இந்த அஞ்சல சேமிப்புலையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் நெட் பேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே கொண்டாந்துட்டோம். அப்புறம் இகேஒய்சி, இப்போ வந்து சுரேஷ் சின்னப்ப வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சப்போ வந்து இந்த ஃபார்ம் இதெல்லாம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் மிக எளிய முறையில் உங்களுடைய வேலையை வச்சு கூட பணம் துவங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஆதாரோட இந்த வேலையை வந்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி வேலையை வைக்கிறப்போ அதை வச்சு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி பரிவர்த்தனைகளும் வந்து இகேஒய்சி மூலமா பண்ணிக்கலாம். 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சலகங்கள்ல வெறும் ரேகையை வச்சு நீங்க உங்களுடைய கணக்கில் இருந்து பணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து காப்பீட்டு சேவைகள், ஆதார் சேவைகள், பிஓபிஎஸ்கே இந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகளை வந்து நம்ம வந்து அஞ்சலகங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போதான் நான் வந்து நான் கேள்விப்பட்டேன், கஜா புயல் போது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஊடகங்களும் அவர் இல்லாதப்ப கூட வந்து உங்களுடைய காரைக்கால் எஃப்எம் வந்து சேவை பண்ணி அதன் மூலமான விழிப்புணர்வு மற்றும் வந்து அனைத்து அனுப்பி விதமான தகவலும் கொடுத்து சேவை பண்ணியிருந்தாங்க.

0: கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விதமான ஒரு சேவை மனப்பான்மை உள்ள பெருமையுள்ள ஒரு நிறுவனத்தின் மூலமா அஞ்சலகத்துடைய சேவைகளையும் குறிக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப நன்றி.
1: சார், இந்த தகவல்லாம் வந்து கேட்டா சொல்லுவாங்களாங்க, இவ்வளவு ஸ்கீம் சொல்றீங்க என்ன பண்ணி சொல்லுவது கூட பாதி எனக்கு மறந்துடுச்சு. இப்ப நான் வந்து கேட்கறேன், போஸ்ட் வந்து கேட்கறேன், அதுக்கு ஆள் இருக்காங்களா சொல்லுவாங்களா?
0: நிச்சயமா ஒவ்வொரு கிளை அஞ்சலம் வந்து கேஎஸ், அதாவது பிரான்ச் ஆபீஸ், சப் ஆபீஸ், ஹெட் ஆபீஸ், இப்படியான எல்லா இடங்கள்லயும் நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த தகவலை உங்களுக்கு தெளிவா சொல்ற வகையில அங்க அந்த ஸ்கீம்ஸ் பத்தி டீடைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு கூட எனக்கு எனக்கு என்ன ஸ்கீம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க
1: இருக்கக்கூடிய
0: அலுவலர்கள் அவங்க வந்து இருக்கிற மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு போஸ்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, போஸ்டர் இன்ஃபோன்ற ஆப்
1: இருக்கு.
0: கண்டிப்பா கடிதம் எழுதுறோம். ஏன் அப்படி கடிதம் எழுதுறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வந்து நான் சொன்ன இலத்தம்பு, நான் வந்து கல்லூரியில சேர்ந்தப்ப ஒரு ஒரு வாரமும் இப்ப வந்து கையில அதெல்லாம் எனக்கு வச்சுருவாரு. நான் வந்து போய் சேர்ந்துட்டேன், இந்த எப்படி இருக்குன்றத வந்து எழுதி எங்க அப்பா
1: எழுதி
0: இப்பயும் கடிதம் எழுதுறேன். ஏன் அதுல அதுல இருக்கக்கூடிய ஒரு அது ஒரு தனிப்பட்ட ஒரு அலாதி. ஏன் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து நினைக்கிற மெசேஜ், இப்ப வந்து வாட்ஸ்அப்ல கூட ஃபுல்லா கூட சின்ன சின்ன கை பண்றது இல்ல இல்லையா? ஆமா, இல்ல
1: அது கூட நிறைய
0: ஒரு ஒரு ரெக்கார்டும் வந்து உங்களுக்கு உங்களை பத்தின தகவல் நீங்க குடுத்துட்டே இருக்கீங்க. நீங்க வந்து லொகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பண்ண தலைமை இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து நான் வணிக நிறுவனம் மட்டும் வந்து உங்களுடைய இது
2: இருக்கு. அப்ப வந்து அப்ளிகேஷன் நம்ம கையில வாங்கி சொல்லி இது பண்ணதான் முடியும். சோ நான் இந்த அட்ரஸ் முன்னாடி நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப இங்க வேலை பார்க்கறது தெரியுது.
0: இறுதியா பார்த்தோம்னா பிலாட்டலி அப்படின்னு அஞ்சல் தலை சேகரிப்பு இருக்கு. அது மாணவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை சேமிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய கிங் ஆஃப் ஆபீஸ் சொல்லக்கூடியது. அதை பத்தியும் நாங்க வந்து எல்லா போஸ்ட் ஆபீஸ்களையும் விழிப்புணர்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைவாக
1: ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா எல்லாருமே சொன்னாங்க. கடிதம் எழுதுறது ஒரு வாசிப்புக்கு தன்மை உள்ளது, அதை எழுதி பழகணும், அது ரொம்ப முக்கியமானது. அதை பின்பற்றணும், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இல்லையா? சுற்றாலத்துக்கு போனா அறிவியல் குளிச்ச ஒரு சூழ்நிலை, அது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிட்டத்தட்ட 2026 169 ஆண்டுகள் பழமையான அஞ்சல் நிலையத்துக்கு அருகாமையில் நின்று பேசுற ஒரு மகிழ்ச்சி இருப்பாங்க. வரலாற்றுல முந்தி 160 வருஷத்துக்கு முன்னாடி போனது மாதிரியான ஒரு சூழ்நிலையோடு நிலையம்
3: திரும்புகிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது
4: கடிதமே
5: பாட்டாவே படிச்சிட்டியா?
3: அவசர உலகமும் அஞ்சல் துறையும் உலக அஞ்சல் தினத்தை ஒட்டி நாகப்பட்டினம் அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து நேரலையாக உலா வந்தது.
4: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் தொடக்கமாக
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே, உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஒரு செய்திய நேயர் ஒருவர் கேட்டிருக்காரு. சார், என்ன கேட்டிருக்காருன்னா, லோ போன் டென்சிட்டி அப்படின்னு நிறைய நிகழ்ச்சியில நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு லோ போன் டென்சிட்டி, அது எலும்பின் அடர்த்தி கம்மியா இருக்குங்கிறத எப்படி பெற்றவங்க தெரிஞ்சுக்கிறது? அந்த எலும்பினோட அடர்த்தி கம்மியா தான் இருக்கு அப்படின்னு, தனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க.
8: ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த போனோட டென்சிட்டி வந்து நம்ம எல்லாத்துக்குமே, நம்ம பிபி அளந்து பாக்குறோம், பிரஷர் பிபி அளந்து பாக்குறோம், நம்ம பல்ஸ பாக்குறோம், ஆக்சிஜன் லெவல் பாக்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அளந்து பாக்குறோம். போனோட டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டெக்ஸா ஸ்கேன் சொல்லி இருக்கு. ஆமா, டெக்ஸா ஸ்கேன் அது பேரு. சோ அது வந்து என்னன்னா, பிஎம்டி டென்சிட்டி, போன் மினரல் டென்சிட்டியை பத்தி நமக்கு வந்து ப்ராப்பரா மெஷர் பண்றது. அது என்னன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் சின்ன எக்ஸ்ரேலயே ஒரு சின்ன மைல்டு டோஸ்

நம்ம உடம்புல செலுத்தி அது எலும்பு மூலியமா பாஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல வந்து நமக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்கு, அது வந்து டி ஸ்கோர் ஜெட் ஸ்கோர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கோரிங் வச்சு அவங்களுக்கு வந்து நார்மலா ஆஸ்டியோபீனியாவா ஆஸ்டியோபோரோசிஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலா யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா 60க்கு மேல இருக்கவங்களுக்குலாம் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாம் வரும். ஏஜ் ரிலேட்டட்னால அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அவங்க சரியா கால்சியம் எடுக்கல. சில பேர் பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, அந்த யூட்ரஸ் நிறைய பேர் அந்த ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால பாத்தீங்கன்னா அவங்களோட கால்சியம் லெவல் கம்மியாகும், விட்டமின் டி

0: தடிக்கு சேர்ல இருந்தா கீழே விழுந்திருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு உடஞ்சிருக்கும், மெயினா மணிக்கட்டுல எலும்பு உடையும். சோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த டென்சிட்டி கம்மி ஆகுமா அப்படிங்கறதுதான் நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. கம்மி ஆகும். ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் டெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி போனோ டென்சிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஏதாவது வந்து அந்த அந்த அந்த அவங்களோட பொஷன் கிரானிக்கா அந்த பேக் பெயின் ஏதாவது சொல்றாங்க, இல்லை ஹைட் ஏதாவது வளர்ச்சி எதுவும் இல்லாமல் இருக்கு, அதே மாதிரி வந்து சின்ன ஏதாவது சின்னதாக லைட்டாக விழுந்தாலே ஏதாவது கிராக் ஆகுது இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து போன் டென்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வெயிட் மெயின்டைன் பண்ணாத குழந்தைங்களுக்கு, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாத குழந்தைங்களுக்கு, அதேமாரி தேவையான கால்சியமும் அந்த விட்டமின் D3 அடிக்குவேட்டாக நம்ம உடம்புல கிடைக்கணும்னா நம்மளோட எலும்பு வந்து இன்னும் வீக்காக தான் செய்யும். அதே மாதிரி ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், முட்டை சுண்டல். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரோட்டீனில் என்னெல்லாம் ரிச் ஃபுட் இருக்கோ அதுவும் நமக்கு அந்த பாண்டிங்க்கு தேவைப்படுது, கால்சியம்க்கு. ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு சில ஜீனில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சில இது நடக்கும். ரிப்பீட்டடாக வந்து நமக்கு சில குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றில் வந்து குடல் பிரச்சனை இருக்கும். அதில் என்னன்னா கால்சியம் வந்து குடல்லேருந்து இழுக்க முடியாது, கால்சியம் வந்து தனியாக பிரிய முடியாது. அந்த வந்து கால்சியம் திரும்பவுனவே நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்படி போகும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக கால்சியம் இன்டேக் இல்லை அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக அதில் வந்து இந்த மாதிரி எலும்பு சோகை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா. இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் பங்கு கொள்ளும் அவர்கள் விருப்பமான பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி இது எங்க ஏரியா.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை 24 நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ் வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களயான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்களயான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல மங்களயான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள் மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: இது எங்க ஏரியா. முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கதிராமங்கலம் தில்லை ஜெயக்குமார்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அப்போ சொல்லிட்டீங்க, என்ன படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
1: மஞ்சப்பையிலேருந்து ஆகாசங்கள்
0: வருகிறது பாடல் உங்களுக்காக.
1: ஓகே, தேங்க்யூ.

0: நமது பண்பலைகள் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்கள்
1: தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நமது பின்பலியில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
2: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பின்பலியில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்,
3: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நமது பண்புலியில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்
4: மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின்

0: அதி நவீன கலை கொல்லி.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: இது எங்க ஏரியா? தஞ்சாவூர் மாவட்ட நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் கும்பகோணத்திலிருந்து செந்தில்நாதன் பேசுறேன்.
2: சொல்லுங்க ஐயா, எந்த படத்து இந்த பாடல்?
3: நலமா இருக்கீங்களா?
2: நலம், நலமறிய ஆவல். ஏன்னா இன்னைக்கு உலக அஞ்சல் தினம்.
3: அஞ்சல் தினம் அதான் ப்ரோக்ராம் ஃபுல்லா கேட்டேன் சார்.
2: நன்றி, சிறப்பு. சொல்லுங்க, எந்த படத்து இந்த பாடல் உங்களுக்கு?
3: திகில் படத்துல இருந்து உனக்காக வாழ நினைக்கிறேன்
2: வருகிறது உங்களுக்காக அந்த பாடல். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், மதுரா தாரா இணைந்து பாடிய பாடல்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது எங்க ஏரியா, தஞ்சாவூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. வணக்கம்.
7: வருகிறது
6: பாடல் உங்களுக்காக. நன்றி.
8: புன்னகை வாங்கி புன்னகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நேயர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். நேயர்களுக்கு உளங்கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
9: உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நிறைவு பெறுகிறது இது எங்க ஏரியா. அடுத்த நிகழ்ச்சி வணக்கம் தொழிலுக்காக நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்க இருக்கிறாங்க நமது நிலைய அறிவிப்பாளர் ஆர்ஜி ரமணி. இன்றைய காலை ஒளிபரப்பில் உங்களோடு வலம் வந்தது உங்கள் அன்பன் ஆர் செந்தில் குமரன்.

சிந்தனை துளி. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் சொல்கிறது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்கலாம். வணக்கம் தோழி. இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழியில் எந்த ஒரு தலைப்போடு வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யார்கிட்ட இருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின் தாங்க இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழியோட தலைப்பு. எந்த ஒரு கேள்வி, அதாவது நம்ம எப்போவுமே கேள்வி கேட்டாலே நமக்கு பிடிக்காது, ஏன்னா அதுக்கு யோசித்து ஒரு பதில் சொல்லணும், சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்க அப்படின் தான் சொல்வோம். ஆனால் சில நேரத்தில் சில பேர்கிட்டருந்து வர ஒரு சின்ன கேள்வி நம்மளுடைய அந்த மைண்ட் செட்டையே மாற்றிடும். நம்ம டயர்டாக இருந்தோம் அப்படின்னா கூட அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஆகிடும் அந்த கேள்வி நமக்கு. அந்த ஒரு கேள்வி எது, அது யார்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதுதான் இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்களேன். இப்போது வந்து நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், லேட்டாக போகிறோம், அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படிடா நைட்டு சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகும்போது வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து என்னம்மா டயர்டாக வந்திருக்கியா, காஃபி சாப்பிட்றியா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி நைட்டு டிஃபன் நான் செஞ்சிடவா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அப்படி நம்ம வீட்டில் அம்மாவோ இல்லை மாமியாரோ கண்டிப்பாக நம்மளை கேட்கறதுக்கு இருப்பாங்க, சில நேரங்களில் கேட்கவும் செய்கிறாங்க. ஆனால் குறிப்பாக இவங்க கிட்டேருந்து இந்த கேள்வியை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நமக்கு இருக்கும். அதாவது நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேருந்து என்னம்மா டயர்டாக இருக்கியா ஒரு காஃபி போட்டு தரவா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது தாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியோட கேள்வி. உங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் உங்ககிட்ட என்ன ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, பேசலாமா? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் தோழிகளே. 03368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 299948

0: அல்லது 2995 அல்லது 2311 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். தோழிகளே,
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தோழி. நம்ம வணக்கம் தோழியில் என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, யார்கிட்ட இருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு. இதுக்கான போஸ்டரையும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸ்லேயும் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் தோழி யார், எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி, யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
1: ஜோதி, அண்ணப்பன்பேட்டை.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: என் கணவர் வந்து ஆசிரியரா வேலை பாக்குறாங்க. அவங்க ஸ்கூல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணி, நீ சாப்பிட்டியா, என்ன பண்றேன்னு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சூப்பர். கேப்பாங்களா?
1: கேப்பாங்க, எப்பயாவது கேப்பாங்க.
0: ஆனா டெய்லி கேக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: டெய்லி கேக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கு.
0: ஒருவேளை வேலையா இருப்பாங்களோ? நீங்க கேட்டிருக்கீங்களா, நீங்க ஏன் அப்படி கேட்க மாட்டீங்க அப்படின்னு?
1: கேப்பன் தொழிலே சக ஆசிரியர்கள் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: கிண்டல் பண்ணட்டுமே.
1: அதான் நான் சொல்வேன், யார் கிண்டல் பண்ணா என்ன, நீங்க உங்க வீட்டுக்கு தானே போன் பண்றீங்க அப்படின்னு.
0: கண்டிப்பா சாப்பாடு நல்லா இருக்கு.
1: புதுசுல கேட்டுட்டு இருந்தாங்க மேடம், அப்புறமா கிண்டல் பண்றாங்களா அவங்க, என்ன பண்றாங்க, ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால அதுல இருந்து
0: பரவாயில்ல, உங்க விருப்பத்தை கேட்டிருக்கீங்க நீங்க அவங்க கிட்ட. நீங்க ஏன் என்ன கேக்குறது இல்ல
1: அப்படின்னு
0: சண்டை கூட போடுவீங்க? நீங்க ஃபோன் பண்ணி கேப்பீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நல்லா
1: இருக்கான்னு?
0: சூப்பர் சூப்பர். சரிம்மா சரிம்மா, நிகழ்ச்சியை நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
2: தங்க மாளிகை தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த தோழி யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க? சொல்லுங்க கோமதியம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து எந்த ஒரு கேள்வி?
1: எனக்கு வந்து எங்க பாப்பாக்கு
0: வெளியூர்ல படிக்கிறாங்களா?
1: சாப்பிட்டியான்னு
0: கேட்டா ஒரு சந்தோஷம்,
1: சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு.
0: நம்ம சாப்பிட்டமே, அம்மா சாப்பிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. முன்னெல்லாம் நம்ம குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப நீ சாப்பிட்டியாமான்னு கேக்குற ஸ்டேஜுக்கு பசங்க வந்துடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா, நன்றிமா, நன்றி.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் மூன்று இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து ஒரு மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸ்.

0: புதிய படைப்பு நௌலெக்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி. அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி யாரெங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காரைக்கால் நளினி.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வே? ஆ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: ரெக்கா படத்துல இருந்து கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலே அந்த பக்கம்.
1: பாடல் கண்டிப்பா கேட்கலாம். சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை சந்தோஷமாக்கும்?
2: என் தம்பி பொண்ணு சால்மீதியா கேக்கும் பாருங்க கேள்வி. காலையில எந்திரிச்சு வந்ததும் வாசல் எல்லாம் கூட்டாம உங்க அம்மா வாச தொழிச்சுட்டு போயிட்டாங்கன்னு எங்க அம்மாவை குறை சொல்லுது.
1: தப்புன்னு சொல்வீங்களா இல்லையா?
2: அதான் சொல்லுவோம், ஏன் தம்பி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொன்னா திருப்பி சொல்லுவோம், சரி நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு. அப்பாவையும் விட்டு கொடுக்காது, எங்களையும் விட்டு கொடுக்காது, இருந்தாலும் கேள்வி கேட்கும் அது நல்லா.
1: அந்த குழந்தை கேக்குற கேள்வி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா மேடம், செம்ம ஜாலியா இருக்கும் அது கேட்கறது.
1: அதனால அவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருப்பீங்க.
2: ஆமா.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றிம்மா.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேக்கர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜ ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்.

0: நமது பண்பலையில் நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: மற்றும் திருவாரூர்
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: நேர்களே, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியை தொடர்ந்து மதியம் 12:10 பரிமாற்றம் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு அப்படின்னா, எதிர்பாரா விருந்தினர்கள். இதுதாங்க இன்னைக்கு நம்ம பரிமாற்றம் நிகழ்ச்சியில் பரிமாறிக்க போகிற ஒரு தலைப்பு. உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நேரலையில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் தோழி.
6: வணக்கம் தோழி, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: தோப்புக்குரை சங்கரி.
6: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
7: படம் அரண்மனை. பாடல் கத்தி பார்வக்காரி. தேங்க் யூ. ஓ மை காட், ரமணி மேடம் 1 புள்ளி 3.
6: ஓகே, சரி, சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும்?
7: என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு அவங்க பிரச்சனை சந்தோஷமா இருக்காது, என்னகிட்ட கால் பண்ணி கேட்கறது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும்.
6: ஆனா நிகழ்ச்சியோட தலைப்பை சரியா கேட்கலையோ, நீங்க எந்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டிருக்கோம். யாராவது உங்களை ஒரு கேள்வி கேட்டா, எப்பவுமே பொதுவாக நமக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது இல்லையா, ஆனா இவங்க கிட்ட இருந்து இந்த கேள்வி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். நாங்களும் உங்களை கேட்போம் என்ன பாடல் வேணும்
7: அப்படின்னு.
6: அதுவும் சந்தோஷம். உங்க பேர் என்னன்னு கேட்போம்.
7: அதுவும் மகிழ்ச்சி தான்.
6: சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி.
7: நன்றி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம் தோழியோடு இணைய வரக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம் வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மைனாவதி செந்தில்குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க மைனாவதி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு மறுமலர்ச்சி படத்துல இருந்து நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை, அந்த பாடல் போடுங்க.
1: சரி, நன்றி சொல்லலாம். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், உங்களுக்கு யார்கிட்ட இருந்து வர ஒரு கேள்வி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்?
2: என் பையன் மேடம், ரெண்டு பையன் இருக்கானோ, சின்ன பையன்லாம் இருக்காங்க. பெரிய பையன் வந்தானா, அம்மா அம்மா படுத்திருக்க உடம்பு சரியில்லையா, நான் ஏதாவது செய்யிட்டு
1: பாம்பான்,
2: ஜாமான் எல்லாம் எடுத்து வழி போடுறான், வெளியில என்ன போடுவான், ஒரு ஒரு நாளைக்கு கேட்பான், ஒரு நாளைக்கு கேட்க மாட்டான், விளையாட போயிடுவான்.
1: சரி,
2: அது டெய்லி நமக்கு இது மாதிரி கேட்க அவங்க ஹெல்ப் பண்ணுவான், நம்ம சாமான் கழுவி கொடுத்தனா கொண்டு உள்ள வைப்பான்.
1: உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவாமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், அதான சொல்ல வரீங்க?
2: ஆமா மேடம்.
1: யாராவது உதவிக்கு ஒரு ஆள்
2: ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஒரு நாளைக்கு விளையாட
1: போயிடுவான்,
2: ஒரு நாளைக்கு செய்வான், ஹெல்ப் பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம செய்யலையா தட்டுவான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல கேட்கலாம். நன்றி
2: நன்றி
1: நன்றி.

0: மக்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் தொழில யார்கிட்ட இருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும், இதைதான் கொடுத்துருந்தோம் இல்லையா நிகழ்ச்சியில. இணைந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வரக்கூடிய தொழில் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மானாம்பேட்டையிலிருந்து தேவி.
2: சொல்லுங்க தேவி அம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
3: பாண்டவர் பூமி படத்துல அவரவர் வாழ்க்கையில் 1000
2: பாடல் கேட்கலாம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. யார்கிட்ட இருந்து எந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும்?
3: எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற கேள்வி வந்து எங்க பேர பிள்ளைங்க தான்.
2: ம்,
3: காலையில எந்திரிச்சனா சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சியா, ஒரு பிள்ளை

0: காட்டி கொண்டாந்து கொடுக்கும், ஒரு பிள்ளை காட்டி கொண்டாந்து கொடுக்கும், எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன் படுத்திருக்கீங்க, உடம்பு சரியில்லையாத்தா, என்ன செய்யுது உங்களுக்கு?
1: எப்பவும் ஆக்டிவா இருக்க நீங்க, கொஞ்ச நேரம் படுத்துட்டா உங்களை கேக்குறாங்க ஏன் படுத்திருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு.
0: என்ன செய்யுது, என்ன செய்தாத்தா, உனக்கு காலு வலிக்குதா, காலை மிக்க விடணுமா?
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி திறந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய தோழி யார், எங்கிறது அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கள் சித்ரா, என்ன பாடல் வேணும்?
1: படம் கணா பாடல் வாயாடி பெற்ற பிள்ளை அந்த படம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். சொல்லுங்கள், யார்கிட்டேருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும்?
1: பேரங்கேசி கேட்குற கேள்வி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா. கேட்குற கேள்வியெல்லாம் வித்தியாசமாக இருக்குமா.
0: பதில் சொல்ல முடியுதா?
1: பதில் சொல்ல முடியாது, பேசவே முடியாதுமா.
0: சும்மா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க.
1: கேட்டுட்டே இருப்பாங்க, பேரம் பேசி பதிலே சொல்ல முடியாதுமா. பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா, சந்தோஷமா இருக்கும்.
0: சரி சரி சரி, சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி.
2: சிங்க சிக்கா, சிங்க சிக்கா.

இன்றைக்கி நம்ம வணக்கம் தொழிலில் யார்கிட்டேருந்து வர எந்த ஒரு கேள்வி உங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? இன்ஸ்டாகிராமில் இதுக்கான போஸ்டரை போட்டிருந்தோம், அதுலேயும் சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் சித்ராதேவி புதுத்துறையிலேருந்து, காரைக்கால் நளினி, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, சென்னை சீதா, இவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பங்கு பெற்ற தொழில்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த எல்லா தொழில்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்துக்கு கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்கள ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலை. இந்நிகழ்ச்சியை வழங்குபோ ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: Who are you and what do you do? We are man.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம். உங்களின் கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ளும் பரிமாற்றம். இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சியில் எந்த தலைப்பில் நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நாளிதழில் ஒரு தலையங்கம் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த தலையங்கத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு விவசாயியோட தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மான்கள் வந்து அங்கே வந்ததாகவும், உடனே அவங்க வந்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த வனத்துறையினர் வந்து அந்த மான் வந்து காட்டு பகுதிகளுக்கு அதை கொண்டு போய் விட்டதாகவும் தலையங்கத்தில் படிக்க முடிஞ்சுது. அப்படி நம்ம எதிர்பார விருந்தினர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ விருந்தினர்கள் அப்படிங்கும்போது நம்மளோட பழகிய, நம்மளோட பழகாத ஒரு விருந்தினர் நம்மளோட வரும்போது அவங்கள சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறோமா அப்படின்னு கேட்டோன்னா அதுதான் இல்லை. ஏன்னா

0: இந்த தலைப்பு வந்து எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னா, காடுகளில் வாழக்கூடிய நம்மளை விட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க, ஆனால் நம்மளோடு விலகி இருக்கிறவங்க, நம்மள்கிட்ட திரும்பி எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு சமயத்தில் நம்மளை நோக்கி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். எதிர்பாரா விருந்தினர்கள் அப்படிங்கிற தலைப்பில், காடுகளில் வாழக்கூடிய நம்மள்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியவங்க எதுக்கு நம்மளை நோக்கி வராங்க, இல்லை நம்ம அவங்கள நோக்கி போகிறோமா, அப்படி அவங்க வரும்போது அவங்கள நம்ம எப்படி சமாளிக்கிறோம், இல்லை அவங்க வரும்போது அதற்கான சூழ்நிலைகளை எப்படி மாற்றி கொடுக்குறோம், யாருக்கு தகவல் கொடுக்கணும், அவங்களுடைய அத்தியாவசியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுறோமா அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். எதிர்பாரா விருந்தினர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நீங்களும் பங்கு பெறலாம், உங்களுடைய கருத்துக்களும் எங்களோட பரிமாறிக்கொள்ளலாம். 043-638 அப்படிங்கிற காரைக்கால் முன்னிணைப்பு என்னோட 231-231 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-480 உங்களுக்கான மற்றும் ஒரு எண் 299-580 அலைபேசி எண் 9566-427-231 பேசலாம். எதிர்பாரா விருந்தினர்கள், நம்ம விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும், அவங்க வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும். இது மான் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் நம்ம வந்து மொபைலில் வீடியோ பார்க்கும்போது, நியூஸ் சேனலில் பார்க்கும்போது, வழியில் சென்றுட்டுருக்கும்போது ஒரு காட்டு யானை வந்து நின்றுட்டு அது வந்து எடுத்துக்கொண்டு சென்ற அந்த உணவுப் பொருட்களை பிடுங்கிட்டு அப்படிலாம் கூட நிறையா படிச்சிருக்கோம். நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக நம்ம நகரப்பகுதியின் கூட நிறைய குரங்கு கூட்டங்கள் கூட வந்து அந்த உணவுப் பொருட்கள் கேட்குது அப்படிங்கிறத நிறையா நம்ம படிச்சிருப்போம். அதனால் எதிர்பாரா விருந்தினர்களை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யார், இங்கேருந்து வராங்க, அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார், யார் பேசுகிறீங்க?
1: கொய்யாக்கால தேங்காய் குருவ மாதிரி அது பறிச்சு அப்படியே தண்ணி குடிக்கும் சார். நம்ம எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி குடிச்சோம் குரங்கு.
0: இல்ல இப்ப நமக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, அவங்களுடைய இடத்தை விட்டு இங்க வரதுக்கான காரணம் என்ன, அதுதானே விஷயம்.
1: அது காரணம் உங்க வந்து டவுன்ல சார் வெடி வெடி வெடிப்பாங்க, வெடி வெடி. அது அந்த டவுன்ல இருந்த குரங்கு என்ன செய்யுது, கிராமத்துக்கு வந்துருது.
0: அதுதான் அந்த டவுனேங்க தான் க்வெஸ்சன். இப்ப நம்ம டவுனுக்கே போகாம அவங்க காடு பகுதியிலும் அடர் வனர் பகுதியில தானே இருந்தாங்க, அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு தான் கேள்வி இருப்போம்.
1: அது வேற வேற நீங்க சொல்ற மாதிரி சிங்கம் கரடி ஏதாவது நம்ம கண்ணுல தெரிஞ்சிருந்தா நம்ம கிராமத்துல உடனே அதுக்குள்ள ஆளுக்கு அதுக்குள்ள ஆபீசருக்கு போன் அடிச்சு நம்ம முதல் தகவல் சொல்லணும் சார். அதுதான் சார் முக்கியம்.
0: சரி, நம்ம பகுதியில அது அந்த மாதிரி விலங்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம், குரங்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நமக்கு அவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வனத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கு நன்றிங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நண்பர்கள் வணக்கம் சொல்லுது. ஐயா ராஜேந்திரன் மணக்குடி
0: சொல்லுங்க சார்.
2: அதான் சார் பக்கத்துல இருக்கிற ஊர் தான், நான் வந்து போகணும்னு நினைச்சா போக முடியல. பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டை, முத்துப்பேட்டை பாத்தீங்கன்னா அலையாச்சி காடுகள், அங்க போக பாத்தீங்கன்னா அந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் போன நேரத்துல அப்படி மேகங்கள் இருந்துச்சு, மழை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போனோம். உள்ள போனோம் பாத்தீங்கன்னா அப்ப மழை தூர ஆரம்பிச்சுச்சு. இந்த மயில் வந்து எங்க வீட்டு கொலையில இருக்குது, இருந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த மூன்று மயில்கள் சேர்ந்து ஒன்று ஆண்ணுது பாருங்க, அப்படியே அளவு கிடந்த மகிழ்ச்சி. எங்க கையில வந்து சோள பொறி இருந்துச்சு, சோள பொறி அதை அப்படியே அள்ளி தூவி விட்டோம் புல் மேல. அது அப்படியே குழந்தை மாரி என் பக்கத்துல வந்து அதை ஒன்னொன்னா பொறி சாப்பிட்டு பாருங்க. நான் அப்படியே வந்து என்னுடைய நிலைய மறந்துட்டேன். ஆனா எங்க கொள்ளை விட்டு எங்க கொள்ளையில தென்னை மரத்துல மேல இருக்கு மயிலு. டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு ஒரு அலாரம் மாரி ஒண்ணு கொடுக்கும் விடிய காலம்.

0: அடுத்தது 4:40 ஒரு பரல் கொடுக்கும். ஆனா அந்த மயில நான் பாத்திருக்கேன், நான் ரொம்ப பார்த்தல, எத்தாவது ஒரு திருப்பம் தான் பார்ப்பேன். ஆனா நான் வந்து எப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம பண்பலையின் மூலமா கத்துக்கிட்டது, ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு இந்த கோடையில மேல வச்சிருவேன். அந்த பக்கம் உள்ள அங்க வந்து எல்லா அந்த மயிலும் சரி மற்ற காக்கை குருவி நாங்கள் எல்லாமே வந்து குடிக்கும். எழுத்தாப்புல பாத்தீங்கன்னா மாடிவிடு எங்க
1: சார். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க போனீங்க மயில் பாத்தீங்க செய்யுங்க. நான் கேக்குறேன், நம்ம இடத்துல இல்லாதவங்க வெளியில இருந்து இங்க வரத்துக்கானுங்க, அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கிறது, வரத்துக்கான காரணம் என்னன்னு
0: தானே? அப்படி யாரு வந்தாலும் சரி, எந்த ஒரு ஒரு உயிரினம், நான் என்ன என்ன பொறுத்தாலும் எல்லா உயிரினங்களையும் சமமா தான் நினைப்பேன். வர்றவங்களை நல்ல மாதிரியா அவங்க மற்றவங்க கண்ணில் படாம அவங்களை தப்பிக்க
1: விடத்தான்
0: பார்ப்பேன்.
1: யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
2: கோழி வளர்க்கறோம்,
1: நெடுங்காடு பக்கத்துலயா?
2: நரி, அப்புறம் இது உடும்பு வருது. அப்ப வந்து என்ன கோழிய காசு என்ன நினைச்சு நம்ம கூட்டு வைக்கோம்னா கூட்டுல வந்து உடம்பு
1: மாட்டேங்குது.
2: அப்புறம் உடம்ப நல்ல பெரிய உடம்புன்னு வச்சுங்க, கோழியை பிடிக்கிறதுக்காக வந்து அப்புறம் வந்து ஒரு எட்டாக போய் அதை போய் ஒரு இடத்துல போய் திறந்து விட்டுட்டோம்.
1: நல்ல காட்டு பகுதியில
2: திறந்து விட்டுட்டோம் ஓடி விட்டு. உடம்புனா அதே மாதிரி பெரிய உடம்பு. டெய்லி என்னன்னா கோழியை வந்து கடிச்சு கடிச்சிட்டு போறது என்னன்னு பார்த்து அப்புறம் பார்த்தா உடம்பா இருக்கு. ஆனா நரியும் வருது, நரியும் வந்து மாற்றுறது இல்லை. அது நரியும் வந்து கோழியை இது பண்ணிட்டு ஓடி போடுது.
1: அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம கோழியை பாதுகாப்பா கூண்டுல அடைச்சிட்டோம் அப்படின்னா வந்தவங்க திரும்பி போயிடுவாங்கல்ல, திரும்பி அதே மீண்டும் மீண்டும் வரமாட்டாங்கல்ல.
2: கூண்டுலதான் அடைச்சிருக்கோம், வந்து கோழி சட்டம் கொடுத்து கூண்டை வந்து புரண்டது வந்து கூண்டுலதான் அடைஞ்சி வச்சிருக்கோம். நல்ல தெரியும் கோழி வர சத்தம் போட்ட பேர் போய் பார்த்தோம்னா சக்கன் ஓடிடுது. லைட்டை போட்டோன்னு
1: வச்சுங்க,
2: ஓடிடுது.
1: முடிஞ்ச அளவுக்கு அங்க வராத சூழ்நிலையை உருவாக்கத்துக்கு வழியை பாருங்க. எப்பவும் லைட்டு போட்டே வச்சிருந்தோம் அப்படின்னா வரமாட்டாங்கன்னு
2: நினைக்கிறேன். உடம்பு இதெல்லாம் வந்து அங்க இருந்து இதுக்காக கரெக்டா எப்ப இருட்டாவது வந்து கோழி பிடிக்கிறதுக்காக வருது.
1: சரி, நன்றி சார், நன்றி நன்றி.
3: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார்.
4: அதாவது எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இந்த குரங்குகள் வந்து அதிகமா வரும். ஏன்னா அந்த கோடியாகர பக்கத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அங்க அங்க உள்ள வனத்துல இருந்து இங்க வரும். வந்து பாத்தீங்கன்னா மரத்துல உள்ள அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடும், யாருமே விரட்ட மாட்டோம். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா குதிரை கூட அடிக்கடி வருங்கய்யா. குதிரை வந்து இந்த குளத்துல வந்து தண்ணி குடிக்கும், இங்கே வந்து மேயும், அப்படி எல்லாம் இருக்கு. அதை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். அது வந்து எதனால வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய வறட்சி வெப்பம், அந்த காரணத்தினாலதான் அது வெளியேறி ஊருக்குள்ள வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அப்ப அந்த வறட்சியை போக்குறதுக்கு என்ன வழி அப்படி பாக்கணும்ல?
4: ஆமா, அந்த போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு நாம பாக்குறத விட அந்த வன பகுதியில இருக்கக்கூடிய வன காவலர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் அதை வந்து எப்படி நம்ம வந்து வெளியில வராத அளவுக்கு எப்படி பாதுகாப்பா வைக்கணும் அப்படிங்கறத அவங்கதான் முடிவு பண்ணணும்.
1: அதனாலதான் தலைப்பு கொடுத்துருக்கோம், எதிர்பாரா விருந்தாளிகள் விருந்தினர் அப்படிங்கும் போது எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்தனா, அப்படி அந்த இதையும் மீறி வந்துட்டாங்கன்னா எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்யறதுன்னு தான் கேட்டிருக்கோம்.
4: அதான் அந்த மீறி வந்து வருகின்ற போது அந்த விலங்குகளுக்கு நம்ம வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாது. உடனே நமக்கு வந்து என்ன செய்யணும்னா வனத்துறைக்கு நம்ம தகவல் தெரிவிக்கலாம்.
1: சரிங்க சார், நன்றி.
4: இந்த மாதிரி ஊருகள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு தகவல் தெரிவித்தாக்க அவங்க வந்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க.
1: நன்றி சார்,
4: எங்க வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
13: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம்.

ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608208777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நண்பர்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: 12:30 நிமிடத்தில் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் பரிமாற்றம் நிகழ்ச்சியோடு. இன்றைய பரிமாற்றம் நிகழ்ச்சியில் எதிர்பாரா விருந்தினர்கள், இந்த தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்
6: பேசுறேன்.
7: விலங்குகள் வந்து ஊருக்குள்ள வரத்துக்கு முக்கிய காடுகளை மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறது தான் ஐயா. இப்போ தொழிற்சாலை கட்டுற, அது மட்டும் இல்லாம வாய்ப்புகள் கொடுக்கற அப்படின்ட்டுன்னு காடுகள் காடுகள் சார்ந்த பகுதிய நம்ம ஆக்கிரமிச்சு அங்க உள்ளுக்குள்ள போக்குறதுனாலதான் அவங்களுடைய வீடுதான் அது, நாம தான் அங்க போறோம். அதனாலதான் அவைகள் இடம் பற்றாக்குறை காரணமாக நம்ம பகுதிகள்ல வருது. சரி, சப்போஸ் நம்ம அது மாதிரி அவைகள் வரத பாக்குறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம பேனிக் ஆக கூடாது ஐயா. இளைஞனே நம்ம துன்புறுத்த கூடாது. தகுந்த வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த தகவல்கள் அப்படிங்கறத கொடுக்கணும். அதே மாதிரியே அந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடணும் ஐயா. இப்போ யாராவது கல்லு கொண்டு எரிந்தாலோ அல்லது அதை துன்புறுத்துற மாதிரி பண்ணாலோ அவங்களுக்கு சொல்லணும், நீங்க பேனிக் ஆகாதீங்க, அது வாட்டுக்கு விட்டுருவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டு யானை வந்ததுன்னா பட்டாசு வெடிப்பாங்க, அது மாதிரி அதை துரத்துறேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அந்த பாம்புகள் இதர விஷயங்கள் வரும்பொழுது சட்டப்படி நம்ம பாம்புகள்லாம் அடிக்க கூடாது, அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு அந்த தகுந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு தான் வரணும். சோ இடங்கள்ல ஆக்கிரமிக்காம நம்ம வந்து வனம் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டாம கொஞ்சம் தள்ளி நம்ம எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்க வீடுகள் அமைச்சோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் நல்லது அவைகளுக்கும் நல்லதாகத்தான் இருக்கு.
6: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
8: ஐயா. வணக்கம்
6: வணக்கம். யார் பேசுறீங்க
8: ஐயா? பூந்தட்டத்துல நோக்கியா.
6: சொல்லுங்க.
8: நம்ம திடீர்னு நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சுங்கண்டாங்கய்யா, நம்ம வந்து பதறக்கூடாது. இப்ப நான் 9 இருக்குங்கய்யா, அப்ப வந்து ஏன்னா அதுக்கு வந்து நம்ம பேசுறதுலாம் புரியும், ஆனா அதுக்குதான் வாய் இருக்கு அது பேசுறதுக்கு. இப்ப கரடி ஒண்ணு, நான் 9 இருக்குங்கய்யா, எப்படியோ தப்பி தவறி வந்துருச்சு. அதுல ஊர் மக்கள்லாம் கூடுறாங்க, எப்படி எப்படியோ பிளான் போடுறாங்க, ஒண்ணும் செய்ய முடியல. அதுல ஒரு வயசான பாட்டி வந்து அத வந்து பேச்சு கொடுத்து அத வந்து மடக்குனாங்க.
6: ஏன்னா
8: அந்த பேசுறதுனால அதுக்கு புரிதல் சக்தி இருக்குங்கிறது நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
6: நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க?
8: நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இப்பவுமே எங்க வீட்டுக்குள்ளேயே பாம்புங்கிறது வந்துகிட்டுதேங்கய்யா இருக்கும். ஏன்னா இப்பதான் அது கிடையாது, நான் வீடு கட்டி 5 ஆச்சு, ஆனா அதுக்கு இடையில 3 பாம்புக அது வந்து நுழையுங்கய்யா. அப்ப நான் பயப்படுறது கிடையாது. ஏன்னு சொன்னா பாம்ப கண்டா படை நடுங்கும்னு சொல்லுவாங்க, நான் அது கூட பேசத்தேங்க அப்படின்னு. ஆனா சொல்லும் போது பிறர் கேலி பண்ணுவாங்க, ஆனா உண்மையிலேயே நான் அதோட பேசினேன். ஏன்னா நீங்க தப்பி தவறி இங்க வந்துட்டீங்க, இங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது,
6: நீங்க உங்களோட வாழ்விடத்தை நோக்கி போங்க.
8: ஆமாங்கய்யா, நான் வந்து உங்களோட பேசுறேன், ஆனா உங்களை புரிஞ்சுக்கிறேன், நீங்க எங்களை புரிஞ்சுப்பீங்க. தீங்கு செய்ய நான் விரும்பல, உங்களுக்கு எதுவும் பாதிப்ப நான் உண்டாக்க விரும்பல. நீங்க எந்த வழியில வந்தீங்களோ அந்த வழியில நீங்க பெறப்படுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அது வந்து நான் வந்து இறைவனுடைய வழியில போயிடுறதுனால நான் அந்த வாயில்லாத ஜீவன்களை விரட்டவோ அடிக்கவோ கொஞ்சம் விரும்பாததுனால அதை சொல்லுமே. அதுபடி அது செய்யுங்கய்யா. ஒரு வழிய பக்கம் வந்துச்சுன்னா மறு வழியில ஜன்னல் வழியா இறங்கி போயிடும்.
6: என்ன செய்யணும் அப்படிங்கறத புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தவர்களுடைய நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
6: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?

0: சார் பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க சார்.
0: அதாவது விலங்குகள் வளர்ப்புல ரெண்டு உண்டு, டொமஸ்டிக் அனிமல் ஃபாரஸ்ட் அனிமல்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிலத்தையே பாத்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கவிதை எழுதியிருந்தேன். விளைகின்ற நிலமெல்லாம் வீடாகி போனால் எதிர்கால உணர்வுக்கு என் செய்யும் நம் நாடுன்னு. மனிதனுக்கே இந்த நிலமா இருக்கும்போது விலங்குகள் பாவம் அது வசிக்கிற இடத்துல வந்து மாற்றம் செப்டம்னா அது என்னங்க பண்ணும். நிறைய படத்துக்கள் கூட அதை பத்தி எடுத்துக்காட்டு நிறைய சொல்றாங்க. திருடனா பார்த்து திருடா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றது போல மனித இதயம் மாறணுங்க. மனித இதயம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ல கொடுக்கணும். இயற்கை வந்து எலும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் எல்லாருக்கும் உயிர் தான், எல்லாம் சமமா நினைக்கணும். அதுல போய் தொல்லை கொடுத்துக்கிட்டு அது உள்ள வந்துட்டு உள்ள வந்துட்டு ஒண்ணும் அர்த்தமே இல்ல.
1: அதாவது பூமிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஆனது தானே.
0: ஆமா, பூமிங்கிறது அனைவருக்கும் சமமா வாழ தகுந்ததுதான். ஆமா, இதாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி.

0: நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் தானே.
1: ஆமா, பூமிங்கிறது அனைவருக்கும் சமமா வாழ
2: சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: எதிர்பாரா விருந்தினர்கள் இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
1: ஐயா? தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க சார்.
1: ஐயா, ஒரு பொதுவாக ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சிருந்தியா, அந்த பாம்பு வந்து நம்மள வந்து சீண்ட வரும்னு நினைக்க கூடாது. அதாவது நான் ஒரு கோயிலுக்கு போனேன்யா, அந்த அந்த கோயில் உள்ளார வந்து வெளியில அந்த அந்த பாம்பு நல்லது பாம்புயா, அஞ்சு தலையோட அப்படியே நிக்குது. அப்ப நான் அப்படியே வந்து அங்க எட்டக்கே பார்த்து எனக்கு பயப்பட கூட இல்ல. அப்படியே அந்த அந்த அம்மன் கல்ல அப்படியே உண்மையா, அந்த அம்மன் கல்ல உண்மையா, அந்த பாம்பு எங்க போச்சுன்னே தெரியலையா. என் கண்ணு கண்ணுக்கே அப்படியே மறைஞ்சிருச்சியா. அதாவது அம்மன் குருவச்சம்மன் சொல்லியா, இதுக்கு அந்தாண்ட இருக்கீங்க, அந்த பட்டீஸ்வரம் அவரு அந்தாண்ட இருக்கீங்க, அந்த பாம்பு எங்க போச்சுன்னே தெரியலையா. அது மாதிரி தெய்வங்கள் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா தெய்வங்கள் இருக்கியா அது? அதான் அதாவது நான் அங்கேயே கண்ணு அப்படியே அங்க அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாம் எல்லாரையும் வந்தாங்க, ஒருத்தரும் வந்து பார்த்தோம் அந்த பாம்பு எங்க போனிச்சு என்னன்னே தெரியலையா.
0: அதாவது நீங்க நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அதனால அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: ஆண்டிபாளையத்துல இருந்து மதராசிரியர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: இந்த பாம்புங்கிற பாத்தீங்கன்னா, நாம கம்பு எடுத்து அடிக்க போனதான் சார் திருப்பியும். நான் நேராவே பாத்துருக்கேன், ஒரு நல்ல பாம்பு ஒண்ணு வந்துருச்சு. வந்த பாம்பு வந்து வாசப்படுத்திட்டு நிக்குதுங்க. அத வந்து ஒரு கம்பு எடுத்தோன்னா சர்னு சீர ஆரம்பிச்சுட்டு படம் இருக்குது. ஆனா அந்த கம்பை கீழே போட்டுட்டு கை தட்டுதான் போயிடுச்சு. தீங்கு பண்ணாம அது வைக்கிறதுக்காக பாதுகாப்பா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் நல்லா கணாப்பிட்டு திருப்பிட்டு இருக்கு. அதே மாதிரி குரங்கு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பிள்ளை தாச்சி குரங்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து நண்பருடைய வீட்டுக்கு வந்துச்சு. அது ஒரு பெருசா நினைச்சு வந்தது. அது கரெக்டா வந்து அவங்க வீட்டு பாத்ரூம்ல வந்து கதவை திறந்து உள்ள போய் சேஃப்டியா அதுவே படுக்குது.
0: வன விலங்குகளுக்கும் உணவு தண்ணீர் பாதுகாப்பான வாழ்விடம் தேவை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மனிதர்களுக்கு வந்து விலங்குகளுக்கு இடையே மோதலம் மட்டும் பார்க்காம அந்த பின்னணியில என்னென்ன காரணங்கள் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த உடைய சூழலை நம்ம சமாளிக்க முடியும். காடுகளை பாதுகாக்கிறதும் வனவிலங்குடைய வாழ்விடங்களை பாதுகாக்கிறதும் நம்ம மனிதர்களுடைய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பூமி, இந்த பூலோகம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கான மட்டுமே கிடையாது, அது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளது. அதாவது வனவிலங்குகள் பக்கத்தில் செல்வது தான் ஒரு வீரம் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கான இடத்த அவங்களுக்கான இடத்த கொடுத்து அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்து அதை இயற்கையை நேசிக்கிறது, உயிர்களை மதிக்கிறது தான் ஒரு உண்மையான வீரம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை நேசிப்போம், உயிர்களை மதிப்போம், மனிதர்களும் வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பாக வாழ வழிவகு

பார்ப்போம். இத்துடன் நிறைவுறுகிறது இன்றைய பரிமாற்றம், எதிர்பாரா விருந்தினர்கள் என்ற தலைப்போடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழ் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவப் படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பாக் ஆம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமிகண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 104.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா

0: பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பான் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யூபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக்கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலி

0: இனா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50 மணி.

சிந்தனை துளி. கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்கிறது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. இனி கேட்கலாம் நேயர்களே, ரெட்ரோ ரிதம்ஸ். சில பாடல்களை கேட்டால் அப்படியே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பாடல்களை கேட்கும்போது அந்த கால நினைவுகளையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பல நினைவுகளோடு நம்மளோட வாழ வைக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கக்கூடிய இந்த நேரம் தான் ரெட்ரோ ரிதம்ஸ். பன்னிரெண்டு 12:50 முதல் 1 மணி வரைக்கும் நேயர்களுடைய கடித வழி விருப்ப பாடல்களை கேட்க போகிறோம். தொடர்ந்து 1:45 மணி வரைக்கும் நேயர்களுடைய நேரடி தொலைபேசி விருப்ப பாடல்களை கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் யாருக்காக அப்படின்னா, வண்டியூர் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், பிரியதர்ஷினி, சுஜிதா ஸ்ரீ, கீர்த்தி ராணி இவங்களுக்காக மக்களை பெற்ற மகராசி படத்திலிருந்து ஒரு பாடல்.

ரெட்ரோ ரிதம்ஸில் வரக்கூடிய அடுத்த பாடல் நான் வாழ வைப்பேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்துட்ருக்காங்க வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகானந்தம், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், திருமழிசை மணிவண்ணன், அருணாசேகர், மேல்பற்றை ரஜினிகுமார், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜேம்ஸ் ஜுவல்லரி வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜேம்ஸ் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜேம்ஸ் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ரெட்ரோ ரிதம்ஸ் ஒரு மணியிலிருந்து நேயர்களுடைய நேரடி தொலைபேசி விருப்ப பாடலை கேட்க போறோம் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: எனக்கு வந்து நிலவு கவனி காதலி படத்துல இருந்து ஜில்லென்று காற்று வந்தது அந்த பாட்டை கொடுங்க.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில பாடலுக்கு வரும், கேட்கலாம். நன்றி.
6: நன்றி.

0: போலே மலர் என்னோடு பேச சொன்னதோ.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியோட இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு மலைக்கண்ணன் வந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா இந்த பாடல் கொடுங்கம்மா. அனைத்து நேர்களுக்காகவும்
2: கண்டிப்பா கண்டிப்பா நிகழ்ச்சியில பாடல் வரும், கேட்கலாம். நன்றி
3: நன்றி. வணக்கம்.

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு. இணைந்த இந்த நேயருக்காக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியோட இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: மதிய வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க தனலட்சுமி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு நெஞ்சில் ஓர் ஆலயத்திலிருந்து முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வு. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். டாக்டர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லர்கள்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு

0: உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
0: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள் மனதை மயக்கும் பரிசுகள் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: சிகோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
4: இணைந்திருக்கிறோம் நேயர்களே ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியோடு. இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: எல்லாரும் நலமா இருக்காங்கம்மா.
4: சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: இந்த மதிய வேளையில் ஒரு சிறப்பான பாட்டு ஒன்னு, படம் வசந்தத்தில் ஒரு நாள்.
4: வசந்தத்தில் ஒரு நாள்
5: பாடல் வேண்டும் வேண்டும், காரை பண்பலை உறவு எனக்கு என்னைக்கே வேண்டும்.
4: நிச்சயமா பாடல் வரும், கேட்கலாம்.
5: வாய்ப்புக்கு நன்றிம்மா.
4: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் ஓட்டி விரைவிரவு.
0: ம்,
1: பாடல் பூ மாலையில். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, பாடல் கேட்கலாம்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய ரெட்ரோ ரிதம்ஸ். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை ரெட்ரோ ரிதம்ஸ். பழைய பாடல்கள், அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: வலைப்பாண்டிய படத்துல இருந்து நீ என்று உனக்கு நிகரானவன்
0: பாடல் கண்டிப்பா கேட்கலாம். நன்றி நன்றி
4: நன்றி.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

பவனி பக பகுதி பாடும் தண்ணி தரக்கடை தகடம் தண்ணி தரக்கடை தகடம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம்.

தடிக்கணும் தடிக்கணும் கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்கிடக்

அச்சம் அது கண்ணாடி தான் தண்ணி கண்ணா தக்க தண்ணி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியோடு. இன்றைய ரெட்ரோ ரிதம்ஸ் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நிறைவான நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: புதிய பூமி என்ற படத்தில் விழியே விழியே உனக்கு என்ன வேலை என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காக கொடுங்க.
0: கண்டிப்பா பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
2: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்று மதியம் 2:05 உழவை போற்றுவோம். சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை. காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்கள், இதுவரை பண்பலையோடு இணைந்து கேட்டு ரசித்தது ரெட்ரோ ரிதம்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் 8வது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவிட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக்க வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விநாயகம் 4,876 வாக்குகளும் பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு என் ரெங்கசாமி தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேவசிஷ் சர்மா 3,50,020 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 2,60,276 வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் காங்கிரஸ் வேட்பாளர் 64,257 வாக்குகளுடனும் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு உயர்நிலை மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் 2வது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன், படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர்தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல்

0: சுகாதார மையங்கள் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து பாலின பாகுபாட்டை களைந்து ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாய விலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாய விலைக் கடைகள் கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலக்கிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 1:55. இது பாட்டு பெட்டி. இன்றைய பாட்டு பெட்டியில எந்த பாட்டு நம்ம கேட்க

போகிறோம் அப்படின்னா, இசைக்கருவிகளே இல்லாமல் மனித குரல்களை இசையாக்கி நம்ம காதுகளுக்கு அப்படியே ஒரு செவிட்டாத ஒரு இன்பத்தை கொடுத்த ஒரு பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா 1993 வெளிவந்த இசை புயலின் புதுமையான முயற்சி தான் திராட்சாத்தி. இதில் பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டு, கித்தாரு, ட்ரம்ஸ் போன்ற இசைக்கருவிகளை பின்னணி இசையாக பயன்படுத்தாமல் மனித குரல்களையே இசைக்கருவி மாதிரி பயன்படுத்தி அமைப்பு இடம்பெற்ற பாடல் தான் இந்த திராட்சாத்தி.

0: பாட்டு பெட்டி. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 2 மணி. இனி கேட்கலாம் லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியில் தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நிறைய தகவல்களை கொடுத்துட்டிருக்கீங்க. இப்ப என்னன்னா, முன்னிருக்க காலத்தை விட இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இந்த மருத்துவம் சார்ந்த அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நிறைய இடங்களில் கேள்விப்பட முடியுது. எவ்வளவு மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க ஒரு மருத்துவரா, இந்த அளவுல அவங்களுடைய மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாயிருக்கு அப்படின்னு?
3: ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா வீட்லயும் என்ன நினைக்கிறாங்க, அப்பா என் பையன் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட் வரத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்படணும், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், இல்லை அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம கூடவே இருப்பாங்க, அட்வைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 25 இல்லை 30 ஆண்டுகளாக ஒரு மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் ஒருத்தருக்கு ஆசை இருக்குது. ஸோ அதுவே சொல்லிடுது மருத்துவம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் மத்தியில் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்குது, ஒரு வியாதி வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு மருத்துவத்தை தேடி போகணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள்னால. சப்போஸ் எல்லாமே ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒருத்தர் வந்து போய் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, இல்லை போய் செக்அப் பண்ணிக்குவாங்க. ஒரு ஒரு விஷயமும் இப்போ வந்துட்டு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் நல்ல சேவை செய்கிறாங்க. ஆனால் டெர்ஷரி, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விஷயங்கள்னால் நீங்கள் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் போகும். ஸோ மக்கள் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி விஷயத்துக்கு ஒரு 2 பஸ் இல்லை ஒரு ட்ரெயின் ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து போயிட்டு அப்புறம் அங்கேயே தங்கி பார்க்குறது எல்லாருக்கும் சிரமமான விஷயம் ஆயிடுச்சு. செலவு கஷ்டமாக இருந்தால் நம்ம அலைய வேண்டியது இருக்குது. பட் அலைய வேண்டான்னு நினச்சோம்னா செலவு அதிகமாக இருக்குது. இதுதான் டைலமா நமக்கு. இதனாலேயே மக்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏதாவது விஷயம்னா அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் உணவுக்குள்ளே அடைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புற்றுநோய் இருக்குது உணவுக்குள்ளால், ஃபஸ்ட்டு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் உள்ளே இறங்காது. இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க சப்பாத்தி சாப்பிட முடியல போல் இருக்கு, வாங்க இட்லி தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி தோசை சாப்பிடுவாங்க. அப்புறம் இட்லி தோசையும் இறங்காது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, சரி பாயாசம் கஞ்சி கூழ் அப்படின்னு குடிச்சிக்கலாம்பாங்க. அப்புறம் கஞ்சி கூழ் போகாது, பரவாயில்ல நான் ஜூஸ் குடிச்சிக்கிறேம்பாங்க. ஸோ வெகுளித்தனமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ இது போய் நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சா நம்ம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க எல்லோரும். ஸோ அந்த பயமே இருக்கக்கூடாது. சில டைம் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது மிக அவசியம். இப்போ ஏன் வந்து ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறோம், ஒரு பைக் ஓட்டும் போது ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்காது, ஆனால் நடந்துருச்சுன்னா உயிரே ஆபத்து இல்லையா? ஸோ அவங்களுக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து அதை கடைப்பிடிக்கணும்னா கஷ்டமாக இருக்கும், ருட்டீனாக டிசிப்ளின்டாக இருக்கணும்னா அது கஷ்டம். ஆனால் அதோட பையனை பார்க்கணும் எப்போவுமே. எத்தனை பேரை நாங்கள் பார்த்துருக்கோம், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகும், அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி கால் அடிபடும், சின்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னியில் கட்டியிருக்கும். இந்நேரம் அவங்க ஹெல்த் செக்அப்லாம் வருஷம் வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கலாம், கிட்னியே இழக்கிற சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா, பயம் இருக்கக்கூடாது. ஸோ அலையிறோம் அப்படின்னு நினைக்காம நம்ம உடம்புக்கு தேவையான மரியாதையை நம்ம கொடுக்கணும்.
4: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனிக்க

இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:05. சிந்தனை துளி. வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் தொடர்ந்து இனி கேட்கலாம் உறவை போற்றுவோம். சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை. காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

0: நேர்களே, விவசாயம் தொடர்பான இந்த உழவு போட்டும் நிகழ்ச்சியில் தற்போது சம்பா அந்த நெற்பயிரில் இருக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை பற்றி நம்ம பேச இருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. உங்களின் சந்தேகங்களுக்கும் நம்ம அவங்களுடைய அனுபவங்களையும் நம்மளோட சொல்லிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களின் சந்தேகங்களுக்கும் ஆலோசனைகளை பெற 043-638 அப்படிங்கிற காரைக்கால் முன் இணைப்பு என்னோட 231-231 உங்களுக்கான மற்றும் முறையன் 299-4808 உங்களுக்கான மற்றும் முறையன் 299-5800 அலைபேசி எண் 9566-42-7231. வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பாவுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த கடைமடை பகுதியில் இப்போ சம்பாவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை பற்றி தான் நம்ம நீங்கள் விளக்கம் கொடுக்க இருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு நாற்றாங்கல் தேர்வு செய்யறதுலேருந்து இந்த பூச்சி அதோட நோய் மேலாண்மை இதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கா மேடம்?
1: கண்டிப்பாக அவசியம் இருக்குது. இப்போ நாற்றாங்கால் அப்படின்னு சொல்கிறத விட விதை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்தே உங்களுக்கு வந்து தரமான விதையாகவும், அதாவது எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களை நம்ம தேர்வு செய்து நடவு செய்யும்போது உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். இப்போ விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம காவேரி டெல்டா ரீஜனில் BPT 5204 ரகம் பயிரிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு வந்து உள்ளாகக்கூடிய ரகம். அது வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இலை புள்ளி நோய், அதுக்கப்புறம் வந்து ஆணை கொம்பன் நோய், அதுக்கப்புறம் வந்து தண்டு துளைப்பான், இந்த மாதிரியான நோய்கள் பூச்சிகள் இதெல்லாமே வந்து அந்த BPT 5204 வந்து தாக்கும் உங்களுக்கு. அதனால வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்து பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது சம்பா சாகுபடிக்கு ADT 58, CO 58, நம்ம TRY 4, ADT 54, இது மாதிரியான ரகங்களை வந்து நம்ம சம்பால சாகுபடி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணுறாங்க. அதாவது எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களாக இருக்கு நமக்கு. அதாவது இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், அதுக்கப்புறம் குலை நோய், அப்புறம் வந்து இலையுறை அழுகல், இலையுறை கருகல், இதுக்கு வந்து ADT 58. CO 54 அப்படின்ற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா துங்குரோ அப்படின்ற வைரஸ் நோய் வந்து சில சமயம் ஏரியாவில் பரவும். அது வந்து என்னென்னா பச்சை தத்து பூச்சியால் பரவக்கூடிய நோய், அதுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகமாக இந்த CO 58 ரகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது குலை நோய் மற்றும் இலை புள்ளி நோய்க்கு தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகவும் இது இருக்கு. TRY 4 அப்படின்றது TRY 4 அப்படின்ற ரகம் வந்து அதாவது இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், ஆணை கொம்பன், மூணுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகம். நோய்களில் பார்த்தோம்னா குலை நோய் மற்றும் இலை புள்ளி நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களாக இருக்கு. ADT 54 அப்படின்றது வந்து இலை சுருட்டு புழு, அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகமாக இருக்குது. அப்புறம் வந்து தாங்கி வளரக்கூடியதுன்னு பார்த்தா இந்த குலை நோய்க்கும்

0: தண்டு துளைப்பானுக்கும் தாங்கி வளரக்கூடிய இதாக இருக்குது. அதனால் இது மாதிரி ரகங்களை வந்து அவங்க தேர்வு செய்து நடவு செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறுகிய காலம் ரகம், நடுத்தர காலம், நீண்ட காலம் ரகம்னு நமக்கு இருக்குது. அதாவது 18-22 நாள் வந்து குறுகிய காலம்னு சொல்கிறோம், 25-30 நாள்ன்றது வந்து நர்சரியில் அதாவது நாற்றாங்காலில் மீடியம் நடுத்தர காலமாக இருக்குது, 35-40ன்றது வந்து நீண்ட கால ரகமாக நமக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான பருவத்தில் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும், வயல் நடவு வயலுக்கு கொண்டு போகணும். அதை வந்து கொஞ்சம் தள்ளி கால தாமதமாக பண்ணும்போதும் உங்களுக்கு மகசூல் வந்து குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நாற்றை வந்து நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது சில இதெல்லாம் பார்க்கணும். அதாவது பூச்சி தாக்குதல் வந்து நாற்றாங்காலில் இருந்தே சில வகையான பூச்சிகள் நோய்கள்லாம் நமக்கு தாக்கும். அது மாதிரி ஏதாவது இருக்குதா, அதாவது இப்போ தண்டு துளைப்பான் எடுத்துக்காட்டு எடுத்துட்டோன்னா அது வந்து நாற்றாங்கல்ல, அதாவது அந்த நாற்றோட நுனிப்பகுதியில் தான் அது முட்டை குவியலை வந்து வைக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த நாற்றை வந்து நுனியை கிள்ளிட்டு வந்து நடவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சு பண்ணலாம். அப்புறம் வந்து முட்டைகள் குவியல் இருக்கா, இல்லை இலை புள்ளி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரியான இல்லை வேரில் ஏதாவது முடிச்சுகள் தென்படுதா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாற்றை வந்து கொண்டு போகும் பட்சத்தில் வந்து நமக்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாமல் நம்ம வந்து நடவு வயலுக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
1: சரி மேம், நம்ம வந்து நீங்கள் வந்து நாற்று வந்து விதைநெல் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ விதைகள் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற ADT 58, CO 54, TRV 4, ADT 54 சொல்கிறீங்க, இது எல்லாமே சன்னாரகம் அந்த மாதிரி ஒரு இது ஒன்றுங்களா, இல்லை இது மோட்டாரகம் சார்ந்ததா மேடம்? ஏன்னா இப்போ சன்னாரகம்னா கொஞ்சம் நாட்கள் அதிகமாகும் அப்படிம்பாங்க, இப்போ மோட்டார் ரகத்துக்கு வந்து கொஞ்சம் நாள் கம்மியாக இருக்கும்போது இப்போ இந்த ரகங்கள் வந்து சன்னாரகம்னா இப்போ நாள் அதிகமாக இருக்குமான்னு?
0: இல்லை, இது இப்போ ADT 58, CO 58, TRV 4 எல்லாமே 125 நாள் அந்த மாதிரி இருக்குது. ADT 54 மட்டும் 130-135 நாள் அந்த மாதிரி,
1: சம்பாக்கு ஏற்ற மாதிரி தான்.
0: சம்பாக்கு ஏற்ற மாதிரி தான்.
1: இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
1: சொல்லுங்க சார், உங்க சந்தேகம்
2: என்ன? தாக்கத்தால அதிகம் வெப்பம், காவேரி தண்ணி இல்ல, அந்த கலர் ஓவர் தண்ணி வச்சுதான் நம்ம நடுனா அது நேரடி. இப்ப நாற்றங்காலம் 90% யாருமே அதுக்கு போறது கிடையாது, எல்லாருமே நேரடி விதைப்புக்கு போயிட்டாங்க. இந்த நேரடி விதைப்புக்கு வந்து இந்த கலர் ஓவர் தண்ணி தான் நம்ம ஏரியாவெல்லாம் அதிகமா இருக்கு. அது தாங்கி விளையக்கூடிய நெல் என்ன ஆகும் போடலாம், அது எப்படி என்னன்னு சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டேன்.
1: சரி, இப்போ வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நெல் ரகம் கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அந்த இடம்னா இப்போ மண் பரிசோதனைகள்லாம் செஞ்சு பார்த்துட்டு எந்த நெல் ரகம் நல்லாயிருக்கும் அதை ரெஃபர் பண்ணுவீங்களா மேடம்? அது
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரகமும் நம்ம இது பண்ணலாம். அதாவது சாஞ்சிராம இப்போ வந்து திடீர்னு ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சு, அதை தாங்கி வளர்றதுக்கும் வந்து CO 58 ரகம் வந்து அவங்க இது நான் லாட்ஜிங்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளட்டிங்கை வந்து தாங்கி வளரக்கூடிய ரகம் அது வந்து CO 58 இருக்குது. உங்களுக்கு பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் வந்து கொஞ்சம் மாடரேட்லி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால CO 58 மாதிரி நம்ம ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம்.
1: இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஆரம்ப குறுகிய கால நாற்று ஒரு ஒரு மீடியம் சைஸ் சொல்கிற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ வந்து இப்போ ஒரு 40 நாட்கள் வந்து ஒரு நாற்றாங்காலில் நாற்று இருக்குது அப்படின்னா அதில் பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இருக்குமா, இல்லை வந்து கம்மியாக இருக்க குறுகிய கால நாற்று நம்ம பயிரிடலாமா மேடம்?
0: இப்போ வந்து அது நம்ம எப்போ விதைக்கிறோம் அப்படின்றத வந்து பொறுத்து இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இது இயர்லி முன்னாடியே நம்ம விதைக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா வந்து நீண்ட கால இது வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ நாற்றாங்கல்ல வந்து என்னென்ன பூச்சிகள் தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இப்போ முன்னாடி சொன்ன காலர் சொன்ன மாதிரி இலைப்பேன் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் சமயத்தில் வந்து எல்நினோ எஃபெக்டால் இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அது கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக வர்றதுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து தண்டு துளைப்பான் அதுவும் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த அந்த புழு கூட்டுப்புழு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்வாம் சொல்லுவோம், அந்த கூண்டு புழு வந்து நமக்கு தாக்கறதுக்கு இருக்கு. அப்புறம் வெட்டுப்புழு, அதாவது ஆடு மேய்ந்தது மாதிரி அடியில இருந்து கட் பண்ணி அந்த நாற்றாங்கல்ல வந்து சாப்பிட்டுருக்கும், இந்த மாதிரியான இது தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஆடு மாடு ஏதோ நம்ம
0: கடிச்சிருக்கு அப்படின்னு

0: ஆனா அந்த வெட்டுப்புழுவால தான், வெட்டுப்புழு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரவு நேரத்துல தான் வந்து தாக்குதல் பண்ணும். நமக்கு காலைல போய் பார்த்தோம்னா மண்ணுக்கடியில அது வந்து போயிருது. இரவு நேரங்கள்ல வந்து அது வெளியே வந்து அந்த ஆடு மேய்ந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு.
1: சரி மேம், இப்ப சம்பா நெல் சாகுபடியில பாத்தீங்க அப்படின்னா பூச்சிகள் மற்றும் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்?
0: ஒவ்வொன்றும் வந்து அறிகுறியை வச்சு நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு தண்டு துளைப்பான் அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து நடு குறுத்து வாடின மாதிரி இருக்கும்.
1: நாற்றங்கால்,
0: ஆமாம், நாற்றங்கால்லையும் சரி நடவு வயல்லையும் சரி, அது வந்து ஒரு நடவு செய்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து நடு குறுத்து வாடின மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தண்டு துளைப்பான் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலை சுருட்டு புழுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இலையை வந்து சுருட்டி
1: இருக்கும்,
0: வெள்ளை வெள்ளையா உங்களுக்கு அரிச்சு சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் புகையான் தாக்குதல் அப்படின்றது இருக்கு, அது வந்து எப்படின்னா வட்ட வட்டமா உங்களுக்கு காஞ்சிருக்கும் பயிர், வட்ட வட்டமா வளர்ச்சி ஃபர்ஸ்ட் குன்றிய மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா வளர்ச்சி அப்படி அந்த இடத்துல வந்து கருகி இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும், வட்ட வட்டமா இதாயிருக்கும், அது வந்து புகையான் தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து பச்சை தத்துப்பூச்சி அப்படின்றது மஞ்சள் கலர்ல இலைகள் வந்து மஞ்சளா மாறிடும்.
1: ஆமா,
0: இது வந்து பரவலாவே வந்து வயல்ல நம்ம காணப்படும். அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து கந்தி வண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, கந்தி பக்குன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நெல் மணிகள் வந்ததுக்கப்புறம் சாரை உறிஞ்சி சாப்பிடும், அதனால் நெல் மணிகளில் வந்து ஒரு கரும்புள்ளி வந்து நமக்கு தெரியும் அது. அதுக்கப்புறம் ஆணை கொம்பன், அது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தாள் மாதிரி வந்து நமக்கு இலைகள் மாறிடும். இதெல்லாம் வந்து நமக்கு எந்த பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறி.
1: பூச்சி தாக்கும்போது இந்த பூச்சி தாக்கிருக்குங்கிற ஒரு அறிகுறி
0: அறிகுறி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி, ஒரு நேயர் இருக்காங்க, பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார், இன்பராஜ்.
1: வேதாரணத்துலேருந்து இன்பராஜுங்களா?
2: கலைக்கொல்லி வந்து இயற்கை முறையில பண்றதுனா எப்படி மேடம், என்ன கலைக்கொல்லி மேடம் கொடுக்கலாம், கலை அதிகமா பண்றது மேடம்
0: இயற்கையில வந்து கலைக்கொல்லியும்னா அவங்க கைக்கலை மாதிரி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். கலைக்கொல்லின்ற போது நம்ம கெமிக்கல் தான் நம்ம இது பண்றோம், யூஸ் பண்ற மாதிரி, இல்லாட்டி கைக்கலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லாட்டி இயந்திரம் மூலமா நடவு செய்ததுக்கு அப்புறம் வந்து
1: ஒவ்வொரு நோய் தாக்குதலுக்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடறோம் இந்த நோய் அறிகுறி தாக்குதல் தான் இருக்கு அப்படின்னு, அதற்கான மாற்று அதுக்கு அது நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும் மேம்?
0: இப்போ வந்து நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் தாங்கி வளரக்கூடிய ரகமாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு தாக்குதல் குறைவாக இருக்கும்.
1: ஆனால் தாக்குதல் இருக்கும்,
0: இருக்கும் பட் குறைவாக இருக்கும். அதாவது என்னன்னா பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க, ஒரு கான்செப்ட். அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பூச்சி தாக்குதல் போகும்போது தான் நமக்கு வந்து பொருளாதார சேத நிலை வந்து நமக்கு வரும். ஏன்னா அந்த அது வந்து நம்ம மருந்தடிக்கிற செலவு விட அதிகமா தாக்குதல் செலவு ஆகும்போது நம்ம மருந்தடிப்போம். ஒன்னு ரெண்டு பூச்சி இருந்தா அந்த அளவு சேதம் கம்மியா இருக்கும், அப்ப போய் நம்ம மருந்தடிச்சோம் அப்படின்னா அதுக்கே செலவு அதிகமா. அந்த ஒரு லிமிட்டை கணக்கிட்டு பாக்குறதுதான் பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் வந்து வேறுபடும். இப்ப தண்டு துளைப்பான் இலை சுட்டு புழுனா 10% தாக்குதல் அது இருந்தது அப்படின்னா பொருளாதார சேத நிலை. அதுக்கு மேல இருக்கும் பட்சத்துல நம்ம ரசாயனத்துக்கு போகணும், அதுக்கு கம்மியா இருக்கும் பட்சத்துல நம்ம இயற்கை முறையில வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இததான் நம்ம சொல்றோம். இப்ப வந்து இலை சுருட்டு புழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்துகள் இல்லாம இயற்கை முறையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளக்கு பொறி வைக்கலாம். அது வந்து இதுக்கு இலை சுருட்டு புழுக்கு மட்டும் கிடையாது, அந்த பூச்சிகள் எல்லாத்துக்குமே, அதாவது இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், இது மாதிரி அந்த பூச்சிகள் வந்து என்னன்னா வெளிச்சத்துக்கு கவரப்பட்டு வரக்கூடியது. அதனால நம்ம வீட்டில் லைட்டு எப்படி சாயந்தரம் போடுறோமோ அது மாதிரி ஒரு குண்டு பல்பு வசதி போட முடிஞ்சவங்க போடலாம், இல்லாட்டி சோலாரில் கிடைக்கிது அதை இது பண்ணிக்கலாம், இல்லை பேட்டரி ஆப்ரேட்டர் சார்ஜ் போட்டு நம்ம செல்போன் மாதிரி அந்த மாதிரி போய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி

0: நம்ம வயலில் வச்சிட்டோம் அப்படின்னா கீழே ஒரு பேனு தண்ணி விட்டு லை மண்ணெண்ணெய் இல்லாட்டி ஏதோ ஒரு எண்ணெய் அது மாதிரி விட்டுட்டோம்னா அந்த வெளிச்சத்துக்கு ஈர்க்கப்பட்டு உள்ளர விழுந்து இதாயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே லைட்டு போட தேவையில்லை, 6 to 10 வரையும் சாயந்தரம்
1: ஃபுல் டைம் போட தேவையில்லை,
0: ஃபுல் டைம் போட தேவையில்லை, 6 to 10 வரையும் நம்ம எரிய விட்டோம்னா போதும். சோலாரில் எல்லாம் அதுவாக வந்து சார்ஜ் ஆகிட்டு அதுவாக ஆஃப் ஆகிடும்,
1: ஆட்டோமேட்டிக்காக
0: அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த பூச்சிகள் எல்லாம் கவரப்பட்டு நமக்கு உள்ளர விழுந்துரும், அதன் மூலமா வந்து முட்டைகள் இடாது, உங்களுக்கு வந்து பெருக்கம் வந்து இருக்காது. இதை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு சார்ட் பேப்பர்ல குட்டி குட்டியா ரவைகள் மாதிரி இருக்கும், ஒட்டியிருப்பாங்க, அது வந்து ஒட்டுண்ணிகள். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டையில இதோட முட்டையை வச்சிரும், அதை அழிச்சிட்டு இதுதான் வந்து பெருகும். இந்த மாதிரியான ஒரு இதை தான் வந்து ஒட்டுண்ணிகள் அப்படி சொல்றோம். இது வந்து முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரமா கைலோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஏக்கருக்கு 2 cc நடவு செய்து 1 month இருந்து நம்ம விடலாம். 3 times விடணும், 1 week இடைவெளியில,
1: 1 week இடைவெளியில,
0: 1 week இடைவெளியில 2 cc ஒரு ஏக்கருக்கு அந்த மாதிரி நம்ம வெளியிடணும். ஒரு ஒண்ணு என்னன்னா இதை வெளியிடும் போது ரசாயன மருந்துகளை அடிக்கிறத தவிர்க்கணும், ஏன்னா இந்த ஒட்டுண்ணியும் சேர்ந்து இறந்துரும்,
1: ரசாயனம் கொடுக்கும் போது இவங்களும்
0: பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்துட்டு நம்ம அதை தவிர்க்கணும். இல்ல ரசாயனம் அடிச்சிட்டு இருக்கவங்களா இருந்ததுன்னா 5 days கழிச்சு நம்ம வெளியிடலாம். அதுக்கப்புறம் 5 days வந்து நம்ம திரும்ப மருந்து அடிக்காம இருக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வேம்பு சார்ந்த மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய் ஆகட்டும், இல்லை வேப்பம் கொட்டை சாறு கரைசல் வந்து நம்மளா தயார் செய்து அதை வந்து தெளிக்கலாம். இப்போ வேப்பம் பழம்லாம் விழுகும் போது அதை கலெக்ட் பண்ணி வச்சு 5 kg வேப்பம் கொட்டை எடுத்து இடித்து அதை 10 liters தண்ணியில் ஊற வச்சு 1 night ஃபுல்லு ஊறினப்புறம் அதை வடித்து எடுத்துட்டு அது கூட 1 cadi கதர் சோப்பு அது 200 grams சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை வந்து 100 liters தண்ணி வரையும் கலந்து நம்ம வந்து தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து என்னன்னா அதாவது சாரூன்யம் பூச்சிகளுக்கும் கேட்கும், இந்த தண்டு துளைப்பான் இலை சுட்டு புழு மாதிரி இருக்கிறது வந்து முட்டையிடாம தவிர்க்கிறதுக்கும் வந்து இதை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: இந்த கரைசல் வந்து எப்போ தெளிக்கலாம், காலையில தெளிக்கணுமா இல்லை மாலை வேளையில?
0: எந்த ஒரு பூச்சிக்கொல்லி நம்ம தெளிக்கிறதா இருந்தாலும் காலை அல்லது மாலை வேளையில தான் இது பண்ணணும். மதிய வெயில்ல அந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடாது.
1: காலை மாலை 2 times பண்ணலாம்,
0: 2 times பண்ணலாம். வெயில்ல இருக்கும் போது நம்ம பண்ணக்கூடாது.
1: வெயில் இருக்கும் போது பண்ணாம இந்த காலையில ஒரு சூரியன் உதிக்கிற டைம்ல வந்து 8 o'clock
0: அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து வெயில் இல்லாத சமயங்கள்ல தான் நம்ம எப்போதும் தெளிக்கணும்.
1: சரி மேடம், இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து வேப்பங்கொட்டு கரைசல் சொன்னீங்க இல்லையா, அது வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேற என்னென்ன மாதிரியான கரைசல் இருக்கு மேடம்? இயற்கை முறையில் வந்து இப்போ ஒரு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன வேற என்னென்ன முறைகள் இருக்கு மேடம்?
0: 5-ilai கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிச்சா பால் வரக்கூடிய இலைகளாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கசப்புத்தன்மை வாய்ந்த இலைகள் அதை இது பண்ணிக்கலாம். மாறுபட்ட சுவையுள்ள இலைகள், ஆடு சாப்பிடாத இலைகள், ஆடாதோட நொச்சி கசப்பு தன்மைக்கு வேம்பு சீதாப்பழ விதைகள் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் சம பங்கு எடுத்துட்டு 5 இலைகளை எடுத்துட்டு அதை நல்லா பிச்சு கோமயத்தில் வந்து ஊற வச்சிடணும். 2 kg 5 இலையில எடுத்துட்டு நான் 10 liters கோமயத்தை ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 10 days கழிச்சு நல்லா அதோட சாறு எல்லாமே இறங்கிரும். அதை வந்து நம்ம வடித்து அதை வந்து நம்ம 100 liters தண்ணியில் வரையும் கலந்து அதை வந்து நம்ம தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது நல்லா கசப்புத்தன்மைக்கு பூச்சிகள் வந்து வராது.
1: ஓ, கசப்புத்தன்மை தான் இங்கே முக்கியம்.
0: அது அதனால வந்து பூச்சிகள் வராது, இது ஒன்று. அதுக்கப்புறம் பஞ்சகாவியா அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து என்னென்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். உங்களுக்கு மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள் நமக்கு தயிர், நெய், சாணம், அதுக்கப்புறம் கோமயம், நெய், இந்த மாதிரியான 5 பொருட்களை வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி 18 days வந்து அதை நல்லா ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை வந்து இருத்து அதை வந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சில வாழைப்பழங்கள், அப்புறம் வந்து அந்த நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியானதும் வந்து சேர்த்துப்பாங்க. சேர்க்கும்போது அதுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாக உங்களுக்கு அது செயல்படும். இளநீர் இது மாதிரியானது வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்ம செயல்படும் பஞ்சகாவியால நம்ம இது பண்ணும்போது. அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதை வந்து கரைசல் செய்து அதையும் வந்து தெளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கையில் வந்து நிறைய இருக்கு.

0: அந்த மாதிரியான முறைகளை வந்து
1: நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா கசப்பு மற்றும் காரம் கூட சொல்றீங்க, அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அந்த மாதிரி கொஞ்சம் காரம், இதுக்கு ஏத்த மாதிரி இந்த பூச்சிகள் விரட்டலாம்.
0: கண்டிப்பா
1: சரி மேம்.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேரணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களின் மலி விலையில் அள்ளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்க இருப்போர் திருத்தறிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தறிப்பூண்டி.
1: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விரும்பதா நிகழ்ச்சி. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விரும்பதா நிகழ்ச்சி.

0: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் தீவி அவர்கள் நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. நிறைய சந்தேகங்களுக்கும் அவங்க ஆலோசனைகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப நோய் மேலாண்மையில எப்படி நம்ம வந்து நாற்றங்களில் நாற்று தேர்ந்தெடுக்கணும், அதுல வந்து எந்த மாதிரியான பூச்சிகள் தாக்குதல் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான நமக்கு கலவைகள் அந்த ரசாயன கலவைகள் கொடுக்கலாம், அதெல்லாம் இயற்கை முறையில் எப்படி தயார் செய்யலாம் அப்படி சொல்றீங்க. இப்போ சம்பாவில் வந்து நம்ம நாற்றாங்கலுக்கு அப்புறம் நடுநடும்போது நடுநடுற டைமில் ஏதாச்சும் பூச்சி பாதிப்பு வருமா மேடம்? இல்லை வந்து இப்போ நாற்றாங்கலை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நடுநட்ட பிறகு ஏதாச்சும் பாதிப்பு வருமா?
1: நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆனால் 3-4 பூச்சி தான் நாற்றாங்கல்ல வரும். ஆனால் மற்ற பூச்சிகள் அதாவது புகையான், பச்சை தத்து பூச்சி, ஆணை கொம்பன், இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து உங்களுக்கு நடவு வயல்லையும் வரும். இப்போ ஆணை கொம்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடவு செய்து அதாவது 45வது நாள் அந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு ஆணை கொம்பன் நோய் வந்து தாக்கும்.
0: சரி மேம், இப்ப 45வது நாள் வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், மேபி அது வருமா அப்படின்னு தெரியல. அப்ப அதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட்டா ஏதாச்சும் செய்யலாமா? இப்ப 45 நாள் இது தாக்குதல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல.
1: அதுக்குதான் நம்ம முன்னாடி சொன்னோம், எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களை முதல்ல நம்ம போடும் பட்சத்துல வந்து பூச்சி முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ரகங்களை போடும்போது இயற்கையாவே பூச்சிகள் நோய் தாக்குதல் எல்லாம் குறைவா இருக்கும். இல்ல சில பேர் வந்து இந்த மார்க்கெட்டிங்காக பிபிடி போடுறவங்க வந்து ஒருங்கிணைந்த முறையில வந்து நம்ம கட்டுப்படுத்த இது பண்ணோம் அப்படின்னா வந்து பூச்சி மற்றும் நோய்கள் தாக்குதல் வந்து குறைக்க முடியும். ஆணை கொம்பன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தாள் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது வந்து பொதுவாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா இயற்கை எதிரிகள்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வயல்ல இருக்கு, அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா பொறிவண்டுகள், தரைவண்டுகள், தட்டான், சிலந்தி பூச்சிகள், இதெல்லாம் வந்து இயற்கை எதிரிகள். அதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம வயல்ல இருக்கக்கூடியது. அது என்ன பண்றோம், நம்ம மருந்து அடிக்கும் போது எல்லாமே அழிஞ்சிருது, அதனாலயே பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாகுது. நம்ம அப்புறம் நிறைய பேர் களையோடய வச்சிருக்காங்க, களையை வந்து கட்டுப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்.
0: இப்ப களையிலிருந்து நமக்கு நிறைய பாதிப்பு வருமா மேடம்?
1: களையினாலையும் பூச்சி தாக்குதல் வந்து வரும். என்னன்னா ஒரு சில பூச்சிகள் வந்து களையையும் தாக்கும் செடியையும் தாக்கும். களைகள்ல இருந்து செடிகளுக்கு வந்து ஈஸியா வந்து வந்துடும். அதனால களைகள் இல்லாம நம்ம பாத்துக்கணும். அப்புறம் நெருக்கமா நடவு செய்யும் போது உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும். நெருக்க நடவு பண்ணும்போது அதையும் வந்து நம்ம இடைவெளி

0: தகுந்த இடைவெளி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தாக்குதல் குறைவாக,
1: ரொம்ப இடைவெளி விட்டோம்னா நமக்கு அந்த மகசூல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? தூர் கட்டி நல்லா வெடிச்சு வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ தூர் கட்டில் அப்படிங்கும் போது நம்ம இடைவெளி கம்மியாக இருக்கும்போது அப்போ எண்ணிக்கை கம்மியாக போகும், மகசூலுக்கு பாதிப்பு வராதா மேடம்? ஒரு சின்ன சந்தேகம் தான் எனக்கு இது.
0: இப்போ இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10-20 10-15 இந்த மாதிரியான இடைவெளி இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு வந்து வராது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டருக்கு ஒருக்கா 1 அடி கேப் வந்து நம்ம விடணும். அது வந்து சூரிய ஒளி வந்து நல்லா உள்ள போயிட்டு நல்லா காற்றோட்டமும் சூரிய ஒளியும் போயிட்டு வரக்கா ஒரு 2-3 மீட்டருக்கு ஒன்ஸ் 1 அடி நம்ம விட்டுறணும். விட்டுட்டு நம்ம பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த காற்று ஓட்டம், சூரிய ஒளி இதெல்லாம் உள்ளர போகும்போதே உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். நிறைய பேர் யூரியா அதெல்லாம் அதிகமாக உரங்களை பயன்படுத்துறதாலையும் உங்களுக்கு பச்சையாக நல்லா இருக்கும், ஆனால் அதனாலையும் வந்து பூச்சி தாக்குதல் வந்து சாரூஞ்சம் பூச்சிகள்லாம் அதிகமாக உங்களுக்கு வரும். அதாவது இலை சுருட்டு புழு இந்த மாதிரியான பூச்சிகள் வந்து அதிகமாக வரும். அப்போ என்ன பண்ணணும், மண் மாதிரி ஆய்வு செஞ்சு உரங்களை வந்து பிரித்து போடணும். 3 உரங்கள் மேல் உரமாய் வந்து 3 தடவை அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து போடும் பட்சத்தில் வந்து நமக்கு தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம உரங்களும் இது. அப்புறம் வந்து தண்ணி தேங்கி நின்றுட்டே இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் காய்ச்சலும் பாய்ச்சலுமா நம்ம நீர் கட்டணும். காய்ச்சலும் பாய்ச்சலுமா, அதாவது தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நீர் கட்டணும். அப்படி இல்லாட்டி புகையான் தாக்குதல் வந்து அதிகமாகும்.
1: தண்ணி வேணுமே, தண்ணி நம்ம கட்டி வைக்க கூடாது,
0: கட்டி வைக்க கூடாது, நல்லா வடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமா வந்து நம்ம தண்ணி கட்டும் போது புகையான் தாக்குதல் வந்து குறைவா இருக்கும். இடைவெளி விடுறது, உரத்தை வந்து யூரியாவை கம்மியா பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த பிரிச்சு உரங்களை அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். அப்புறம் ஓரக்கால அதாவது வரப்பு ஓரத்தில் வந்து உளுந்து பயிரிடலாம்.
1: இப்போ பயிரிடலாமா?
0: அதாவது நடக்கிற சமயத்தில் வந்து சம்பளம் பயிரிடலாம். இந்த இது எதுக்கு நம்ம பயிரிடுறோம்னா, உளுந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதில் வர பூக்களுக்கு இயற்கை எதிரிகள் வந்து கவர்ந்து வரும்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய இயற்கை எதிரிகள்.
0: ஆமாம், இது ஒரு 2 மாத கால அளவு வந்து நம்ம பயிர்களில் உளுந்து இருக்குது அப்படின்னா, அந்த இதில் பூக்கிற சமயத்தில் நிறைய வந்து இறை விழுங்கிகள், அதாவது நம்ம பொறி வண்டுன்னு முன்னர் சொன்னோம் கலர் கலர் வண்டுகளை, அது வந்து என்ன பண்ணால் சாருஞ்சம் பூச்சிகளை வந்து பிடிச்சு சாப்பிடும். அந்த அதோட எண்ணிக்கை அது வந்து அதிகமாகும். அது என்ன ஆகும், இயற்கையா வந்து அது பெருகி உள்ளற இருக்கக்கூடிய சாரூஞ்சம் பூச்சியோ இல்ல தண்டு தலைப்பான் முட்டைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து பிடிச்சு சாப்பிடும். அது மாதிரி இயற்கையிலே வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி முறைகளையும் அவங்க கடைபிடிக்கணும்.
1: நேர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உழவி போட்டும் நிகழ்ச்சியில் சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவு நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. உங்களின் சந்தேகங்களுக்கும் கேட்டு விளக்கம் பெற 0436 அப்படி காரைக்கால் முன்னெடுப்பெண்ணோடு 2311 உங்களுக்கான மற்றும் ஒரியன் 2994 8 0 மற்றும் ஒரியன் 2995 8 0 அலைபேசியின் 9542727 1 தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நீங்கள் வந்து இந்த வரப்பு ஓரங்களில் நம்ம வந்து பயிர் தெளிக்கிறதுனாலே நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குது, அப்போ அதுவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்குங்க இல்லையா? அது எப்போ நம்ம வந்து செய்யலாம் மேம்? ஒரு சம்பா ஆரம்பித்து ஒரு 50 நாள் கழித்து நம்ம பயிர் அந்த உளுந்து தெளிக்கலாமா இல்லை இப்போயே தெளிக்கலாமா, அது எப்படி மேம்?
0: இல்லை உங்களுக்கு இது ஃபஸ்ட்லேருந்து இது தெளிக்கும் போதே அதோட விதைகளும் நம்ம போட்டுடலாம். ஏன்னா இதுவும் அதுவும் வளர்ந்து பூக்கிற சமயங்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
1: ஓ சரி.
0: ஏன்னா இது ஒரு 1 மாதம் கழித்து தான் நமக்கு பூச்சி தாக்கத்தில் வரும். இது ஒரு நடுவு செய்து 1 மாதத்துக்கு அப்புறம் பூக்க ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து இயற்கை எதிரிகளை நம்ம இது பண்ணும்போது உங்களுக்கு சரியா இருக்கும்.
1: இப்போ ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்களே மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது வந்து சம்பா சாகுபடியில் எப்படி பயன்படுத்தலாம்?
0: அது நம்ம சொன்னது என்னன்னா, விதைக்கும் விதை முதல் அறுவடை வரை என்னெல்லாம் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கடைபிடிச்சு நம்ம வந்து பூச்சி மற்றும் நோயை கட்டுப்படுத்துறோமோ அது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒன்லி வந்து கெமிக்கல் அப்படின்றது வந்து கடைசி ஆப்ஷனா நம்ம வச்சுக்கணும். அதாவது பொருளாதார சேத நிலையை நம்ம முன்னாடி சொன்னோம், அந்த பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது தான் நம்ம வந்து கெமிக்கலுக்கு போடணும். இல்லாட்டி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விதையை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து, இடைவெளி விடுறதுல இருந்து, உரம் போடுறதுல இருந்து, தண்ணி பாய்ச்சறதுல இருந்து, அதுக்கப்புறம் இந்த வரப்பு பயிரை நம்ம சாகுபடி பண்ணுறதுல இருந்து, இயற்கை அப்புறம் வந்து நம்ம இயற்கையாக வந்து வேம்பு சார்ந்த மருந்துகள் கொடுக்கறது, இனக்கவர்ச்சி பொறிகள் வைக்கிறது, விளக்கு பொறி வைக்கிறது, அப்புறம் இந்த 5 இலை கரைசல், இந்த பஞ்சகாவியா இந்த மாதிரி வந்து முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, இது மாதிரி

0: எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்.
1: இப்போ அந்த இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த ரசாயன கலவைகளை தவிர்த்து இயற்கை உரத்துக்கு வரணும், அது நம்ம நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எது பெஸ்ட்டாக இருக்குது மேடம் இப்போ இருக்கிற இந்த டைமில்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நடவுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க, இப்பயே நீங்கள் பஞ்சகாவியாலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தயார் செய்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு 18 நாள் கழிச்சு தான் நமக்கு அது ரெடி ஆகும். அதனால் இப்போ

0: தயாராகிட்டு இருக்கிறாங்க. இப்பயே நீங்க பஞ்சகாவியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப தயார் செய்து வச்சுட்டீங்கன்னா அது ஒரு 18 நாள் கழிச்சு தான் நமக்கு அது ரெடி ஆகும். அதனால இப்ப இருந்தே இந்த மாதிரி இதை வந்து தயார் செய்து நீங்க வச்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாம நீமாஸ்திரா, பிரம்மாஸ்திரா, அக்னியாஸ்திரா அந்த மாதிரி வந்து நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி இப்பெல்லாம் வந்துருச்சு. அதுல வந்து அதாவது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய இலைகள் தலைகள் அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படின்றத வந்து இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி முறைகளையும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பண்றது தான் அது இயற்கை விவசாயம். அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
1: இப்போ வந்து நம்ம இந்த இலைப்புலி நோயை பற்றி சொல்கிறீங்க, பாக்டீரியா இலைக்கறிகள் நோயை பற்றி சொல்கிறீங்க, இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது? அந்த அறிகுறினா நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், தவிர்த்து வேறு என்ன மாதிரி விஷயங்கள் மேம்? ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வருவோம். வணக்கம், அவங்க இணைப்பு கிடைக்கல, நீங்கள் சொல்லுங்கள் மேம்.
0: இப்போ வந்து நோய்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குலை நோய் அப்படின்னு சொல்கிறது இலைப்புள்ளி, இலை உரை கருகல், இலை அழுகல், தண்டழுகல், நெற்பல நோய், நெல்மணி நிறமாற்ற நோய், பாக்டீரியா இலைக்கருகள் நோய்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் சார், சீமாத்தூர் கருப்பையா சார்.
1: சொல்லுங்க கருப்பையா சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: சார் நல்லா இருக்கும், சொல்லுங்க உங்க கேள்வி கேளுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
2: நாத்து விட்டு நீங்க பாக்கிறதுனால நாத்து வந்து அப்படியே செவடுதுமா, என்ன காரணமா?
1: வெளி நேரத்தில் ஆயிடுதுங்களா?
2: ஆமா ஆமா, 46 51 ரகம் விட்டுருக்கோம். அப்படியே நான் அப்படியே நீக்கி பார்த்தோம்னா நாக்க நாத்தா அப்படியே செவந்தா மாதிரி இருக்கு.
0: இது வந்து உங்களுக்கு சத்து பற்றாக்குறையா இல்ல என்னன்றது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நோய்கள் அப்படின்னா குலை நோய்னா அந்த கண் வடிவ புள்ளி, இலை புள்ளினா இலை புள்ளிகள் இருக்கும், இறை உலை அழுகல் இதெல்லாம் வந்து நாத்து பருவத்தில் உங்களுக்கு வராது. அதாவது இது வந்து சத்து பற்றாக்குறையால உங்களுக்கு வரலாம். அதனால வந்து நீங்க உரங்கள் சரியான அளவு போட்டீங்களா?
2: உரம்லாம் போட மாட்டோமா?
1: இயற்கை முறையில உரங்கள் உரங்கள் போடுறது கிடையாது.
2: உரம்லாம் போடாதுல, பூச்சி மருந்து அடிக்க மாட்டான்.
0: அப்ப வந்து என்னன்னா நம்ம தொழு உரங்கள், அப்புறம் வந்து இந்த மண்புழு உரங்கள், அதுக்கப்புறம் பசுந்தாள் பசும் தலை உரங்கள் அப்படின்னு சொல்றது, இதெல்லாமே வந்து நம்ம போட்டு மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம் அப்படின்னு வைங்களேன். அவரு இந்த மாதிரி இயற்கை முறையில வந்து சத்துக்கள் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து தரமா இருக்கும்.
1: இப்ப இவங்க சொல்ற வந்து ஏதாச்சும் பூச்சி அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்குமா, இல்ல அந்த சத்து தான் இல்ல அப்படிங்கறத எப்படி அவருக்கு அவரு ஐடென்டிஃபை பண்றது மேடம்?
0: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இலை பேன் வந்து வரும்னு சொன்னோம், நம்ம நாட்டுறாங்கல்ல அது இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம கைகளை நனைச்சுக்கிட்டு மேல அந்த நாற்று மேல லைட்டா தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்தோம் அப்படின்னா கையிலயே நமக்கு ஒட்டி இருக்கும், பூச்சிகள் வந்து கையிலயே ஒட்டி இருக்கும். அதன் மூலமா வந்து இலை பேன் தாக்குதலா என்ன அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இலைப்பேன் தாக்குதல்னா அப்படி ஒரு வெள்ளக்கொலை கோடு கூட இருக்கும் உங்களுக்கு, அதுதான் அதோட அறிகுறி, அதுவான்னு பாத்துக்கலாம். தண்டு துளைப்பானாவே நமக்கு நடுக்குறுத்து வாடி இருக்கும், அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். மத்தபடி வந்து மத்த பூச்சிகளா இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. நோய்களும் வந்து அது நல்லா புள்ளிகள் தெரியும், தெரியும், அதனால இது வந்து சத்து பற்றாக்குறை தான் அவருக்கு.
1: இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏதாச்சும் இருக்கா சார் உங்களுக்கு? இல்ல
0: மஞ்சள் நிறமா இருக்கும் நமக்கு, அந்த இதை நம்ம பார்க்கும் போது தெரியும். அதாவது இப்ப ஜிங்க் சத்து பற்றாக்குறை இருந்தாலுமே நுனி வந்து அப்படி கருகிட்டு இருக்கும், நிறைய வயல்ல பாத்துருப்போம் நுனி மட்டும் அப்படி கருகின மாதிரி இருக்கும், அது வந்து ஜிங்க் சத்து பற்றாக்குறையால வர்றது. அதுக்கு வந்து ஜிங்க் சல்பேட் நம்ம ஸ்ப்ரே கொடுக்கலாம், இல்ல மண்ணுல கலந்து முன்னாடியே நம்ம மண் மாதிரி ஆய்வு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பட்சத்துல வந்து இந்த சத்து பற்றாக்குறையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியும்.
1: நன்றி நன்றி நன்றி. இப்ப சத்து குறைபாடு பண்றதுக்கு நம்ம இயற்கை முறையை தாண்டி வேற ஏதாச்சும் வழி இருக்கா மேடம் அது சத்து குறைபாடை நிவர்த்தி பண்றதுக்கு?
0: அதுதான் உங்களுக்கு அந்த இது சொன்னேன், அதை போட்டு நல்லா மடக்கி பூக்கிற சமயத்துல மடக்கி உழுதும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு மண்ணுக்கு கிடைக்கும், அது நம்ம பண்ணலாம். சனப்ப தக்கப்பூண்டு அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம போடலாம். பசும் தலை உரங்கள்னா அந்த இலைகளை கொண்டு வந்து நம்ம போட்டு அதையும் உழுது இது பண்ணலாம். அந்த இது பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம தொழு உரங்கள் நம்ம போடுறது, மண்புழு உரங்கள் கிடைச்சதுன்னா அது மாதிரி நம்ம பண்ணலாம். வேப்பம் புண்ணாக்கு கூட நம்ம போடலாம். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் குறைவாக இருக்கும். வேப்பம் புண்ணாக்குலாம் போட்டோம்

0: தான். இந்த மாதிரியான முறைகளும் நம்ம சத்துக்கு
1: அடுத்து அடுத்து நேர் வராங்க பேசுவோம். வணக்கம்
2: சார், நான் வந்து கண்ணாப்பூர்ல இருந்து ராஜன் தமிழர்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம் சொன்னாங்களா இந்த சார் தர்க்கா சார் இருந்தாங்களா இந்த மஞ்சளா
1: போகுதுன்னு?
2: அதுக்கு இப்ப நம்ம வந்து எல்லாருமே போர் தண்ணியை தான் விட்டுக்கிட்டு
1: இருக்கிறோம்.
0: சார், இப்போ வந்து நீங்கள் இந்த தண்ணி பரிசோதனையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். அவங்க தண்ணியில் வந்து நம்ம கேவிக்கையிலேயே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். வேளாண் அறிவியல் நிலையத்தில் எடுத்துகிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பார்த்து அங்கே வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்க சாயில் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டான இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பூச்சி மற்றும் நோய்கள் சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு சத்து நமக்கு மண் மாதிரியோ இல்லை தண்ணியில் இது பண்ணுறதுக்கு வந்து வல்லுநர்கள் இருக்காங்க. நீங்கள் அறிவியல் நிலையத்தில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரிசோதனைக்கு
1: ஐயா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய பூச்சி தாக்குதல் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: இப்போ இந்த நோய் தாக்குதல் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நோய் தாக்குதலே வந்து குலை நோய் அப்படின்றது கண் வடிவ புள்ளிகள் வந்து நமக்கு இருக்கும். அதாவது நோய்கள்னு பார்க்கும்போது பூஞ்சையால் வரக்கூடிய நோய்கள், பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள், வைரஸால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோய்களை வந்து பிரிக்கலாம். இதில் வந்து பாக்டீரியாவால் வரக்கூடிய நோய்கள் வந்து பாக்டீரியல் இலை கருகல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து பாக்டீரியசைடு அடித்தாதான் அந்த நோய் வந்து கட்டுப்பாடாகும். இப்போ இது நம்ம குலை நோய், இலை புள்ளை புள்ளி நோய், இலை உரை கருகல், இலை அழுகல், தண்டழுகல், இதெல்லாம் நெற்பழ நோய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சையால் வரக்கூடிய நோய்கள். இப்போ வந்து அதுவே வந்து மஞ்சள் குட்டை நோய், துங்குரோ அப்படின்ற நோய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸால் வரக்கூடிய நோய்கள். இப்போ வைரஸால் வரக்கூடிய நோய்களுக்கு வந்து என்னென்னா பூச்சி பரப்பக்கூடிய பூச்சியை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். வைரஸ் நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து பாக்டீரியா இலை கருகல் நோய் வந்து வருது அப்படின்னா இப்போ என்னென்னா தட்பவெப்ப சூழ்நிலை, அதாவது மோடம் போட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாக்டீரியா இலை கருகல் நோய் நமக்கு இருக்குது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இலை ஓரங்கள் மட்டும் கருகிட்டு வரும், அதுதான் நமக்கு அறிகுறி. அதை வந்து என்னென்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து பசும் சாண கரைசல் 20% அந்த மாதிரி வந்து நம்ம கலந்து தெளித்தோம் அப்படின்னா பசும் சாணத்தை கரைச்சி நம்ம தெளிக்கலாம். 20% அப்படின்ற மாதிரி லிட்டருக்கு 200 கிராம் அந்த மாதிரி நம்ம போட்டு தெளிக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு அதை ஆரம்ப கட்டத்திலே நம்ம சரி பண்ணிடலாம். அது அதிகமாக போகும்போது தான் நம்ம அந்த ரசாயன இதுக்கு வந்து போகணும், அதாவது காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட், இந்த மாதிரி 2 மருந்துகள் இருக்குது. அதை வந்து நம்ம கொடுக்கலாம், கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து நோய் உற்ற செடிகள்லேருந்து விதையெடுத்து போடும்போதுமே நோய்கள் வந்து பரவும். அதான் வந்து தரமான விதைகள்
1: நீங்கள் அதை ஆரம்பத்திலே சொன்னீங்க. நம்ம விதைந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது சொன்னீங்க. அதே சமயத்தில் நீங்கள் எல்லாம் சொல்கிற விஷயங்களும் நான் ப்ரிவெண்ட்டாகவே நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்கிறீங்க மேம். அது அப்போ ஆரம்ப காலத்துலேயே நம்ம அதில் தயார் செஞ்சுக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பாக. இப்போ நோய்களை பொறுத்தவரையும் முக்கியமாக விதை நேர்த்தி அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ், இது வந்து சர்வலோக நிவாரணி மாதிரி எல்லா நிறைய வகையான மண்ணிலிருந்து பரவக்கூடிய விதையிலிருந்து பரவக்கூடிய நோய்களுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான், அதனால வந்து ஆர்கானிக் ஃபார்மர்ஸும் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படின்ற மாதிரி பேசில சப்டிலிஸ் மருந்து எடுத்துட்டு ஆரிய அரிசி கஞ்சி லைட்டாக தெளிக்கிறோம். அது எதுக்குன்னா ஒட்டுறதுக்கு தான், அந்த நெல்லில் அது வந்து ஒட்டுறதுக்கு மாதிரி இது பண்ணிட்டு அதை வந்து ஒரு நிழலில் கொஞ்ச நேரம் உலர்த்தினீங்க அப்படின்னா அந்த ஈரப்பசம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விதைக்கலாம். இல்லை வந்து ஊற வச்சு முளை கட்டி நம்ம போடுறோம் அப்படின்னும் போது தண்ணியில் அதை கலந்துட்டு நம்ம அதை வந்து 40 லிட்டர் தண்ணியில் கலந்துச்சு, அதில் வந்து நாற்றில் அந்த மூட்டை மாதிரி கட்டி உள்ளே வச்சு ஊற வச்சுட்டு நம்ம முளை கட்டி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம மணலோடையோ இல்லை தொழு உரத்தையோடய கலந்து 1 ஏக்கருக்கு 1 கிலோ அப்படின் மாதிரி கலந்து நம்ம தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட விதைக்கலாம், இல்லை விதைச்சிட்டு கூட தூவி விடலாம். இந்த மாதிரியான போடும்போது உங்களுக்கு நோய் தாக்குதலை வந்து குறைக்க முடியும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க

0: என்டர்பிரைசஸ்,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை நண்பகல் 12 ஜெயம் கொண்டம் ராபு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராபு நகை மாளிகை ஜெயம் கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் விலை இந்நிகழ்ச்சியை வழங்க இருப்போர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாம் இணைந்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் உழவை போடும் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பா நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யா அவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. நம்மளுடைய சந்தேகங்களுக்கு அவங்க வெல்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாறிட்டு வருதுங்க இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மேடம்? அதுமாரி வறட்சி தாங்கி இருக்கக்கூடிய அந்த பயிர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன்.
3: இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தட்பவெப்ப சூழ்நிலை மாற்றத்தால் நமக்கு வந்து இப்போ பூக்கிற சமயத்தில் ஏதாவது வறட்சியாக இருக்குது, இல்லை அதில் ஏதாவது பூக்கள் வந்து இந்த நெல் மணிகள் செட் ஆகிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து ரைஸ் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மணிகள் செட் ஆகிறது வந்து நல்ல இதாகும். அதாவது நமக்கு பூத்துட்டு இருந்து மணிகள் செட் ஆகிற சமயத்தில் 2 கிலோ ஏக்கருக்கு ரைஸ் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெளிப்பு பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழித்து இன்னொரு தெளிப்பு. இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளைமேட் பாதிப்புனால மணிகள் செட் ஆகாமல் இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை வந்து வறட்சியாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் தாங்கி வளரணும் அப்படின்னா, பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்குல்டேட்டிவ் மெத்தலோட்ராஃப் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு, அதையும் வந்து நம்ம அந்த பூக்கிற சமயத்துலேயும் ஒரு 10 நாள் கழிச்சும் வந்து ஒரு 2 முறை வந்து நம்ம தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கும் போது கொஞ்சம் வறட்சியாக இருந்ததுன்னா அதை தாங்கி உங்களுக்கு வந்து வளர்றதுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ எல்நினோ எஃபெக்ட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
2: இப்போ எல்நினோ வந்து நம்ம படிக்கிறோம் கேள்வி போகிறோம் அப்படின்னா, நம்ம பயிர் பாதுகாப்பு வரும்போது பயிர் அந்த அறுவடை செய்யும் போது தான் நமக்கு அந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரியுது. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்கும்போது வறட்சி தாங்கு இருக்கும் அப்படின்னா, அது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்குது மேடம் அது நீங்கள் சொல்கிற விஷயங்கள்?
3: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதை நம்ம கொடுக்கும்போது ரொம்ப வறட்சியால் உங்களுக்கு மகசூல் இழப்புன்னு வரும் இல்லையா, அதை வந்து இல்லாமல் ஒரு 10 நாள் கழிச்சு மழை வர மாதிரி இருக்கலாம். இந்த சமயம் அதை வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருக்கோம்.
2: இன்னைக்கு மழை தேவைப்படுது, தண்ணி தேவைப்படும், ஒரு 10 நாள் தாங்கி
3: வளர்ற மாதிரி இது வந்து இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இருக்கு.
2: இப்போ வந்து நாற்றங்கள் தேர்வு செய்கிறது, விதை நேர்த்தி செய்கிறது, அதில் வந்து அப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான நோய்கள் வரத்துக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறது. சில இப்போ நோய்கள் வந்து நமக்கு அறிகுறிகள் தெரியாமலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? ஏ, இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு, ஒரு 45 நாள் வரைக்கும் நாங்கள் பயிர் நல்லா இருந்தது, ஆனால் சடனாக பார்த்தா இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.

0: சடனா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தட்பவெட்ப சூழ்நிலை எல்லாம் மாறும்போது உங்களுக்கு நெல் பல நோய் அப்படின்றதெல்லாம் வந்து டக்குன்னு இதாயிரும். அந்த மணிகள் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா மஞ்சள் நிறத்துல பச்சை நிறத்துல அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே வந்து தட்பவெட்ப சூழ்நிலை இது பண்றதுனால. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு பூஞ்சான கொல்லி ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இத ப்ரொபிக்னோசோல் அது வந்து ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு அந்த மாதிரி ஒரு தெளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நெல் பல நோய் வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இல்லாட்டி முன்னாடி சொன்ன மாதிரி பேசில சப்டிலிஸ் விதை நேர்த்தி பண்ணோம் இல்லையா, அதை கூட நம்ம தெளிக்கலாம், தெளிப்பு முறையிலையும் வந்து பண்ணலாம். அதை வந்து அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஒன்று ரெண்டு லைட்டாக செவந்திருக்க மாதிரி இருக்கு இல்லை இலைப்புலி இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த சமயத்தில் ஒரு 10 கிராம் 1 லிட்டரில் கலந்து அதை வந்து நம்ம தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஆரம்ப கெமிக்கலுக்கு போக வேண்டிய அவசியம்.
1: நீங்கள் அதான் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறது எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா நீங்கள் எல்லாமே ப்ரிவென்ட்டாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் அதுக்கான முயற்சி இருக்கிறது பதிலாக முன்னாடியே நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து காவிரி டெல்டா கடைமடை பகுதியாக இருக்கட்டும் இப்போ தான் சம்பா பயிருக்க செய்கிறதுக்கான ஆயத்த பணிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்மளும் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க மேடம்?
0: அதுதான் நம்ம வந்து என்னன்னா கெமிக்கலை தவிர்த்துட்டு இதர முறைகளையும் வந்து மேற்கொள்ளணும். அதாவது எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்களாக இருக்கட்டும், வரப்பு பயிராகட்டும், இல்லை இடைவெளி நம்ம விட்டு இது பண்ணுறதாகட்டும், மண் மாதிரி ஆய்வு செஞ்சு உரங்கள் போடுறதுலேருந்து நீர் கட்டுறதுலேருந்து நம்ம எங்கெல்லாம் விளக்கு பொறிவை நம்ம வைக்க முடியுமோ அங்கே நம்ம பயன்படுத்தலாம், வேம்பு சார்ந்த மருந்துகளை நம்ம வந்து பயன்படுத்துறது, இந்த பஞ்சகாவியாக பயன்படுத்துறது, இப்போ இருந்தே தயார் செய்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான முறைகள்லாம் நம்ம மேற்கொண்டு விதை நேர்த்தி பண்ணிட்டு இது பண்ணலாம். இல்லை நாற்று விட்டுருந்தாங்கன்னா நாற்றை நனைச்சிட்டு அதாவது 15-30 நிமிஷம் வரையும் அந்த பேசில சப்டிலீஸ்லேயே நாற்றை நினைச்சிட்டு இப்ப விதை நேர்த்தி பண்ண முடியல போட்டுட்டாங்க நாற்றாயிருக்கு, அவங்க நாற்றை நினைச்சு ஒரு 15-30 நிமிஷம் நினைச்சிட்டு கூட நடவு வயலுக்கு எடுத்துட்டு போலாம்.
1: அது எப்படி பண்ணுவாங்க மேடம்? அது நாற்றை நினைக்கிறதுனா எப்படி மேடம்? அது
0: நாற்றை வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு 40 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு பேசில சப்டிலீஸ் 1 கிலோ இது பண்ணிட்டு அதுல வந்து நாற்றுகளை வந்து உள்ளர வச்சிடறது
1: 15-30 நிமிஷம்
0: வரை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நடவு வயலுக்கு எடுத்துட்டு போய் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த நாற்று ஒரு மாச கால அளவு வந்து இருக்கும். அதையும் நம்ம பண்ணலாம்.
1: அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தண்ணி இல்லாத பட்சத்துல வறட்சி தாங்கி நிக்கக்கூடிய அந்த தீர்வுகளையும் பண்ணணும்.
0: ஆமா, அது மாதிரியான இதையும் நம்ம இது பண்ணா வறட்சியை தாங்கியும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா சம்பா சாகுபடியில அதிக லாபம் உண்டு.
1: இப்ப விவசாயிகள் அதிகமா உங்கள்ட்ட சொல்லக்கூடிய எந்த நோய் அதிகமா தாக்குது, இதுக்கு அதுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா மேடம்? நம்ம நிறைய பதிக்க வந்துட்டோம், அது கடைசியாக ஒரு க்வெஸ்டின் மட்டும் கேட்குறோம். ஏன்னா இந்த பதிலில் எந்த மாதிரி நோய் அதிகமாக தாக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது.
0: இலை புள்ளி நோய் அப்படின்றது வந்து தாக்குது, குலை நோய் அப்படின்றது அது நமக்கு தாக்கும், அப்புறம் வந்து பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வந்து வரும், அப்புறம் வந்து இந்த புகையான் தாக்குதல் வந்து சொல்வாங்க, அப்புறம் தண்டு துளைப்பான்னு இலை சுருட்டு புழு. இது வந்து மேஜரா நம்ம ஏரியால வந்து விவசாயிகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு.
1: அதுதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிகழ்ச்சி இன்றைய உழவி போற்றும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாபட் நெல் சாகுபடியில் பூச்சிகள் மற்றும் நோய் மேலாண்மை குறித்து காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பயிர் பாதுகாப்பு பிரிவு தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் திவ்யார்கள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடைய சந்தேகங்களுக்கும் அவங்களுடைய ஆலோசனைகளும் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ சார்.
1: இன்னும் சில நொடிகளை தொடர்வது 2:55 வானிலை இருக்கு சென்னை நிலையத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை.

0: பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோனூர் எடப்பள்ளி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பர்லியார் 7 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் மக்கினம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி ராமநாதபுரம் மாவட்டம் முடுக்குளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கூனூர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மணமேல்குடி திருச்செந்தூர் சங்கரன்கோவில் பெரியகுளம் கொல்லிமலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாமடை ஊத்து ஆழியார் அன்னவாசல் சின்கொனா நாலுமுக்கு பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிவலோகம் அருப்புக்கோட்டை மயிலம் சேரன்மாதேவி பாபநாசம் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம் முசிறி மேலூர் குலசேகரப்பட்டினம் வால்பாறை தாராபுரம் போடிநாயக்கனூர் திருப்பத்தூர் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. ஈரோடு கரூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோவை தர்மபுரி கன்னியாகுமரி மதுரை திருப்பத்தூர் திருச்சி வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று கோவை திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை நீலகிரி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை. காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: காற்றலையில் கவிப்பாடும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
0: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது. அதாவது வீட்டில் நிறைய பொருட்கள் எப்போவுமே சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தால் விளையாட்டு பொருட்களை தூக்கி போடவே மனசு வராது, ஆனால் விளையாடவும் மாட்டாங்க. அதே மாதிரி தான் அம்மாக்கள் பார்த்தா கிச்சனில் இது நாளைக்கு தேவைப்படும், அப்புறமா யூஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய பிளாஸ்டிக் டப்பா வச்சுருப்பாங்க. தண்ணி வாங்கின அந்த வாட்டர் பாட்டிலை கூட தூக்கி எறியறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது, என்னைக்காச்சும் உதவும் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரி அப்பாக்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பழசாயிருக்கும், அது சில நேரம் கிழிஞ்சு கூட போயிருக்கும், ஆனாலும் தூக்கி போட மனசு வராது, அதில் ஏதோ ஒரு மெமரிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்து வைப்பாங்க. இப்படி உங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது. இது உணவு பற்றின விஷயங்கள் கிடையாதுங்க, பொருட்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம எலசி நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கான போஸ்டரையும் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஃபேஸ்புக்கில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிட்டுட்டே இருக்கீங்க, அப்படியே ஒன்றுனா படிச்சிடலாம். சுரேஷ் ராஜேந்திரன் அவங்க எதுவுமே போடலை. அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, ஹேண்ட்பேக் என்னிடம் பழசு நிறைய இருக்குது தோழி, ஆனால் வந்து அதை தூக்கி போடவே மனசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான் போல. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு.

0: விவசாயிகளை நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது வாங்கிய சைக்கிள் ஏறக்குறைய 36 வருடங்கள் ஆகிறது. இன்னும் அதனை விட்டுவிட மனசு வரலை. ஓரமாக நின்றாலும் என்னை சுமந்து சென்ற சைக்கிள் சுகமான நினைவுகள் என் மனதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பதிவு. கொள்ளிடம் கருணாநிதி மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க, எந்த பொருளாக இருந்தாலும் தூக்கி எறியாமல் ஒரு இடத்தில் வைத்தால் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லா பொருளையும் வீட்லேயே வச்சுட்டு இருந்தா நம்ம உட்கார்றதுக்கு இடம் இருக்காதியே. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, முதல்ல கைபேசி, அடுத்தது ரேடியோ, ரேடியோ பெட்டி வடப்போச்சே என்றாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தாங்க, ரேடியோவை தூக்கி போட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, செல் இருந்தால் தான் கமெண்ட் போட முடியும், ரேடியோ இருந்தால் தான் போட்ட கமெண்ட்ஸை படிக்கிறாங்களான்னு கேட்க முடியும் இல்லையா. பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க, பேனாதான் மேடம் அப்படின்னு நிறைய பெண்ணை சேர்த்து வச்சுருப்பாங்க போல், ஆனால் பெண்ணு முடிஞ்சிருச்சுன்னா யூஸ் இல்லை இல்லையா, அதை டிஸ்போஸ் பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மணக்குடி ராஜேந்திரன், என்னால் தூக்கி எறியவே மனசு வராத பொருள் நண்பர்கள் கொடுத்த பரிசுகள். அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் எனக்காக செலவழித்த நேரமும் அன்பும் நினைவுக்கு வரும். அதனால் அது பழையதாக இருந்தாலும் எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரான பதிவு. ஆண்டி மேடம் சரவணன், பழைய ட்ரெஸ் தூக்கி போட மனசு வராது. கரெக்டு தாங்க, தூக்கி போட வேண்டாம், ஆனால் தேவைப்படுற யாருக்காவது கொடுக்கலாம் இல்லையா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்திருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆதாய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும். நௌலெட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெட்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம். ரொம்ப
5: இன்னைக்கு நம்ம எல்லசி நிகழ்ச்சியில எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? கமெண்ட்ஸ் படிச்சிடலாம். பண்டாரவாடை, வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, புக்ஸ் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, புக்ஸை தூக்கி எறியவே கூடாது. அப்படியும் நமக்கு தேவையில்லாத புத்தகங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அருகில் இருக்கக்கூடிய அரசு நூலகங்களில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பயன்படும் இல்லையா? நிம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, +2 10th யூனிஃபார்ம் ட்ரெஸ் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன். எனது நண்பர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை அனைத்தையும் பத்திரமாக வச்சுருக்கேன். கிரீட்டிங்ஸ் உட்பட அனைத்தும் இன்னும் அவர்களை நினைவூட்டி கொண்டே இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாங்க, எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சுருப்போம். அதுக்குள்ளே ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஸ்கூல் மெமரிஸ் இருக்கும். அந்த கிரீட்டிங் கார்டெலாம் அந்த காலத்தில், இப்போலாம் கிரீட்டிங் கார்டு யாருமே கொடுக்கறத பார்க்குறதில்ல. எல்லாம் வந்து மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணுறதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான்

0: அந்த 90s kids 80s kids இவங்களுக்கெல்லாம் தான் தெரியும் அந்த கிரீட்டிங் கார்டு எவ்வளோ முக்கியம்னு. கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. சிதம்பரம் சுபஸ்ரீ சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா தாத்தா இவங்க அவ்வா இவங்கெல்லாம் கொடுத்த பொருளை வந்து தூக்கி எறியவே மனசு வராது அப்படின்னு. திருத்துறைப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, பழைய நினைவுகளை தரும் பொருட்களை தூக்கி எறிய மாட்டேன். பழைய பேனாக்கள், என் கோலம் புத்தகம், பழைய கதை புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கேன், எனக்கே ஆச்சரியம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஒரு நாள் நம்ம அதை பிரித்து படிக்கும்போது பார்க்கும்போது நம்மளுடைய நினைவுகள் அப்படியே நம்ம அந்த நாட்களுக்கே கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா. அந்த காலத்தில் இன்னும் ஒரு விஷயம் இதில் சொல்ல மறந்துட்டாங்க, பாடல் புத்தகங்கள். அந்த நம்ம ஸ்கூல் படித்த காலங்களில், அதாவது அந்த 90s kids 80s kids தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் புத்தகங்கள் கூட நிறைய பேர் இன்னும் அப்படியே சேமித்து வச்சுருப்பாங்க. அடுத்ததாக காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, நான் செய்கிற ஒரே பொருள் என்னோட துணிமணி தான். சின்ன வயசில் உள்ளதெல்லாம் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இன்னும் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அதுக்கு பதிலாக அதை வேறு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க, நான் பயன்படுத்திய எந்த பொருளாக இருந்தாலும் தூக்கி போட மனசு வராது அப்படின்னு. ஆகூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, என் கணவருடைய சட்டை நிச்சயம் பண்ணும்போது அணிந்திருந்த அந்த சட்டை, அதை வந்து 2002 அதை தச்சதான், இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களின் நமது பண்பலையில் நாளை மாலை 6 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
5: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
6: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.

0: உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம். சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது, இதான் இன்றைக்கி தலைப்பு கொடுத்துருந்தோம் இல்லையா. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, நான் பணம் படித்த புத்தகம் இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான தேவை இல்லாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் தேவைப்படும் என்று உணர்ந்து வீட்டில் தனியாக ஒரு இடத்தில் அப்புறப்படுத்தி வைப்பேன், பிறகு ஒரு நாள் உதவும் என்ற நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூவாகம் இளங்கோவன். மதிய வணக்கம் சொல்லிட்டு என்ன தோழி இப்படி கேட்டுட்டீங்க, எங்கள் அப்பாவோட தையல் மிஷின் 40 வருஷமாக வச்சுருக்கோம், கெட்டு போனாலும் சரி சரி பண்ணி வச்சுட்டு எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் இந்த தையல் மிஷினில் தான் ஆரம்பித்தாங்க, அதனால் அதை தூக்கி போட மனசு வராது அப்படின்னு உருக்கமாக சொல்லியிருக்காங்க. நாகும் திருவாரூர் இளவரசி பிரபாகரன். நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பொருளை தூக்கி எறிய மாட்டேன் அப்படின்னா ரேடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேனா, செருப்பு, சட்டை, இது எது பழசாக இருந்தாலும் அதை தூக்கி எறியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நிறைய ட்ரெஸ்ஸு சூட்கேஸ் ஃபுல்லாக இருக்குது ஆனால் தூக்கி போடவே மனசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க, யாருக்காவது வேணுன்றவங்களுக்கு கொடுத்துருங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க, அன்பான பிற்பகல் வணக்கம், சப்பாத்தி மேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரிப்பேர் ஆகிவிட்டது ஆனாலும் பத்திரமா வச்சுருக்கேன் தூக்கி எறியாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமெண்ட்ஸ் படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: மற்றும் திருவாரூர்
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: நேயர்களை, பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இன்றைக்கி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எந்த ஒரு பொருளை தூக்கி எறியவே மனசு வராது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்கான், அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, 1992 ரேடியோ வாங்கினேன், அது பழுதாகி விட்டது, மறுபடியும் சரி பண்ணி ஓடவிட்டேன், மறுபடியும் பழுதாகி விட்டது, அதை நான் முதலில் வாங்கினேன், ஆகையால் அதை தூக்கி எறிய மனமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், நான் பழைய எஃப்எம் ரேடியோ 2 வச்சுருக்கேன், தூக்கி போட மனசே வரலை, வீட்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பழைய ட்ரெஸ், அதாவது 30 வருடத்திற்கு முன் எடுத்த புடவைகள், தூக்கி போட மனசு இல்லாமல் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு

சொல்லியிருக்காங்க பொறையார் லதா, எனக்கு எந்த பொருளும் பழசானாலும் தூக்கி போட மனசு வராது. சுத்தம் செய்யும்போது இடத்தை அடைத்து இருக்கும் என்று தோன்றும், அப்புறம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து மாற்றி வேறு இடத்துக்கு வைப்போம், திரும்பவும் மாற்றி அதே இடத்துக்கு வைப்போம், அதான் இல்லையா? திருப்பரூர் கொடிகால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, இனிமையான பாடல்கள் நேயர்களின் மனங்களை மகிழ்விக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கும் அன்பான அறிவிப்பாளருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்திய சில பொருட்கள் இன்னும் என்னிடம் இருக்கின்றன. அவற்றை பார்க்கும் போதெல்லாம் என் மனதில் பழைய நினைவுகள் மலர்கின்றன. அந்த பொருட்களை இன்னும் பழையதாக இருக்கலாம், ஆனாலும் தூக்கி எறிய மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மர பீரோ தேக்கு மரத்தில் செஞ்சதான், அதனால் அதையும் தூக்கி எறிய மனசு இல்லாமல் ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு பொக்கிஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க, பள்ளி ஆண்டு விழாக்களில் எனக்கு கொடுத்த நினைவு பரிசு, அந்த பொருட்கள் இன்னும் அலமாரியில் அலங்கரித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் ஷீல்டு கப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல் படித்த காலத்துலலாம் வந்து தட்டு டம்ளரு டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம அம்மா அதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க இல்லையா? சரி, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் கமெண்ட்ஸை படிக்கலாம்.

0: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, அன்பான வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வரும்போது, அதாவது அவங்க சிதம்பரத்துலேருந்து கல்யாணம் பண்ணி காரைக்காலுக்கு வந்திருக்காங்களாம். வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அடுப்பு கொடுத்தாங்களாம், அது வீணாக போயிடுச்சா, இருந்தாலும் சரி பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்களாம். இப்போவும் அது அவங்களுடைய 2 குழந்தைகளுக்கு அடுத்ததாக 3வது குழந்தையாக அவங்க வீட்டில் இருக்கான். இது ஒரு புதுசாக இருக்குது. வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதையும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக. கல்லேரி ரஜினிகாந்த் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரேடியோ ஓடாமல் இருந்தது, இருந்தாலும் தூக்கி எறிய மனசில்லை அப்படின்னு வெள்ளூர் சுதா கௌதமன் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பால் சங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: டே மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கட்டா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேக்கர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா பெடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் போமெக்ஸ். போமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமெக்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நமது பண்பலையில் நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜ ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்.

மன்சூர் அலி சொல்லியிருக்காங்க, மனைவி எனக்கு வாங்கி கொடுத்த கை கடிகாரம் 13 வருஷம் ஆகிறது, ஆனாலும் இன்னும் பத்திரமாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், எங்கள் அப்பா அம்மா தாத்தா வாங்கி கொடுத்த பொருட்களை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, பல் ப்ரெஷ் இந்த ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பல் விளக்குற ப்ரெஷ்ஷு, அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்காக அதை அப்படியே வச்சுருக்காங்க போல், அதை வந்து தூக்கி எறியவே மனசு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறை வட்டம் உஷா சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிள்ளைகளின் சிறு வயதில் உடுத்திய ஆடைகள், யூனிஃபார்ம், புத்தகம், விளையாட்டு பொருட்கள், சைக்கிள் இது எதையுமே அவங்க தூக்கி போட மாட்டாங்களாம், பரிசு கோப்பைகள் இதெல்லாம் கூட அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்களாம், கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சுபா இளங்கோவன் சொல்லியிருக்காங்க, திருக்கடையூர்லேருந்து, நான் பொருளை அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடவே மாட்டேன், நான் ரேடியோ என வைத்துள்ளேன், யாராவது கேட்டால் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வச்சுப்பாங்களாம், யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஆனால் தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் கதிரேசன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய மொபைல் கவர் தூக்கி எறிய மனசே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அந்த மொபைல்லே வீணாக போனாலும் அந்த கவரை மட்டும் தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராமல் அடுத்த மொபைல் வாங்கும்போது அது செட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறாள், நீங்களும் அப்படி தான் போல. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்லியிருக்காங்க, நான் வாங்கிய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டை சுந்தரபிரபு அவங்க சொல்லியிருக்காங்க, நான் முதலாக வாங்கிய அயன் பாக்ஸ் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன், 40 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கண்டிஷன்லேருந்தான் வச்சுக்கலாம், ஆனால் ரொம்ப பழசான பொருள், தேவையில்லாத பொருளை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். கும்பகோணம் குமரன் இனிய மதிய வணக்கம்னு சொல்லிட்டு, ஒரு எஃப்எம் ரேடியோ தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரேடியோவை பல வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல விஷயந்தான். கடலூர் மாவட்டம் செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க, நான் வைத்திருக்கும் வானொலி பெட்டி, அதாவது 80 ஆண்டுகளாக வச்சுருக்காங்களா, அதை இன்னும் தூக்கி எறிய மனசு இல்லாமல் 80 ஆண்டுகளாக சுமார் 80 வானொலிகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல அது என்னன்னு சரியாக கமெண்ட்ஸ் புரியல நமக்கு. அடுத்த டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, என்னுடைய பழைய பயன்படுத்திய சட்டை மற்றும் வேஷ்டிகளை தூக்கி எறியவோ வீணாக்கவோ மனசு வராமல் அதை யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடுங்க. எல்லசை நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 4 மணி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம், நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் #100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இன்னைக்கு நம்ம #100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடைத்தெரு அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தாங்க கேட்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா?
2: மாலை வணக்கம் நேர்களே. ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக இப்ப நாம திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பேரூராட்சி பகுதியாக விளங்குகிறது. இங்க பாத்தீங்கன்னா ஊர் பேரே சொல்லும் நன்னிலம். இது ஒரு வளமான மண். காவிரியின் கிளை நதிகள் பாயக்கூடிய நன்னிலத்துல கோயில்களும் கலைகளும் நிறைந்திருக்கிறது. அதே போல இது முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு பூமி அப்படின்னு சொல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அன்போடு இப்ப நாம நன்னிலம் நேயர்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு ஒளிப்பதிவு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக முதலில் நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், வணக்கம் சார்.
3: சார் வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: சார் என் பேரு ஜானி சாம்சன். நான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ். நிறைய நல்ல விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்கோம்.
2: ஓகேங்க சார். நீங்க என்ன படிச்சீங்க, என்ன வேலையில இருக்கீங்க சார்?
3: சார் நான் வந்து MBA HR.
2: ஓகே சார்.
3: சென்னையில முடிச்சேன். முடிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்ணேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இப்ப ஊர்ல வந்து இருக்கேன்.
2: பரவாயில்ல. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றவங்களே திரும்பவும் நம்ம கிராமத்துல இருக்கணும், நம்ம வயலோட இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில நீங்களும் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்து உங்க
3: எனக்கு தெரிஞ்சு கோவில்கள் சார். இங்கே மதுவனேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து தேவார பாடல் ஸ்தலம் பெற்ற ஸ்தலம். இது பாடல் பெற்ற ஸ்தலம். இது
2: சரிங்க.
3: அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குருவும் ஸ்ரீடனும் ஜீவ சமாதியான இடம் தாண்டேஸ்வரர் சுவாமிகள்னு சொல்லிட்டு. ஆமா, கைவல்லிய நவநீதம் எழுதினவங்க அவங்க தான். அவங்க கிட்டத்தட்ட 1963 இங்க வந்தாங்க. இங்க வந்தப்ப இதெல்லாம் ஈச்சங்காடுன்னு சொல்லுவாங்க. ஈச்ச மரம் தான் இருக்கும், ஊரே இருக்காது.
2: இப்ப இருக்கா ஈச்ச மரம்லாம்?
3: இப்ப எல்லாம் ஒன்னு ரெண்டு எங்கேயாவது வயல் வெளியில இருக்கும். இது ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட பூமி. இங்க உள்ளாவே விவசாயங்கள், அரசு அலுவலகங்கள் தான் அதிகமா இருக்கும். அது அதனால ரொம்ப அமைதியா இருக்கும். இங்க உள்ள வந்துட்டாலே, இந்த ஊருக்குள்ள என்ட்ரானாலே அந்த ஒரு அமைதி தெரியும். அந்த மண் வாசனையும் சொல்லுவாங்கல்ல, நெற்பயிர்களோட வாசனை, இதெல்லாம் இருக்கும்.
2: இப்ப திருவாரூருக்கு சுற்றுலா வர்றவங்க நன்னிலம் பகுதியில பாக்குற மாதிரி இடங்கள் இருக்கா சார்?
3: இருக்கு சார். இப்ப வந்து இந்த தாண்டேஸ்வர சுவாமிகள் நிறைய வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வராங்க. மதுவனேஸ்வரர் ஆலயத்துக்கும் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்கு. அது யமனுக்கான ஒரு ஸ்தலம். அது
2: வந்து எல்லாருக்குமே.
3: ஆமா, எல்லாருமே வெளியூர் வெளிநாட்டுல இருந்துலாம் அதை வந்து தரிசிச்சுட்டு போவாங்க.
2: சரிங்க. விவசாயம்லாம் எப்படிங்க சார் இருக்கு நம்ம பகுதியில?
3: விவசாயம் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போலதான் சார் இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆட்கள் பற்றாக்குறையினால, கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா போயிட்டு தான் இருக்கு.
2: சரி. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு நன்னிலம் பகுதியில் வசதிகள்லாம் எப்படிங்க சார் இருக்கு?
3: சார் இப்போ வந்து நன்னிலத்தை சுற்றி கிராமங்கள் தான். ஆனால் எல்லா சாலைகளும் போடப்பட்டு எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு, எல்லாரும் டூ வீலர் இருக்கு.
2: சரிங்க.
3: எல்லாருமே ஈஸியாக தான் இப்போ ஆக்சஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்து வருவாங்க, இருக்கிறவங்களையே பார்க்க முடியல. அட்லீஸ்ட் வந்து எல்லாரும் டூ வீலர், சைக்கிள், அந்த மாதிரி.
2: இங்கே கல்லூரி வரைக்கும் படிச்சிடலாம் இல்லையா?
3: இங்கே கல்லூரி வரைக்கும் இருக்கு சார். இங்கே 12வது வரைக்கும் ஆண்களுக்கான பள்ளியும் இருக்கு, பெண்களுக்கான பள்ளியும் இருக்கு, காலேஜ் இருக்கு.
2: இப்ப நீங்க ஒர்க் பண்ணது வந்து HR ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஐடி துறை எப்படிங்க சார் இருக்கு?
3: ஐடி துறை எப்போதுமே ஐடினாலே மாடர்னைசேஷன் தான். ஐடி

0: அந்த பிறகு தான் எல்லாரோட வாழ்க்கை தரமும் உயர்ந்தது, கல்வி தரமும் உயர்ந்தது. அதனால வந்து செய்ய முடியாதுங்கிறது எதுவும் இல்லை. எப்போ இன்டர்நெட் வந்ததோ அன்னையிலேருந்து கிராமங்கள் நகரங்கள்னு வித்தியாசம் இல்லாமல் மாறிடுச்சு.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நன்னிலத்தோடைய விவசாயத்தில் ஆரம்பித்து ஐடி துறை வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நேர்களே, ஊரும் புறம் நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவுக்காக இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மதுவனேஸ்வரர் ஆலயம் அருகிலிருந்து நம்ம நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா
1: சிவகுமார் சிவாச்சாரியார்.
0: சொல்லுங்க ஐயா, இப்ப இந்த நன்னிலத்தை பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு. நன்னிலத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய கோயில்கள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க.
1: நன்னிலத்துல முக்கியமான ஸ்தலம்னு சொன்னாலே மதுவனேஸ்வரர் ஆலயம் தான். அதுக்கு அடுத்ததா திரு கொண்டீஸ்வரம், அதுக்கு அடுத்ததா திரு வாஞ்சியம், அதுக்கு அடுத்தது திரு வீழிமிழலை.
0: இதெல்லாம் நன்னிலம் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்.
1: நன்னிலத்திலேயே இருக்கக்கூடியது பிரதானமா இருக்கிறது மதுவனேஸ்வரர் சுவாமி ஆலயம் தான். இந்த ஆலயம் வந்து எண்ணிலங்களிடமிக்கு எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் உருவம் ஏகநாயகன் பதங்கள் போற்றி என கைவல்யமே இறைஞ்சி போற்றுகின்றதும் நால்வரிலே ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சிறப்புடையது இந்த திருத்தலம். அதோட அக்ரிணை உயிர்களாக விளங்கக்கூடிய ஈ, எறும்பு, நண்டு முதலான உயிர்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்த திருத்தலங்கள்ல இது வந்து தேனீக்கள், தேவர்கள் வந்து தேனீக்களாக உருமாறி தங்களுடைய சாபம் நீங்க வழிபாடு செய்து இறைவனுடைய தரிசனம் கிடைச்சு ருத்ராசுரனுடைய சாபம் நீங்கி தன்னுடைய பழைய இந்திர பதவியையும் தேவர்கள் தங்களுடைய தேவ பதவியையும் அடைந்த ஸ்தலம் இது. அதனாலதான் ஊர் பேர் வந்து மதுவனம் அப்படின்னு பேரு. சுவாமி பேரும் மதுவனீஸ்வரர் அப்படின்னு பேரு. அம்பாள் பேரும் மதுவன நாயகி அப்படின்னு பேரு. மதுவனம் அப்படின்னு சொன்னாக்க வந்து தேன் தேன்கிறதுனாலதான் இங்க வந்து மதுவனம் அப்படின்னு பேரு. சுவாமி பேரும் மதுவனீஸ்வரர் அப்படின்னு பேரு. அம்பாள் இந்த மதுவங்கிறதுனாலதான் மதுவனீஸ்வரர் மதுவன நாயகி அப்படின்னு பேரு. இது வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது தன்னியல் வெம்மை நான் தலையற்கடை தோறும்படி பன்னியல் மென்மொழியாரிடம் கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நான் முறையோர் முறையால் அடி போற்று செய்ப்ப நன்னிய நன்னிலது பெருங்கோயில் நயந்தவனே. குளிர்தரு திங்கள் கங்கை குறவோடரவ கோவிலமும் மிளிர்தரு புஞ்சடை மீது உடையான் விடையான் விரைசே தளிர்தரு கூங்கு வேங்கை தடமாதவி செண்பகம் நளிர்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 11 பாடல்கள் பாடி இறைவனுடைய சிறப்படை. அதாவது நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே நயந்தவனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா பாடல்களையும் சொல்றாரு. அதாவது நயந்தவனே அப்படின்னு சொன்னாக்க பரமேஸ்வரன் விரும்பி வந்து இருக்கக்கூடிய ஸ்தலம். எதனால சிவபெருமான் விரும்பி வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னாக்க குளிர்தரு திங்கள் கங்கை குறவோடரம கோவிலமும் அப்படின்னு சொன்னாக்க குளிர்ச்சி பொருந்திய திங்கள் அப்படின்னு சொன்னா சந்திரன், கங்கையே தெரியும் சந்திரன் கங்கை. குளிர்தரு திங்கள் கங்கை குறவங்கிற பூவு, அரமங்கிற பாம்பு, கூட ஒரு கோவிலங்கிற பூவு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய குணநலன்கள் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வந்து குளிர்தரு திங்கள் கங்கை குறவோடரம கோவிலும் மிளிர்தரு புஞ்சடை மீது உடையான் விடையான் விரைசீர் தளிர்தரு பூங்கு வேங்கை தடமாதவி செண்பகம்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள்லாம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய இடத்துல பரமேஸ்வரன் விரும்பி வந்து இருக்கார்.
0: சரிங்க, இந்த கோயில்ல வந்து வருடாந்திர திருவிழாக்கள் முக்கியமான விசேஷங்கள்.
1: வருடாந்திர திருவிழாக்கள்னு சொன்னாக்க வள்ளி திருக்கல்யாணம், திரு கார்த்திகை, மாசி மகம், இது எல்லாமே இங்க வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கறத உங்க பாடல்களோட அருமையா விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒளிப்பதிவுக்காக நம்ம நன்னிலம் நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நன்னிலத்துல அடுத்து நம்மோடு இணையும் நம்ம அன்பு நேயர். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
6: பேர் சிவசங்கரன்.
0: சிவசங்கரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
6: நாங்க பூந்தூர்ல இருந்து வந்திருக்கோம் கோயிலுக்கு.
0: சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க?
6: பேட்டரி ஷாப் வச்சிருக்கேன், இன்வெர்டர் பேட்டரி ஷாப், சோலார்.
0: எத்தனை வருஷமா இந்த தொழில் இருக்கீங்க?
6: ஒரு 12 வருஷமா பண்ணிட்டு.
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சோலார் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட பரவலாக பேசப்படுகிறது. அது வந்து பொதுமக்களுக்கு வந்து எப்படி விழிப்புணர்வு முதல்ல ஏற்படுத்தணும்னு சொல்லுங்களேன்.
6: காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் அதிகம்.
0: கரண்ட்
6: பில் வந்து

0: உங்களுக்கு மீதி 1:20 அதை டீவ்லயே நம்ம கூட பண்ணி கொடுத்துறாங்க. இப்ப
1: இப்ப நம்ம திருவாரூர் பகுதியில் அதெல்லாம் அமைக்க
0: ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய
1: நீங்க நிறைய செஞ்சு கொடுத்துருக்கீங்க.
0: ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 சைடு செஞ்சிருக்கேன்.
1: சரிங்க, இது எப்படி அந்த பவர் கன்சியூம் வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு உபரியா வந்து மின்சாரம் தயாரிக்க முடியுமா எப்படிங்க?
0: இல்ல, இப்ப வந்து 1 கிலோவாட்டுக்கு 4 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
1: சரிங்க,
0: 3 கிலோவாட்டு போட்டாங்கன்னா 12 யூனிட் ப்ரொடியூஸ் ஆகும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் தான் செலவு பண்ணுவாங்க, மீதி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம்.
1: இப்ப நீங்க இது செய்ய ஆரம்பிச்சு இந்த சோலார் சிஸ்டத்துல நீங்க மின் உற்பத்தி செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் சார் ஆகுது?
0: இப்ப கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக
1: பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம திருவாரூர் நன்னிலம் பூந்தோட்டம் பகுதிகளில் நிறைய பண்ணிருக்கீங்களா? சாதாரணமா இந்த பேட்டரியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல.
0: ஆமா,
1: உங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரு வழிகாட்டுதல் சொல்லுங்க வாடிக்கையாளர்களுக்கு.
0: பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் கரெக்டா மெயின்டெயின்
1: பண்ணணும்.
0: வாட்டர் டிஸ்டில் வாட்டர் தானே, டிஸ்டில் வாட்டர் வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதை மெயின்டெயின் பண்ணாலே போதுமானது. அப்பப்ப அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை கிளீன் பண்ணி ரெடி பண்ணி பக்கா வச்சிருந்தாலே போதுமானது.
1: சரிங்க, அது வந்து ஒவ்வொரு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி காலகட்டம் மாறுமாங்க?
0: ஒவ்வொரு பேட்டரிக்கும் மாறும் கண்டிப்பா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெயின்ஸ் பண்ண வேண்டாம், செகண்ட் தேர்ட் இயர் அப்படி போகும்போது கொஞ்சம் மெயின்டெயின்ஸ் அதிகமா இருக்கும்.
1: இப்ப பரவாயில்ல பாத்தீங்கன்னா, இந்த இன்வெர்டர் பேட்டரி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை?
0: ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை பண்றது பெஸ்ட்.
1: சரி,
0: வருஷத்துக்கு 3 டைம் பண்ணி ஆகணும்.
1: அவங்களே பண்ணிக்கலாம்,
0: பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களே வீட்டுக்காரங்களே பண்ணிக்கலாம், அப்படி இல்லாம நம்ம டெக்னீஷியன் கூட கூட பண்ணிக்கலாம்.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்க சார்?
0: கிரிக்கெட் தான்.
1: கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்களா? இப்பயும் விளையாடுறீங்களா?
0: இப்ப கொஞ்சம் விட்டாச்சு,
1: சின்ன வயசுல விளையாடுறேன். ஓகே, வெளியில எல்லாம் போய் விளையாடுவீங்களா?
0: உண்டு சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிற நேயர்களே #100.3
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
6: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே.

0: மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
2: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உழம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.

0: நேர்களே, நன்னிலத்தில் அடுத்து நம்முடைய இணையும் நம் அன்பு நேர் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: என்னுடைய பேர் வந்து கணேசன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
1: விவசாயம் தான்.
0: விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கம்மா? நன்னிலத்துல
1: நல்லா போயிட்டு. இந்த வருஷம் தண்ணி வந்து லேட்டா வந்ததுனால மேட்டூர் அணையிலிருந்து ஒரு போகமா சாகுடி சம்பாவை தான் பண்ணணும்
0: ஐயா. நன்னிலத்துல வந்து மூணு போக விவசாயம் நடக்குதா எப்படிங்க ஐயா?
1: மூணு போகம் நடந்தது தான், நடந்த நன்னிலம் தான். இப்போ அது குறைஞ்சி இரு போகமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப உப்பு தண்ணி, அந்த போர்வெல் சொல்கிறோம்ல, அந்த ஆழ்குழாய் கிணறு பம்ப் செட்டோட இது வந்து அந்த நீரில் வந்து உப்பு கலந்துருக்கிறதுனால, அந்த உப்புத்தன்மை இருக்கிறதுனால வெள்ளை வெள்ளையாக போயிடுது, விளைச்சல் பாதிக்குது. அதனால அது ஆத்து தண்ணி வரும்போது இது ஒரு முறையாகவும் அது ஒரு முறையாகவும் கலந்து செய்யும் போது கொஞ்சம் மகசூல் வருது. அந்த உப்பை மாறுது இல்லை, நமக்கு சாப்பாட்டில்
0: அதுக்கு
1: தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டரேஷன் பண்றோம்ல, அது மாதிரி பண்ணி பண்றாங்க.
0: நம்ம நன்னிலத்துல உள்ள முடிகொண்டானாறு இல்லைங்கயா?
1: முடிகொண்டானாறு புத்தாறு.
0: புத்தார்.
1: ஆமா, அந்த சவுத்து தெற்க உள்ளது புத்தாறு, இது முடிகொண்டானாறு.
0: பேருந்து நிறுத்தத்தோட ஓடுறாரு முடிகொண்டானாறு.
1: முடிகொண்டானாறு.
0: இப்ப நம்ம காவேரியுடைய கிளை நதிகள் இல்லையா இதெல்லாம்?
1: ஆமா, கிளை நதிகள் தான். பாசன முறையில பகுதி நேரம் வரி இது ஒரு மூணு நாள் முறை வச்சு கொடுப்பாங்க. தண்ணி சர்ப்ளஸா இருந்ததுன்னா, நமக்கு வரத்து கம்மியா இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க.
0: நம்ம பகுதியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நெல் விவசாயம் தானே?
1: பருத்தி கோடை காலத்துல மட்டும்தான் செய்யறோம். பருத்தி வந்து தண்ணி வந்து அதிகம் தேவையில்லை, அதுக்குள்ள மெத்தட் வரும்போது அந்த தண்ணியோட நீரோட இதுக்கு அதுக்கு கம்மி.
0: இப்ப நன்னிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை விவசாயம் ஆர்கானிக்கா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்பட்டு இருக்கு.
1: இப்ப
0: இந்த இங்க உள்ள விவசாயிகள் வந்து ஆர்கானிக்கா எல்லாம் பண்றாங்க?
1: பண்றாங்க, கூடுமான வரைக்கும். இப்ப அந்த அவங்க கையிலயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு.
0: சரிங்க.
1: அதுல வர்ற இதை வச்சு
0: பாரம்பரிய

0: பாரம்பரிய முறையில்.
1: நீங்க அதை முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: நான் வந்து முயற்சி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: சரிங்க,
0: அது முழுசா இன்னும் இது வரல.
1: இந்த வருஷம் என்ன நடலாம்?
0: அதுக்கு தகுந்த இது கிடைக்கணும், இந்த ரா மெட்டீரியல் மாதிரி. அந்த மாடுகள் குறைஞ்சு போச்சு, மாட்டு
1: சாணம்
0: இயற்கை உரம் தான், பசுந்தாள் பசுந்தாள் உரம் கூட இருக்கு. இந்த தடைகள்லாம் பசுந்தாள் தான், ஆனா மாட்டு இது இருக்குல்ல சாணம், அது குறைச்ச, அது மாடெல்லாம் குறைஞ்சு போச்சு. லேபர் பிரச்சனை, ஆள் இல்லை, அதுதான் நல்ல ஒரு இது. அப்புறம் அந்த இது
1: செம்மறி இயந்திரங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: இயந்திரங்கள் வந்து இப்ப இல்ல, நடவுகள்லாம் வந்து இதுதான் அரசாங்கத்தோட. அதுல மானியம் கொடுக்குறாங்க, ஒரு ஏக்கருக்கு 3000 சம்திங் கொடுக்குறாங்க. அதுல வந்து அதை நாங்க இது பண்றோம். அதுல வந்து நமக்கு நாலு பீரியடும் கம்மி. அந்த நாத்தோட அளவு இருக்குல்ல, அது ரெண்டு ரெண்டு, அந்த மிஷின் வந்து ரெண்டு அந்த அருகம்பில் வைக்கிற மாதிரி தான் வைக்கும். அது நமக்கு கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகுது, ஆனால் தண்ணி நிக்காம பாத்துக்கிட்டு கொஞ்சம் மேட்டு பகுதிக்கு ஓகே.
1: ரொம்ப சிறப்புங்க. நன்னிலம் அப்படின்னாலே அது வந்து நல்ல
0: நல்ல நிலம்,
1: அந்த நல்ல நிலத்துல நல்ல விவசாய பணிகளை சிறப்பாக முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றி.
1: நன்றிங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய #100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் #100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
5: நேர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நன்னிலத்தில் இப்போ நாம் இருக்கிற இடம் ஸ்ரீ நாராயண தண்டேஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தின் அருகில் இருக்கக்கூடிய நம்ம அன்பு நேயரை சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம். ஐயா,
5: இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்தினுடைய சிறப்பை சொல்லுங்க, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு.
6: இந்த ஆலயம் வந்து நன்னிலத்தில் இருக்கக்கூடியது. இது வந்து நாராயண தாண்டவேஸ்வர சுவாமி ஆலயம். இது வந்து ஜீவ சமாதி. இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ரெண்டு பேர் அடக்கமாயிருக்கிறாங்க. ஒருத்தவங்க நாராயணர், இன்னொருத்தர் ஸ்ரீ தாண்டவேஸ்வரர்னு. வேத ஆகமம், வேதம் வழிகாட்டுகிறார். எப்படி வந்து வெண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் பயன்தருகிறது போல, நம்மளுடைய கையில திரண்டு வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்து இந்த வெண்ணெயை திரட்டி எடுப்பது போல, வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியதை திரட்டி வெண்ணையா கையில கொடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில இது வந்து கைவல்ய நவநீதம். கை வந்தது நவநீதம் அப்படின்னா நீதம், நவநீதம் அப்படின்னா வெண்ணெய். இப்ப அது போல வந்து வேதத்தினுடைய அந்த தத்துவங்களை இந்த நூல் வந்து எடுத்து சொல்லுகிறது. இதுல வந்து ஆசிரியர்கிட்ட மாணவர் கேள்வி கேட்பது போல, இப்ப இந்த பிறவி, இந்த பிறவியிலிருந்து அடுத்தது இறைவன்கிட்ட போவதற்கான, அதாவது முத்தி பேர் பெறுவதற்கான, வீடு பெற்றினை போவதற்கான அந்த வழிமுறைகள்

0: எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மாணவன் வந்து ஆசிரியரை கேள்வி கேட்கிறார். குருவனும் சிஷியனும் உரையாடுதல் போல இந்த நூல் வந்து அமைந்திருக்கிறது.
1: இது எந்த நூற்றாண்டை சேர்ந்த கோயிலுங்க?
0: இது வந்து இந்த இவர்கள் வந்து ஜீவசமாதி ஆகி புலங்க வந்தது வந்து 17ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேதங்களை வந்து இவர்கள் இந்த இடம்தான் இந்த குருநாதருக்கு பூர்ணமான இடம். இந்த இடத்துக்கு இவர்கள் வந்து சீடர்கள் இங்க வந்து இருந்து இத பத்தி எல்லாம் வேதங்களை எல்லாம் நல்லா ஆய்ந்திருக்கிறார். அந்த வகையில இந்த நூல்கள் ஏற்றிருக்கிறது. இங்க நன்னிலத்தில் இருக்கக்கூடிய மதுவனேஸ்வரர் வந்து நன்னிலம் மருவும் ஏகநாயகன் அப்படின்னு, ஏகம்னாலே ஒருவன் தான், உலகம் தான், உலகத்துக்கு ஒருவனாக இருக்கிறான் அப்படிங்கிறவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பத்தியே தான் எல்லா இலக்கியங்களும், அதாவது எல்லா திருமுறைகள், தத்துவங்கள், வேதங்கள் எல்லாமே அதுதான் பத்தி.
1: எங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க.
0: நான் என் பேர் வந்து முத்து அருணகிரி. எனக்கு ஊர் பக்கத்துல அச்சுதமங்கலம்.
1: அச்சுதமங்கலம்,
0: ஆமா. நான் வந்து திருவாரூர் கல்லூரியில பேராசிரியராக இருந்து பணி நிறைவு செய்திருக்கிறேன் தமிழ் துறையில. அப்புறம் இப்ப வந்து இங்க சைவ சித்தாந்த வகுப்பு, தர்மபுர ஆதீனம் வந்து சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துறாங்க, அதோட திருமுறை பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க. சைவ சித்தாந்தம் நடத்துறதுக்கு இந்த மரத்துக்கு இங்க வந்தேன். இன்னைக்கு சைவ சித்தாந்தம் நடத்தணும்.
1: ரொம்ப சிறப்புங்கய்யா. இதுல வந்து மக்கள் எப்படி ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க?
0: இது வந்து ஒரு காலத்துல வந்து இந்த இடம் வந்து ரொம்ப தெரியாம இருக்கு. இப்ப வந்து கோவில் ஒரு ஆதீனம் வந்து இந்த இடத்துல வந்து இவங்க விழாவெல்லாம் இப்ப நடத்துறாங்க. அதனால இந்த கைவல்ய நவநீதம்ங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இது வந்து தெரிந்தவர்கள் மட்டுமே போட்டி இருந்தாங்க. எல்லாருக்கும் அது தெரியுது. இதை பத்தி ரமணர்லாம் வந்து இதுக்கு விளக்க உரை எல்லாம் எழுதியிருக்கிறார். இப்ப நிறைய இந்த கைவல்ய நவநீதத்தை பாடியநல்லூர்ல இருந்து ஒரு பெரிய திருச்சபைய அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கைவல்ய நவநீதத்துக்கு சிறந்த உரையாக வேதாந்த மடத்துல இருந்து எழுதின உரையாக வந்து சிதம்பரத்துல மௌனசாமிகள்னு ஒருத்தவங்க இருந்து அவங்க இதுக்கு ஒரு பெரிய வியாக்கியானமே எழுதியிருக்கிறாங்க. அந்த வியாக்கியானத்துக்கு விளக்க உரையா நானாவாத சீவ கட்டளை அப்படின்னு சொல்லி புனியான சம்பந்த தட்சிணாம் குரு தட்சிணாமூர்த்தி மடத்துல இருந்த ஒரு சுவாமி ஒருத்தவங்க அதுக்கு விளக்கம் பண்ணிருக்கிறாங்க. அந்த நானாவாத சிவ கட்டளைங்கிற அந்த நூலுக்கு அவங்க இன்னொரு எளிய உரையாகவும் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது வந்து என்னன்னா, இந்த தத்துவ விளக்கம் விசாரம்ங்கிறது பெரிய அளவில் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை காட்டிலும் மேன்மையான தத்துவங்கள்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தத்துவங்கள். இப்ப இந்த தத்துவம் அப்படிங்கிறது வந்து வடமொழியில சொல்றப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெய்யியல் சொல்றோம், மெய்யுணர்தல் அப்படின்னு சொல்றோம், மெய்யறிவுன்னு சொல்றோம். உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்குது, நாம யாரு, நமக்கும் அந்த உலகத்துக்கு எப்படி நாம தொடர்பு படுத்திக்கிறோம், எப்படி அந்த உலக தொடர்போட நாம இருக்கிறோம், நாம அடுத்தது எதுக்கு போவோங்கிறதெல்லாம் இந்த தத்துவ நூல்கள் தான் நமக்கு சொல்லுது. ஆக இதை வந்து எல்லாரும் வந்து சொல்றப்ப பிரபஞ்சத்துல நாம ஒரு உயிர் அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சத்துல இந்த உயிர் தோன்றுவதற்கு பிரபஞ்சம் நமக்கு என்ன உதவி செய்தது, இந்த உதவிகளை பெற்று நாம எப்படி இதுல இருக்க முடியும் அப்படிங்கறத சொல்லுது. ஆகவே இந்த பிரபஞ்சங்களை வந்து இந்த சூழ்நிலைகளை வந்து ரொம்ப நம்ம இயற்கையை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கும். இந்த தத்துவங்கள் வந்து சொல்வதெல்லாம் என்னன்னா, இந்த இயற்கையை நாம அனுபவிக்கணும், பிறர் அனுபவிக்கிறதுக்கு இதுக்கு எதுவும் இடர்பாடு இல்லாம இந்த இயற்கையை நாம வந்து பாதுகாத்து வச்சோம்னா தான், அதாவது பேரின்பம்னா என்ன, இந்த இயற்கையை நாம எப்படி சந்தோஷமா நாம இதெல்லாம் வச்சுக்கிறோமோ அப்படி அவர்களும் அந்த சந்தோஷத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வழிமுறைகளை சொல்றப்ப இந்த தத்துவங்கள் சொல்லுது. எடுத்த உடனே அவர் வந்து பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் சிவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலும் மருவும் ஏகநாயகன் பதங்கள் போற்றி அப்படின்னு
1: சொல்றாரு.
0: அதனால எல்லா நிலங்கள்ல காட்டிலும் நன்னிலம்ங்கிறது நல்ல நிலம். அதனால இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப நல்ல மக்கள் அப்படிங்கிறது போலயும்,
1: மனிதனுடைய முதல் கடமை இறை தேடல், இரண்டாவது கடமை இயற்கையை காத்தல்.
0: காத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால வந்து சொல்றப்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து நாம அதை பாதுகாத்து வைக்கணும்.
1: நிச்சயமாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நன்னிலம் வந்ததன் மூலமா இந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற ஒரு உலகம் கொண்டாடுகிற ஒரு பொக்கிஷமான நூல் வந்து இந்த நன்னிலத்தில் தான் தோன்றியது. அதிலும் வந்து ஸ்ரீ நாராயண தாண்டகேஸ்வர சுவாமி ஆலயம் அருகில் இருந்து உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி.
0: நன்றிங்க, நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களே, காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நானிலம் போற்றும் நன்னிலத்திலிருந்து நம்ம அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோட இணையும் நேயர் ஐயா. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: என்னோட பெயர் உத்தமன்.
3: உத்தமன்.
4: ஆமாங்க ஐயா.
3: அற்புதமான பேருங்க ஐயா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: எனக்கு பிரதான தொழில் வந்து எனக்கு விவசாயங்க.
3: சரிங்க.
4: ஆனா இப்பொழுது வந்து ஒரு திருமணம்

0: ஒரு தங்க விடுதியும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்.
1: நன்னிலத்தில் விவசாய பணிகள்லாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு?
0: சிறப்பாக போயிட்டு இருக்குங்க.
1: சிறப்பாக போயிட்டு இருக்கு.
0: நன்னிலம்ங்கும் போது அதுக்குள்ள சிறப்பு இருக்கு.
1: ஆமாம், நன்னிலம்னாலே
0: நிச்சயமா
1: வந்து விவசாயத்துக்கு பேர் பெற்ற ஒரு ஊர்.
0: இந்த நன்னிலத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆத்து தண்ணி பாசனம் உண்டுங்க.
1: என்ன ஆறுங்கய்யா?
0: புத்தாற்று தண்ணியும் இங்க கொண்டாடலாம். முடிகொண்டான் ஆத்து தண்ணி ரெண்டு தண்ணி பாய்ச்சல் உள்ள இடம்.
1: சரிங்க.
0: முடிகொண்டான் ஆத்து தண்ணியை போய் நாங்க புத்தாற்றுல வடி வைக்க முடியும். எங்களால முடிகொண்டான் ஆறு புத்தாற்றுல வடியும், புத்தாறு தண்ணியும் நாங்க முடிகொண்டான்ல எங்களால வடி வைக்க முடியும் அளவுக்கு இங்க பாசன வசதிகள் அந்த அப்பயே இயற்கையில கட்டமைப்பு அந்த காலத்துல இருந்து இருந்து

0: புத்தாறுல வடியும், புத்தாறு தண்ணியை நாங்கள் முடிகொண்டால எங்களால் வடி வைக்க முடிய அளவுக்கு இங்க பாசன வசதிகள் அந்த அப்பயே இயற்கையில கட்டமைப்பு அந்த காலத்துல இருந்து இருந்து நடந்துட்டு இருக்கு. இடங்க இது
1: நன்னிலத்தில் எத்தனை போகம் ஐயா பார்க்குறீங்க?
0: போர்வெல்ல வச்சிருக்கனால இப்போ ரெண்டு போகமும் பருத்தி நெல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே.
1: சரிங்க, இயற்கை விவசாய முறைகள் பயன்படுத்துறீங்களா?
0: இயற்கை விவசாயம் நான் நம்மாழ்வார்ட்ட இருந்தேன்னா அவர்களோட இருந்து
1: பாரம்பரிய நெல் ரகங்கள்
0: பாரம்பரிய நெல் போடலீங்க.
1: இந்த வருஷம் என்ன போட்டிருக்கீங்க?
0: இப்போ சாதாரண இப்போ ஜென்ரலாக உள்ள நெல் தான் நட்டுருக்கோம். எனக்கு உரச்செலவுகள் குறைவு, மண் வளமான மண்ணை என் பிள்ளைகள்ட்ட விட்டு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு.
1: அற்புதம், அற்புதங்க.
0: ஏன்னா நம்ம நல்லா இருக்க மண்ணை கெடுத்து குடிசோர் ஆக்கிவிட்டோம், சாவடிச்சாச்சு. இதெல்லாம் நான் இறக்கும்போது இவன் என் பிள்ளைகள்ட்ட ஒரு நல்ல மண்ணை கொடுத்தங்கிற நம்பிக்கையோட நான் இறப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு. ஏன்னா பாரம்பரிய நெல் நம்ம சொல்றாங்களத்துல அதையும் அதுக்காக சில பொய்கள் சொல்ற மாதிரி சில சூழ்நிலை உண்டு பண்ணிடுறாங்க. அது இல்லாம இருக்குன்னா நான் சாதாரண நெல் போற எனக்கு உரை செலவு குறைச்ச மற்ற எல்லா செலவுகளும் குறைச்சேன். பூச்சி மருந்துங்கிறது கிடையாது, அது மாதிரி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரிங்க, இப்ப நன்னிலத்தை பொறுத்த அளவுக்கு இது விவசாயத்துல எப்படி சிறப்பானதோ அதே போல ஆன்மீகத்திலையும் சிறப்பான ஒரு ஊர். இங்க உள்ள ஆலயங்கள் பத்தி சொல்லுங்க.
0: நிச்சயமா, இங்க மதுவடேஸ்வரர் சுவாமி இருக்காங்க, தேவர்கள் வண்டா மாதிரி அவங்கள்ட்ட அடைக்கலானதா ஒரு வரலாறு உண்டுங்க. இன்னைக்கும் இங்க தேன்கூடல் நிறைந்த இடமும் இருக்கு. மாடக்கோயில்ல கோச்சங்கச்சோழன் கட்டியது மாட இன்னும் மதுரை தேன்கூடு பெரிய தேன்கூடெல்லாம் இருக்கும், அடிக்கடி பார்க்கலாம், நடந்துட்டு இருக்க இடங்க. இது எல்லாமே இன்னொன்னு சிறப்பு என்னன்னா நன்னிலத்துக்கு பக்கத்துல நன்னிலத்துல சுடுகாடு இருக்க இடம், அது இடுகாடுங்கிற ஆகுதி குண்டம் இருக்க இடத்துல நந்திகேஸ்வரர்ங்கிற சுவாமி இருக்கார். எப்படின்னா ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனோட பாட்டியால் செம்பிய மகாதேவி காலத்துல கட்டப்பட்ட கோயிலா இருந்ததுங்க. அது வந்து இடிஞ்சி தூள் தூளா போன கோயில். அதுல வந்து அம்பாள், சிவன், அம்பாள், சண்டிகேஸ்வரர் மூணு மூர்த்தங்கள் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதை எடுத்து வழிபடுற ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்தார். அது இல்லாம இப்ப அங்க சிறப்பா வழிபாடு நடத்திருக்கு. 11 வருஷம் ஆயிட்டு கும்பாபிஷேகம் ஆகி சிறப்பா வழிபாடு நடக்குது. நவகிரக தம்பதியரோட இருக்காங்க, மகாலட்சுமி, எல்லா சுவாமிகளும் இருக்காங்க.
1: அது என்ன ஊருங்க, எந்த இடங்க? அது
0: சோத்தக்குடிங்கிறது, நன்னிலத்தோட இடுகாடு இருக்க இடம். அதுக்கு இந்த முடிகொண்டான் ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கு, ஆற்றங்கரை ஓரத்துல இருக்க கோயில், காவிரி கரையில இருக்க கோயில் அது ஒண்ணு. ஆனா அதுக்கு பாடல் எங்களுக்கு கிடைக்கல,
1: பாடல் கிடைக்கல,
0: சேதலமடைஞ்ச நிச்சயம்.
1: 12 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கறது எப்படிங்க?
0: எப்படின்னா அந்த சண்டிகேசர் சுலையோட முகாமைப்பை பார்த்து சொன்னவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்தாருங்க. அவர் பார்த்துட்டு இந்த இது வந்து செம்பிய மகாதேவி காலத்துல, ஏன்னா இங்க செம்பிய மலைங்கிற ஊர் இருக்கு, பக்கத்துல செம்பிய மலைங்கிற ஊர் இருக்கு. நம்ம கரிகால சோழன் மறைந்து வாழ்ந்த இடம் பக்கத்துல திருப்பனையூர்ங்கிற இடத்துலதான் கரிகால சோழனே மறைந்து வாழ்ந்த இடம் அது.
1: சரிங்க,
0: அதுல அந்த கோயில் இருக்குங்க. அதுல இன்னைக்கும் அமாவாசைக்கெல்லாம் வழிபடுறோம், திருமண ஆதாரங்கள் நிறைய பேர் அதுல திருமணம் ஆகுது, வேண்டியது நிறைய கிடைக்குது.
1: அந்த சுவாமி மூலவர் பேர் சொல்லுங்க.
0: நந்திகேஸ்வரர்னு எங்களுக்கு கிடைச்சாருங்க. அம்பாள் வந்து அபிராமி, நிச்சயம் ஒரு 60க்கு 60 ஏன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம். அம்பாள் அபிராமி ஒரு 60க்கு சப்சயத்தை பூர்த்தி, அது மாதிரி ஹோமங்கள் செய்யறதுக்கும் அந்த இதுக்கும் மிக மிக மிக சிறப்பா இருக்குங்க. அங்க விரும்பி அந்த இடத்துலதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு, ஏன்னா பெரிய கோயில்ல நடக்கிற மாதிரி எங்க கோயிலையும் நிறைய பேர் வந்து முளை தளத்துல நின்று தாலி கட்டிட்டு போற அளவுக்கு அவங்க கருணையோட இருக்காங்க. கருணை எங்களுக்கு கொடுக்கறாங்க, அதை அனுபவிக்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க.
1: ரொம்ப சிறப்புங்க, ஒரு ஆன்மீக பணியை சிறப்பா முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. அதே போல ஒரு மூத்த விவசாயியாகவும் இந்த பகுதியில சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக இப்ப நாம நன்னிலத்திற்கு வந்திருக்கிறோம். நன்னிலத்துல இந்த ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் இணையும் நம் அடுத்த நேயர் ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம்
5: ஐயா. நாம இப்ப இருக்கிற இந்த கோயில், இது எந்த கோயில் ஐயா?
6: நாராயண தாண்டவராய ஜீவசமாதி.
5: சரிங்க, உங்க பேர் என்னங்க ஐயா?
6: பரதேசி. போபிராமன்ங்கிறது பேர், வச்சியர் பேரு. அதுல ஞானத்தை தேடுறப்ப இந்த பேர் கிடைச்சது. விருப்பம் அது செட் ஆயிருக்க முடியும்.
5: சரிங்க, இப்ப இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த கைவல்ய தரிசனம் அப்படிங்கிற புத்தகம் வந்து ஒரு ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அந்த நூல் வந்து சுவாமிகளால் தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனுடைய வரலாறு கொஞ்சம் அழகாக சொல்லுங்கய்யா.
6: நாராயணங்கிறவர் நன்னிலத்தில் பிறந்து வளர்ந்து ஞானத்தை தேடி காஞ்சிபுரம் போகிறப்ப காஞ்சிபுரத்தில் அதுக்கான பிரம்ம ஞானத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் சிருங்கேரியில் இருக்கிறாங்க, ஆதிசங்கர மடத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அங்கே தேடி போயிட்டாங்க.
5: சரி,
6: அங்கே போய் அவரை போய் பார்த்து

0: உபதேசம்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கி அங்கேயே நல்ல ஒரு ஞான நிலைக்கு வந்துட்டாரு. அப்புறம் நன்னில மக்கள் இங்கே நான் போய் பார்க்குறப்ப எங்கள் ஊருக்கும் நம்ம எங்கள் மக்களுக்கு மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து நன்னில இருக்கிற மதுவனேஸ்வர் கோயில் பக்கத்தில் இருக்கிற இழுப்பத்தோப்பில் ஒரு ஆசிரமம் அமைச்சு கொடுக்குறாங்க. அங்கே ஆசிரமத்தை நடத்திட்டு வரப்ப தான் அப்போ தான் தாண்டவராய சாமி ஒரு 14 வயசில் வந்துட்டு நாராயணசாமிக்கு என்ட்ரி ஆகிறப்ப அறிமுகப்படுத்த போகிறோம். நல்ல சீடராக இருக்கிறப்பல அவருக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறப்பல சொல்லிக் கொடுத்து நல்ல ஊர் நல்ல நிலைக்கு வந்துடுறாரு. பிறகு குரு நாராயணசாமி வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அடக்கமாக வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த மடத்தை வந்துட்டு தாண்டவராய சாமி வர்றாரு. சாமிகிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு இவ்வளோ செஞ்சீங்களே உங்களுக்கு நாங்கள் நன்றி கடனாக என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு. அப்போ சமாதியில் இருந்து சொல்கிறாரு, எனக்கு நீ நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்றால் சதா பிரம்மணேஸ்வரிலேரு, நான் சொன்னது உலகத்துக்கு சொல்லு அப்படிங்கிறது. எப்படி சொல்றது குருவேன்னு கேட்குறப்ப அவர் தான் அந்த ஹெட்டிங் எடுத்து கொடுக்குறாரு. கைவல் என்ன இதுங்கிற நூல் ஒன்று எழுது, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை அப்படியே அதை எழுதிருங்கிறது. அதை அப்படியே அவர் செய்கிறாரு. செஞ்சதுக்கு பிறகு அந்த நூலை வெளியிட்டு அந்த நூலுக்குள்ளார ஒரு சின்ன சிக்கல் வந்துடுது. அந்த பிரச்சனையை வந்துட்டு அப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருறாரு. ஊரே ஒதுக்கி வச்சுட்டு தண்டவராய சாமி அப்போ ஒரு அம்மா பார்த்துட்டு பட்டினி பச்சைமா கிடக்கிறான்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து பக்கத்து கிராமத்துலேருந்து போகிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவன் சமையல் பண்ணி போடுது. அப்போ நான் அவர் கேட்குறாரு, இவ்வளோ சேரியமாக உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன்றாரு. எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், குரு நாராயணசாமி இருக்காரு, தண்டவர சாமி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் சமாதி ஆனதுக்கு பிறகு உங்கள் மேலே பழக்கூடிய அபிஷேக தண்ணி என் தலையில் விடணும், அந்த இடத்துல நான் அபிஷேக சமாதி ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவரும் நாராயணசாமியும் அதே வைகாசி மாதம் அதே விசாரணத்தில் பிறகு வருடங்கள் மாறினாலும் அதே நட்சத்திரம் அதே நாள் அன்னைக்கு புத்த பூர்ணிமா வரும், பௌர்ணமி வரும், ஞாயிற்றுக்கிழமை வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் குரு பூஜை. வருஷம் வைகாசி விசாகத்துக்கு குரு பூஜை நடந்துட்டு வருது.
1: அந்த கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்?
0: கைவல்ய நவநீதம்னா கையினா நம்ம கை, வள்ளியம் அப்படின்னு வள்ளியன்னா நல்லன்னு அர்த்தம் தமிழ்ல, இப்ப மலையாளத்துக்கு மாறி அந்த நல்ல. நவநீதம்னா 9 சத்து பொருட்கள் அடங்கிய வெண்ணெய், அந்த கையில நம்ம நல்ல வெண்ணெய் இருக்குன்னு அர்த்தம். இது பழமொழி வந்துட்டு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கிளையாது. அப்ப அந்த வெண்ணெயை எப்படி உருக்கணும், அதை எப்படி உருக்கி நெய்யா மாத்தணும் அப்படிங்கிறது தான் வேலை அப்படிங்கிறாங்க. அந்த கைவல்ய நவநீதத்துக்குள்ள என்ன இருக்குன்னா பூஜை புனஸ்காரங்களோ மந்திரங்களோ உச்சாரணங்களோ வேற எதுவும் வேற எந்த இறைவனை பத்தியுமே போகிறது கிடையாது. மனம் புத்தி ஆத்மா சரீரம் இதை பத்தியான டீட்டெயில்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கு. மொத்தமே 288 பாடல் தான், 3 பகுதியா கொடுக்குறாங்க. பாயிரம், தத்துவ விளக்கம், சந்தேகம் தெளிவு. இது 3 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனுஷனோட புத்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மனுஷனுக்கு 3 புத்தி இருக்கு, கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழப்பட்ட புத்தி. கற்பூர புத்தி உள்ளவன் இந்த 7 பாடலையே புரிஞ்சுப்பான், கரி புத்தி கொஞ்சம் ஊதி தான் பத்த வச்சுனும், அவன் வந்துட்டு தத்துவ விளக்கத்துலேயும் தெரிஞ்சுக்கும். வாழப்பட்ட புத்தி ரொம்ப சாமானியமாக வராது, அவனுக்கு ரொம்ப விளக்கம் சொல்லணும்,
1: சரி
0: அதுக்கு சந்தேகம் தெளிவு.
1: இப்போ இந்த புத்தகத்தின் மூலமாகவே ஞானம் அடைந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க,
0: நிறைய பேர் இருக்கிறாங்க
1: அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கய்யா.
0: ராமலிங்க சுவாமி, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், பொன்னம்பலசாமி, பழனிப்பசாமி, கோவிந்த சாமி, இன்னும் நிறைய இருக்கு.
1: இவங்கெல்லாம் உரை எழுதினாங்களோ இல்லை?
0: உரையும் எழுதியிருக்கிறாங்க, அதன் மூலியமா கைவல்லி ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க.
1: ஞானம் அடைந்த உரை எழுதினார்கள்,
0: உணர்ந்து எழுதுதான் கலந்து. இது நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு இதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. அது இதில் என்னன்னா ஒன்று எழுதுறாங்கன்னா அவங்க கோணத்துக்கு அதை பார்ப்போம், என்ன மாதிரி கோணத்தில் எழுதியிருக்காங்க. இது வார்த்தைக்கு உள்ள விளக்கம் இலக்கணத்தில் வச்சு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா அது ஒன்றும் பலன் இல்லை. அவங்க என்ன எதை சொல்லியிருக்கிறாங்க, எப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்ன விஷயத்தை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க உணர்ந்து பிறகு எழுதும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்கயா, இந்த ஊருக்கு எவ்வளோ ஒரு பெருமை, எவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த ஊர் நன்னிலம்ங்கிறத உங்களுடைய இந்த உரையிலிருந்தே தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றிங்கய்யா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மற்றும் திருவாரூர்
2: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: நேர்களே, ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நன்னிலம் கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவுக்காக நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய இணையம் நேயர். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: பேர் பார்த்திபன் சார்.
3: பார்த்திபன் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: டிரைவரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன்.
3: ஓட்டுநரா?
4: ஓட்டுநரா, கவர்மெண்ட் கலத்துல டிரைவரா.
3: ஓ, பஸ் டிரைவரா?
4: பஸ் டிரைவரா.
3: இப்ப எங்க, எந்த பணிமனையில இருந்து ஒர்க் பண்ணீங்க சார்?
4: காரக்கால் பணிமனையில. திருச்சி, காரைக்கால் டு திருச்சி போற வண்டி ஓட்டிட்டு இருக்கு.
3: ஓ, எத்தனை வருஷமா திருச்சி வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க?
4: 10 மாசமா ஓட்டிட்டு இருக்கேன்.
3: 10 மாசமா. இப்ப டிரைவர் பண்ணிக்கு முதல்ல வந்தீங்க சார்?

0: நான் டிரைவர் பணிக்கு வந்தது 84 லைசன்ஸ் சார். என்னோட
1: 84
0: லைசன்ஸு 85லேருந்து நான் சென்னையில் டூரிஸ்ட் வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தேன்.
1: ஓ,
0: திரும்ப நான் ஊருக்கு இங்கே நன்னையில் வந்தேன்னா இங்கே ஊரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லை. அதனால் இங்கேயே நான் பக்கத்தில் ஒரு டிராவல்ஸில் வேன் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்.
1: சரிங்க சார்.
0: அதுக்கப்புறம் நான் வெளிநாடு போனேன், ஒரு 10 வருஷம் சவுதி அரேபியாவில்.
1: ஓ, அங்கேயும் ஓட்டியிருக்கீங்க?
0: அங்கேயும் கார் 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தேன் சார்.
1: சரிங்க.
0: அப்புறம் திரும்ப வந்துட்டு திரும்ப குவைத் போனேன் ஒரு 10 வருஷம், அங்கே பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். 10 வருஷமாக பஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். வந்தேன், நன்னையில் வந்தேன், எனக்கு திரும்பி போகிறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே தங்கிட்டேன். இப்போ எனக்கு வண்டி ஓடணும்னு ஆசை. இதுமாரி சிஆர்சிக்கு போனேன், கேட்டேன், உடனே எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உரிமம் கொடுத்தாங்க.
1: சரிங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41 வருஷமா வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன்
0: சார்.
1: இப்போ வெளிநாட்டில் நீங்கள் டிரைவராக பணியாற்றினதுக்கும் நம்ம நாட்டில் பணியாற்றுறதுக்கும் என்னங்க சார் மெயினாக வித்தியாசம்? அந்த நாட்டில் வந்து போக்குவரத்து உங்களுடைய தொழில் அனுபவம்லாம் எப்படிங்க சார் இருந்துச்சு?
0: இப்போ நம்ம வெளிநாட்டில் ஓட்டுனதுக்கும் இங்கேயும் வித்தியாசம் என்னன்னா, அங்கே ரூல்ஸ் சரியாக கடைபிடிப்பாங்க. அங்கே நம்ம ஊரில் அதை செய்கிறது இல்லை யாரும். கெல்ல போனாலும் சரி, ஒரு பைக்கில் போனாலும் சரி, ஒரு ஆரன் பண்ணோம்னாக்கா ஒரு ரோட்டை விட்டு ஒதுங்கிறதே கிடையாது. ஆரன் அடிக்கிறது ரோட்டை ஒதுங்கிறதுக்காக தான் நம்ம அடிக்கிறது ஆரன்.
1: சரி,
0: சென்ட்ராவே வராங்க எல்லாருமே, நடு ரோட்லயே வராங்க எல்லாரும்.
1: எங்க நம்ம
0: நம்ம ஊர்ல அங்க அந்த இதே நம்ம பார்க்க வேணாம். வண்டிங்க தான், அவங்கவுங்க டிராக்ல அவங்கவுங்க போயிட்டு இருப்பாங்க. எந்த பயமும் இல்லாம நான் 10 வருஷம் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாம நான் சவுதியிலையும் ஓட்டிட்டேன், குவைத்திலையும் ஓட்டிட்டேன். எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம நான் ஊர் வந்து சேர்ந்துட்டேன். இந்த ஊர்ல வண்டி ஓட்டுறது தான் சார் டெய்லி டிரைவருங்களோட பிரச்சனையே தான் சார்.
1: ஆமா, இப்ப நம்ம பார்த்தோம்னா செய்திகள்ல விபத்து செய்திகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு ஓட்டுநராக இந்த விபத்தில்லா பயணம் அப்படிங்கறத எப்படி நம்ம சாத்தியப்படுத்தலாம் சார்?
0: ஒரு டிரைவர் வண்டி எடுக்கும் போதே நம்ம போற இடம் கரெக்டா போயிட்டு சரியா வரணும்னு நினைச்சு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வண்டியை.
1: சரி,
0: போற இடத்துல பல பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நம்மளுடைய பிரஷரை குறைச்சிக்கணும், டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இங்க ஆரன் அடிக்க கூடாது, அங்க அடிக்க கூடாது, எங்க ஆரன் அடிக்கணும், எங்க ஸ்லோவா போகணுமோ அந்த இடத்துல ஸ்லோவா போகணும். ஒரு டர்னிங்ல நம்ம எங்க பிரேக்ல கால் எடுத்து போகணுமோ அங்க பிரேக் கால் எடுத்து போகணும். எங்க வேகமா ஓட்டணுமோ அந்த ரோட்ல வேகமா ஓட்டணும். டிரைவருங்களுக்கு சொல்லக்கூடியது இது.
1: நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட் வந்து டிரைவர் பஸ்ல ஏறும் போதே அவருடைய பிரஷர் எல்லாத்தையும் வெளியில வச்சிடணும்,
0: குறைக்கணும்.
1: நம்ம மைண்ட்ல உள்ள
0: நானே பிரஷர் உள்ள ஆள் தான் சார். எனக்கே இப்ப நான் வெளிநாடு போனது எனக்கு இந்த பிரஷர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அதனால எல்லாத்தையும் அனுசரிச்சு ஏதாவது திட்டுறாங்க, எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு மனசு இருக்குது.
1: சரிங்க.
0: பப்ளிக்ல வர்றவங்க டிரைவர் மேலதான் தப்பு சொல்றாங்களே ஒழிஞ்சு ரோட்ல போறவங்க மேல யாரு மேலையும் தப்பு சொல்றது இல்ல. நம்ம இங்க இருந்தே வர்றோம், வண்டி ஓட்டிக்கிட்டு இப்ப காரைக்கால் எடுத்து நான் திருச்சி போறேன்.
1: ஆமா, இப்ப புதுசா ஒரு டிரைவரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: இளைஞர்களுக்கு சொல்றத வண்டி எடுத்து கரெக்டா கொஞ்சம் ட்ரைனிங் உடனே எல்லாம் வர முடியாது. இப்ப ஓட்டுறது ஆளுங்க
1: சரிங்க,
0: என்ன வந்தோடனே அவங்களுக்கு டென்ஷன் எல்லாம் குறைச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும்.
1: உங்க பொழுதுபோக்கு என்னங்க சார்?
0: என்னோட பொழுதுபோக்கு டிரைவிங் தான் சார். நான் பொழுதுபோக்குன்னு எனக்கு இப்போ
1: வரும்போது
0: இடையில தூக்கம் வருதுதான், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்க நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வர வேண்டியதாரு. கொஞ்சம் அந்த டைத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் போனாங்கன்னா நல்லா.
1: உங்க எதிர்கால ஆசை என்னங்க?
0: எதிர்கால ஆசைன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் சுத்திட்டு வந்துட்டேன். எதிர்கால ஆசைனா இந்த மாதிரி டிரைவர் எனக்கு சொல்றது தவறா போவாதீங்க அப்படின்னு தான் சார்.
1: இப்போ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பல நாடுகள்ல பணி செஞ்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எங்கேயாவது போய் இந்த இடத்த பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு டூர் போகணும்?
0: டூர் போகணும் எனக்கு அந்த ஆசைலாம் இல்ல சார். நான் சுத்திட்டேன் சார், கிலோமீட்டர் எல்லாம் இங்கேயே சுத்திட்டேன், இந்தியாவிலேயே சுத்திட்டேன், வெளிநாட்டிலையும் சுத்தியாச்சு. எனக்கு அந்த வெளிநாடு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு சார். ஊர்ல நல்லபடியா இருந்து
1: அமைதியா இருந்தாலே
0: போதும் அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு.
1: 40 வருஷமா வண்டி ஓடிட்டு அமைதியா இருந்தாலே போதும்.
0: 85லேருந்து ஓடிட்டு,
1: அதாவது ஒரு நீண்ட பணி அனுபவத்தினால உங்களுக்கு ஓய்வா இருந்தாலே போதுங்கிற மனநிலையில இருக்கீங்க?
0: எனக்கு ஓய்வு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கே டிரைவிங் தான் சார். அதனாலதான் நான் பஸ் ஓட்ட திரும்பி போனேன். இப்ப வீட்லயும் என்ன சொல்றாங்க, என்கிட்ட கார் வச்சிருக்கேன், இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. என் தம்பி ரெண்டு பேரும் ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு தம்பி கத்தார்ல இருக்கான், ஒரு தம்பி இன்னைக்கு சவுதி போறான். அவனும் 20 வருஷமா 88ல் வந்தான், இன்னும் அங்கதான் இருக்கான், சவுதியில தான் இருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வந்து டிரைவிங் தான்.
1: சரி,
0: நான் ரொம்ப லவ் பண்ணி ஓட்டுறேன் இந்த வண்டி. இது டிரைவிங்.
1: டிரைவிங்ல சினிமா பாட்டு கேட்பீங்களா?
0: பாட்டு கேட்டுப்போம் சார். பாட்டு கேட்டு போனா எனக்கு கொஞ்சம் தூக்கம் இல்லாம இருக்கும்.
1: என்ன மாதிரி பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நான் வந்து எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டு போடுவேன். அப்ப வண்டி வச்சிருக்கேன். இப்ப வந்து பேசஞ்சர்ஸ் வண்டியில ஏறினவங்க புது பாட்டு தான் கேக்குறாங்க.
1: சரி,
0: அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு போயிட்டு இருப்போம் சார்.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க சார். தொடர்ந்து நாம பேசலாம் பாடலுக்கு பிறகு.
0: ஓகே, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை ஹேஷ்டாக் 100.3யோடு.
1: நேர்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திலிருந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவுக்காக நம்முடைய அன்பு நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவாக நாம் சந்திக்கும் நேர், வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க சார்.
2: வனம் சந்தானகுமார், நன்னிலம்.
1: வனம் அப்படிங்கறது உங்க பேருக்கு முன்னாடி எப்படிங்க வந்துச்சு?
2: வனம்ங்கிறது ஒரு அமைப்பு, அது வந்து காடுகள், குறுங்காடுகள், மரங்கள், அதை வந்து நிறைய தமிழகம் எங்கிலும் பரப்பணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நண்பர் வனம் கலைமணி அவர் ஆரம்பிச்சது பேரு வனம். அந்த அமைப்போட விருப்பத்தில் நாங்களாம் சேர்ந்ததுனால நாங்களும் அந்த அடைமொழி வச்சுக்கிட்டோம், வனம்னு.
1: சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றம் அப்படிங்கிறாங்க, மழை வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து வனத்தினுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுக்காக நீங்கள் நன்னிலம் பகுதியில் என்னென்ன மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இங்கே வந்து முதன் முதல் இந்த வனம் அமைப்போட குறுங்காடுகள் நன்னிலம் பாரதிதாசன் உறுப்பு கல்லூரியில் தான் முதன் முதல்ல ஆரம்பித்தோம்.
1: அருமை.
2: ஆரம்பித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு 200 குறுங்காடுகளுக்கு மேலே பண்ணியிருக்கிறோம். நிறைய மரங்கள் எல்லா ஊருங்களையும் வச்சுருக்கோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு 100 மரங்களுக்கு மேலே எல்லா தெருக்கள்லையும் வச்சுருக்கிறேன். பிறந்த நாடுகளுக்கெல்லாம் என்னட்டு அணுகுனா நாங்கள் மரக்கன்று வச்சு அந்த பிறந்த நாடுங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம்.
1: என்ன மாதிரி மரக்கன்றுகள் நடுறீங்க, என்ன வகைகள்லாம் நடுறீங்க?
2: நம்ம வந்து இப்போ சமீபத்தில் பிறந்த நாள்கள், திருமண நாள்கள் அந்த மாதிரி வந்து 1000 ஆலமரம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆரம்பித்தோம். 1000 ஆலமரம் நடந்து முடிஞ்சு இப்போ அதுக்கு மேலே போயிட்டு இருக்குது.
1: எந்தெந்த பகுதிகளில் அந்த ஆலமரம்?
2: இங்கே நம்ம திருவாரூரை மையமாக வச்சு திருவாரூர் டு மயிலாடுதுறை சாலை முடிகொண்டான் வரைக்கும் கிட்ட போயிருக்கோங்க. அந்த பக்கம் வந்து தஞ்சாவூர் சாலையில் நீடாமங்கலம் வரைக்கும் போயிருக்கிறோம்.
1: சரிங்க.
2: அது மாதிரி குறுகிய கிராமங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கோம். வச்சு இந்த மரங்களை பராமரித்து பெரிய அளவில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு 7 அடி 8 அடி உயரம் வரைக்கும் மேலே வளர்ந்துருச்சு அந்த மரங்கள்லாம். இன்னும் ஓராண்டுகள் அதை பராமரிச்சிட்டோம்னா 1000 ஆலமரங்கிறது பெரிய விஷயம். அதை பராமரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா அந்த கோடையில் தண்ணியெல்லாம் ரொம்ப பற்றாக்குறையினால இப்போ அதுக்கான உதவிகள்லாம் பெற்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு
1: இருக்கோம். சரி, இந்த மரங்கள் எப்படி சாலையோர மரங்களாக வைக்கிறீங்களா இல்லை வந்து கிராம பகுதிகளில் வைக்கிறீங்களா?
2: இது வந்து சாலை ஓரங்களில் ஆலமரம், இப்போ 1000 ஆலமரங்கிறது சாலை ஓரங்களாக வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம், பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குறுங்காடுகள் நிறைய பண்ணித்தரோம்.
1: சரி, இப்போ இந்த ஆலமரங்களை பொறுத்தளவுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் எதிர்காலத்தில் நல்லா பெரிய மரமாக வளரும் போது அது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை?
2: இது சாலை ஓரங்களில் ரொம்ப இடைவெளி விட்டு தான் வச்சுருக்குறோம். அதனால் இடைவெளி, அதனால் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இது ஆலமரங்கள் எதுக்காக வைக்கிறதுனா பறவைகளுக்கான உணவு ஒரு தேவை பூர்த்தி ஆகுது. நம்ம 1000 விதைகள் போட்டாலும் முளைக்காது, பறவைகள் ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு போடுற எல்லா விதையுமே முளைக்கும். அதனால பறவைகள் மூலியமா பரப்புறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். பால் வகை மரங்கள் வச்சோம்னா மழையை கவரும். இந்த காலத்துல மழை பெய்யறது ரொம்ப குறைவா, அதனால எல்லாருமே என்ன பண்றீங்க, அரச மரம், ஆலமரம், அதே மாதிரி பால் அத்தி மரம், அந்த மாதிரி பால் வரை வர மரம். அது நன்னிலம் பகுதியில வேம்பு அதிகமா இருக்குங்க. இந்த பகுதியில வேம்பு இருக்குது, பால் அரசு அதிகமா இருக்குது.
1: சரிங்க.
2: அரச மரம்லாம் நிறைய இருக்குதுங்க இந்த பகுதியில.
1: இப்ப நம்ம வீட்டுல வந்து கொல்லையில ஒரு சின்ன அளவு தான் இடம் இருக்கு, ஒரு 100 குழி தான் இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன நம்ம செய்யலாங்க?
2: நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம நமக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும், மலையை கவர்ற மாதிரி இருக்கணும். ஒரு பப்பாளி வைக்கலாம், ஒரு மா வைக்கலாம், ஒரு பலா வைக்கலாம், சின்ன ஒரு முருங்கை மரம் வைக்கலாம். அந்த மாதிரி வீட்டு தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம யாருக்காவது, நம்மளை போக யாருக்காவது நண்பர்களுக்கோ இல்லை விற்பனைக்கோ கொடுத்தா அதன் மூலமும் வருமானம் வரும், குடும்ப தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் அப்படிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் ஒரு இடத்த வச்சிருக்க முடியும், மரம் வைக்கிறதுக்கான இடங்கள் யாருமே வச்சுக்கிறது இல்லை. எவ்வளோ ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் 1200 சதுரடினா 1200 சதுரிலையும் வீடை கட்டிடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு வாழை போட்டுக்கலாம். அந்த மாதிரி மக்கள் மனசில் ஒரு சிந்தனை வேணும்.
1: சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கஜா புயலுக்கு பிறகு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நிறைய மரங்கள் வந்து முற்றிலுமாக இல்லாமல் போய்விட்டது. அதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் என்னென்ன மாதிரி பணிகளை இந்த மாவட்டங்களில் செஞ்சுருக்கீங்க?
2: டெல்டா மாவட்டங்களில் ஒரு 100 இளைஞர்களை ஒன்று திரட்டி, நம்மள்ட்ட நம்ம அமைப்பில் 100 மேற்பட்ட இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், தன்னார்வர்களாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி கஜா

0: புயலில் ஏற்பட்ட பாதிப்பை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய மரக்கன்றுகளை வெளியிலேருந்து கொண்டு வந்து வச்சோம். அதுக்கு நிறைய பொருளாதார உதவிகள் நண்பர்கள் பொதுமக்கள்லாம் செஞ்சாங்க. அவங்க துணை கொண்டுகிட்டு நிறைய மரங்களை வளர்த்தோம். அது இல்லாமல் போத்து முறையில் நிறைய மரங்களை வளர்த்தோங்க. ஆலமரம், அரச மரம், அந்த மாதிரி போத்து முறைகளை ஆற்றோரங்களில் நிறைய மரங்களை கொண்டு போய் வளர்த்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ அதெல்லாம் வந்து பெரிய மரங்களாகவே வளர்ந்துருச்சு. இப்ப நன்னிலத்துல ஒரே ஒரு அரச மரம் அப்பன் குளம்னு ஒரு இருந்துச்சு. அங்க ஒரு அரச மரம் தான் இருந்துச்சு. அது காட்டுல விழுந்த பிறகு நான் சொல்லி இங்க ஒரு 10 மரம் வச்சுக்கோங்க. இப்ப அரச மரம்
1: அருமைங்க.
0: அதே மாதிரி கடத்தூர் பகுதியில என்னோட முயற்சினால புங்கன் கணக்கு நிறைய வச்சு நல்லா நிழல் தரும் மரங்கள் எல்லாம் நிறைய வச்சு.
1: ரொம்ப அருமைங்க. ஒரு சிறப்பான பணியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறது உங்களுடைய உரையில தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில நாம திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் இந்த ஊரில் இருந்து நேயர்களை சந்தித்தோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிலையம் திரும்புவது நெடுங்காடு கே. பிரபாகரன். வணக்கம் நேயர்களே.

நேயர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் #100.3. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மீண்டும் இணைவோம் நேயர்களை மற்றொரு அழகான தருணத்தில். இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

கவனம் சாலையில் இருக்கட்டும், உங்கள் கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களே, காரை பண்பலை 100.3 திரையில்.

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைப்பண்பலை 100.3 இணைந்து திரை இசை பாடல்களை கேட்டால் தொல்லாத மனமும் துல்லும்.

0: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மனோஜ் சித்ர குரலில் நாம் கேட்டு ரசித்தது சின்ன ஜமீன் படப்பாடல். கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை. இணைந்திருப்பது காரி பண்பலை 100.3 நேரம், 5:15.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சித்துக்கூர் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜோஸ்வாவா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்?
4: கறி.
3: கறியா? என்ன கறி?
4: கோழி.
3: அப்படியா? நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா? யார் எடுத்துட்டு வந்தா கறி? அம்மா எடுத்து வந்தாங்களா? அப்பாவா? அப்படியா? சரி, மாமா வீட்டை சாப்பிட்டீங்க, விருந்து சாப்பிட்டீங்களா? சரி, மாமா வேற என்ன வாங்கி கொடுத்தாங்க?
4: ஒன்னும்
3: வேற ஒன்றும் வாங்கி கொடுக்கல மாமா. நான் மாமா பார்த்தா கேட்கறேன், என்ன மாமா கறியோடு என்ன படிக்கிட்டீங்க? பையனுக்கு வேற ஒன்றும் வாங்கி கொடுக்கலன்னு கேட்கறேன். என்ன
4: படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிப்பீங்களா? சரி, நீங்க படிச்சுட்டு பெரிய புள்ளி ஆன பிறகு உங்களுக்கு என்ன வேலைக்கு போனா ஆசையா இருக்கு?
4: போலீஸ்.
3: போலீஸ் ஆகணுமா? என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க நீங்க?
4: கிரிக்கெட் விளையாடுவேன்.
3: சரி, வெரி குட் வெரி குட்.
4: ஓட்ட வந்தியெல்லாம் போட்டியெல்லாம் வைப்போம்.
3: அடே அப்பா, விளையாடு. நீங்க தான் ஜெயிப்பீங்களா?
4: நன்றி,
3: வணக்கம்.

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சிவா.
3: நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க மதியம்? கீரை குழம்பு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சிவா, நீங்க படிச்சுட்டு பெரிய புள்ளி ஆன பிறகு நீங்க என்ன வேலைக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு உங்களுக்கு? போலீஸ் ஆகணுமா? என்னென்ன
4: விளையாட்டு
3: விளையாடுறதுல யார் ஜெயிப்பா? நீங்க ஜெயிப்பீங்களா, உங்க ஃப்ரெண்டு ஜெயிப்பாரா? எல்லாரும் ஜெயிப்பாங்களா? பரவாயில்லையே. யாராவது உங்க ஃப்ரெண்டுங்க? நிறைய பேரா? எதையும் பேர் சொல்லுங்க பாப்பா. உங்க ஃப்ரெண்டுங்க பேருங்க? ஏகப்பட்ட ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, பேர் மறந்து போச்சு. என்ன படிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க.
4: ஆதி பகவான் மலைமீசேரி.
3: நீங்க அப்பா அம்மாக்கு என்ன வேலை எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?
4: ஏதாச்சும் எடுத்து தர.
3: சரி தம்பி, நன்றி, வணக்கம்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: ஒரு பாட்டு
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: சிவானி.
3: வாணி, நல்லா இருக்கீங்களா? ஏன் சாப்பிட்டீங்களா சிவானி? என்ன சாப்பிட்டீங்க?
4: கீரை குழம்பு.
3: சிவானி என்ன படிக்கிறீங்க? சிவானி
4: மூணாம்
3: படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
4: ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி. நாங்கள்
3: பாட்டு தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம்.
4: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலக கற்றனானிய பயனின் கோள் வாழறிவன் அத்தால் தொழாதன் அலமிசேகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் இருள் சேர் இருவினையும் சேராயிரேவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் இரவு பெருங்கட நீந்துவர் நீந்தார் இருவன் அடி சேராதா.
3: அருமையா சொன்னீங்க சிவானி, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சிவானி. சிவானி, நீங்க பெரிய புள்ளி ஆன பிறகு என்ன வேலைக்கு போறீங்க? என்ன ஆசை உங்களுக்கு? என்ன வேலைக்கு போன ஆசை உங்களுக்கு?
4: டீச்சர்.
3: டீச்சர் தான் ஆகணுமா?

0: சரி சரி சரி. யார் சொல்லி கொடுத்தா? நீங்களா ஆசைப்பட்டீங்களா, இல்ல அம்மா அப்பா பாப்பா நீ டீச்சர் ஆகணும் அப்படின்னு
1: சொன்னாங்களா?
0: நீங்களா ஆசைப்பட்டீங்களா? நல்லா படிப்பீங்களா? என்ன மார்க் வாங்குவீங்க நீங்க?
1: நன்றி.

0: இந்நிகழ்ச்சியில் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசஜன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

காரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
2: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
1: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனை கேட்டு

0: ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நேர்களை பக்தி மனம் கமழும் ராகங்களை கேட்டு ரசிக்கலாம். காரைப்பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிப்பது எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: அரிப்பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது விளக்கேற்றும் வேலை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வசந்த் அண்ட் கோ. நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது காரை பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர். நமது காரைப்பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நமது காரைப்பண்பலையில் நாளை மாலை 5:30 விலை

0: ஏற்றுமலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: காரிப்பண்பலை 100.3 நம் இணைந்திருக்கிறோம். நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை. தொடரும் இந்த பாடல் மல்லிகா துரைபாண்டியன் பாடியது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நவ்லெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் மூன்று

0: ஒரு இலை பருவத்திலிருந்து ஐந்து இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
0: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நவ்லெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
0: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெட்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காரை பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை தொடரும். இந்த பாடல் செய்யதலை பாடியது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்று புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாகூரியம் ஹனீஃபாவும் ராணியும் பாடியது.

0: தருவாய் அல்லாவே.
1: ஆமீன்.
2: தீனின் பயிர் வளர்த்த தூய ஒலி மாருடைய வானுயரும் அறம்

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைப்பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவாக ஒழுக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 6 மணி.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோன்னு எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: நேயர்களினை கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
7: தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்க்கான காரணங்கள்லாம் பார்த்தோம். அதாவது புகையிலை, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, வாய் சுகாதாரம் மற்றும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு வருமா டாக்டர் அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இல்லை எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு, எனக்கு வருமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா, தலை மற்றும் கழுத்து புற்றுநோய்கள் ஹெரிடிட்ரியா ஃபேமிலியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதற்காக உங்கள் பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சு உங்களுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டரை வந்து பார்க்கணும்.

0: ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த கேன்சர் கேஸையும். ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க ஓபிக்கு, அவங்க பார்க்க மின்னுட்டு தான் வந்தாங்க. அவங்க ஒரு 50 வருஷமாக பார்க்க போட்டுட்ருக்காங்க. அவங்க வாய் உள்ள ஒரு புண்ணு இருக்குது டாக்டர், 3 நாளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்ததுக்கு கேன்சருக்கான எல்லா அறிகுறியும் இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, நான் 50 வருஷமாக பார்க்க போடுறேன், இப்போ 3 நாளாக தான் புண்ணு இருக்குது, இதை கேன்சருன்றீங்களே, என் உடம்பு வந்து கேன்சர் வைத்தியத்துக்கு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வயசுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மருத்துவங்கள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு 80 வயசில் சர்ஜரி பண்ண முடியாது, அறுவை சிகிச்சை வாய்ப்பில்லை, ஏன்னா அவங்க உடல் ஒத்துழைக்காது. ரேடியேஷனும் டார்கெட்டட் ரேடியேஷன் கொடுக்கலாம், கதிர்வீச்சு, கீமோதெரப்பி கொடுக்கலாம். அதனால் ஏஜ் வைஸ் நம்ம வகைப்படுத்தணும். எல்லா புற்றுநோய்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதே மாதிரி எல்லா வயசுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கேன்சர் தடுப்பதற்கான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம என்னென்ன செய்யலாம்? இன்னையோட புகைப்பிடிப்பதை நிறுத்திடலாம், மது அருந்துவதையும் நிறுத்திடலாம். அதே மாதிரி வாய் சுகாதாரம், 2 முறை ப்ரஷ் பண்ணுறது, உணவு பழக்க வழக்கங்கள், பழங்கள், கீரை, காய்கள் இதை அதிகமாக உட்கொள்வது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். வெளியில் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவது, ஏன்னா அந்த உணவில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எந்த கெமிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி ஓரல் ஹைஜீன் முக்கியம், வாய் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ நல்லது. இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ பல் டாக்டரை அணுகி பல்லை சுத்தம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூர்மையான பற்கள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி அவசியம். ஸோ எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோயை வரதுக்கான சான்சஸை குறைக்கும். டெய்லி காலையில் ஒரு 1/2 ஹவர் அல்லது 1 ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஈக்குவலாகவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம், 6:05 40 நொடி. நமது காரை பண்பலை நிகழ்ச்சிகள் புதுப்பொழிவோடு உங்களின் விருப்பமான நிகழ்ச்சிகளாக இன்று மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி, தெரிந்த பாடல் தெரியாத செய்தி, அரிய பாடல்களோடு உங்களை மகிழ்விக்க வருகிறது. 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SP ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். இன்று மாலை 6:45 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசைத்தன்று. கடித வழி நேர் விருப்பமாக 80களின் தரி இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் உங்கள் காரை பண்பலையில். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் வேளாண் அனுபவம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் வட்டம் பொன்சை வி நாகராஜ் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம் இன்றிரவு 8 மணிக்கு. திருவாரூர் சீமாட்டி சில்சன் காற்றில் வரும் கானம். 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வன்கள், 9:15 பாடலோடு பயணம், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழக்கும் ஒரு கதை சொல்லட்டா. இன்றிரவு 10 மணிக்கு நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் இரவும் மலரும்.

இன்றிரவு 11 மணிக்கு காற்றலையில் நாளை, நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து 11:05 காங்கிலத்தில் செய்திகளை கேட்கலாம். 11:10 துயிலும் உண்டு.

நேர்களை நீங்கள் கேட்கவும் ரசிக்கவும் பங்கு பெறவும் புத்தம் புது மாற்றங்களோடு உங்கள் காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் நேர்களை இந்த நிகழ்ச்சி குறித்த அப்டேட்களுக்கு நீங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இளைஞர்கள் மட்டுமே இப்போட்டியில் பிரகாசமாக ஜொலித்திருப்பதாகவும் இவர்களின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா இவ்வாண்டு முதல் முறையாக உலக திறன் போட்டியில் 10th இடம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது சேவையிலிருந்து சேவை உணர்வு, இலக்குகளை எட்டுவதற்கான மன உறுதி போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 2047 முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முன்னேறிய மாநிலங்கள் உருவாதல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்துள்ளதாக பிரதமர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய

0: வளர்ச்சி அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு தொழிலாளர் சட்டங்கள் எளிமையான 4 சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டதால் சட்ட இணக்க சூழலும் தொழிலாளர் நலனும் மேம்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: நாட்டில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக 29 தொழிலாளர் சட்டங்கள் தனித்தனியே அமலாகி வந்ததால் தொழிலாளர் பதிவு, தொழிலக ஆய்வு போன்ற பல்வேறு நடைமுறைகளில் மட்டுமின்றி தொடர்புடைய சட்ட சொற்களின் வரையறையிலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. தொழிற்சாலைகள் இந்த எல்லா சட்டங்களுக்கும் முழுமையாக இணங்குவதாக இருந்தால் அதிலேயே நேரம் முழுவதையும் செலவிட்டு வேறு எதற்கும் அவகாசம் இல்லாத நிலையில் இருந்தன. இந்நிலையில்தான் கூலி, தொழிலக உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பு குறித்த 4 தொழிலாளர் சட்டங்கள் 2025 நவம்பர் 21 முதல் அரசால் அமலுக்கு கொண்டு வரப்பட்டன. இதனால் தொழிலாளர் நலன் தொடர்பான எல்லா விதிமுறைகளும் ஒரே கட்டமைப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இணக்க அறிக்கை சமர்ப்பித்தால் போதுமானது என்ற நிலை உருவாகியுள்ளது. தொழிலாளர் சட்டங்கள் இவ்வாறு எளிமையாக்கப்பட்டதால் குறிப்பாக சிறு அளவிலான தொழில் நிறுவனங்கள் பெருமளவிலான இணக்க சுமையிலிருந்து விடுபட்டுள்ளன. தொழிலாளர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச கூலி தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. தேவை உள்ளவர்களுக்கு சிறு அளவிலான வேலைகளை அவ்வப்போது செய்து கொடுக்கும் தொழிலாளர்களும் தற்போது முறையான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2015 மொத்த எண்ணிக்கையில் 19% மட்டுமே இருந்த நிலையில் 2025 இது 64% அதிகரித்துள்ளது. வேலை கொடுப்பவர்களுக்கு விதிமுறைகளின் சுமை குறைந்தால் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அதிகரிக்கும் என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு, உற்பத்தி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சிங்கப்பூரில் உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுடன் நிதியமைச்சர் கலந்துரையாடுவார் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய நேரடி அந்நிய முதலீட்டு ஆதாரமாக சிங்கப்பூர் திகழ்வதும் 2000 முதல் இதுவரை சுமார் 195 பில்லியன் டாலர் நேரடி அந்நிய முதலீடுகள் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 6 நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி திரு அசோக் ஆனந்திற்கு 13,358 வாக்குகளும், அவருக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் விநாயகத்திற்கு 4,876 வாக்குகளும் கிடைத்தன. திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் 2,664 வாக்குகள் பெற்று 3 இடம் பெற்றார். சிபிஐ வேட்பாளர் திரு சலீமிற்கு 310 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி கார்த்தி குமாரிக்கு 171 வாக்குகளும் கிடைத்தன. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் 4 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கட்சியின் இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த வெற்றிக்கென தொகுதி மக்களுக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இவர்களுடன் இணைந்து செயல்படவும் இவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் கடைசி வரை உறுதுணையாக இருப்பேன் என அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகளுக்கும் தமது தாயார் பெயரிலான அறக்கட்டளை மூலம் உதவிகள் வழங்கப்படும் என திரு அசோக் ஆனந்த் உறுதியளித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி பின்னர் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் கடந்த 6 நடைபெற்றது.
0: டெரிட்டோரியல் ஆர்மி என்னும் பிரதேச பாதுகாப்பு படையின் உதய நாளான இன்று அப்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமக்களே ராணுவ வீரர்களாகவும் இருக்க முடியும் என்பதற்கு

0: சிறந்த உதாரணம் பிரதேச பாதுகாப்பு படை என்றும், இப்படையில் சேரும் சாதாரண மக்களின் அசாதாரண கடமை பற்று போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். வலுவான பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் பிரதேச பாதுகாப்பு படையினரின் அயராத பங்களிப்புகளுக்கு தாம் தலை வணங்குவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக அஞ்சல் தினமான இன்று தபால் துறை ஊழியர்கள் அனைவருக்கும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தபால் சேவை மிக சிறந்த மக்கள் சேவை என்றும், இந்த சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவரின் அர்ப்பணிப்பு உணர்வு போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. 1941 தென்னாப்பிரிக்காவில் தமிழ் பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்த திருமதி நவநீதம் பிள்ளை அந்நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்ற பெண் நீதிபதியாகவும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும், மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்நிலை ஆணையராகவும் ஏற்கனவே பதவி வகித்துள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125 அமைவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 அதிகபட்சமாக நீலகிரி மாவட்ட அழகரை எஸ்டேட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20. நேயர்களை கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 பாரம்பரியம் ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
7: நேயர்களுக்கு வணக்கம். நாம் உயிர்களிடத்தில் கொள்ளும் இரக்க உணர்வை கருணை என்று கூறுகின்றோம். கண்ணுக்கு நாம் எந்த அணிகலன்களையும் அணிவதில்லை, ஆனால் திருவள்ளுவர் கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்று கூறுகிறார். பரம்பு மலையாண்ட பாரி என்ற மன்னன் தேரில் நகர்வலம் வரும்போது அங்கு படர்வதற்கு ஒரு கொழுக்கொம்பு இல்லாமல் தனியே காற்றில் அசைந்த முல்லை கொடிக்கு படர்வதற்காக தனது தேரை அருகில் நிறுத்திவிட்டு வந்துவிட்டார் என்று அறிகிறோம். மேகங்கள் திரண்டு மழை பொழிய தயாராகும் போது தோன்றும் குளிர்ந்த காற்றை உணர்ந்து மயில்கள்

0: தோகை விரித்து ஆடுவது இயல்பு. தோகை விரித்து ஆடிய மயில்கள் குளிராக நடுங்குவதாக எண்ணி அதன் மீது கருணை கொண்டு தான் உடுத்தியிருந்த மேலாடையை மயிலுக்கு போர்த்திய பேகன் என்ற மன்னனின் செயலும். ஓர் அறிவு உயிருக்கும் பறவைக்கும் இரக்கம் காட்டியவர்களாக நம் முன்னோர்கள் இருந்துள்ளனர் என்பதை காட்டுகிறது. வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடு தோறும் இறந்தும் பசியராத வெற்றரை கண்டு உள்ளம் பதைத்தேன் என்று கூறுகின்றார். தலையாய பண்பாக அந்த உயிரியற்க பண்பே நமக்கு கருணை என்று போற்றப்படுகிறது. இதனையே திருமூலர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறுகின்றார். அதனால்தான் செல்வம் படைத்தவர்கள் அன்னசத்திரங்கள் அமைத்தும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் உணவும் நீரும் அளித்து மக்களின் பசியை ஆற்றுகின்றனர். மன்னர்களும் மக்கள் நோயின்றி பசியின்றி வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் செய்து தனது ஆட்சி காலத்தில் நற்பெயரோடு ஆட்சி செய்தனர். சித்தர்களும் தவசிகளும் செல்வந்தர்களும் இல்லத்தில் வாழ்வோரும் தங்களை நாடி வருபவர்களுக்கு உணவும் உடையும் மருத்துவமும் செய்வதை கடமையாக கொண்டிருந்தனர். உயர் பண்பு என்பதால் மனிதர்களாக பிறந்த அனைவரும் பிற உயிர்களுக்கு உதவுகின்ற பேருளத்தை பெற வேண்டும். கருணையால் மனிதனே வள்ளலாகின்றான். நாமும் இதுபோல் கருணை என்ற உயர் பண்புடன் நடந்து கொள்வோம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேர்களை நாம் இதுவரை கேட்டது நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம் 6:25 நிமிடம். பாட்டு பெட்டி ஆம்னேர்களே, இது நாம் பாட்டு பெட்டியை திறக்கும் நேரம். இன்றைய பாட்டு பெட்டி திறக்கலாமா? அதில் ஒளிந்திருக்கும் இன்றைய பாடல் என்ன கேட்கலாமா? இன்றைய பாடல் ஒருதலை ராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியன் பாடியது. இந்த பாடலின் வரிகள் T ராஜேந்தர் எழுதியது. முரண்பட்ட கருத்தியலும் தர்க்க முரண்பாடுகளும் கொண்ட அழகான பாடல் வரிகள். ஆங்கிலத்தில் இதை ஆக்சிமோரான் என்று அழைப்பார்கள். எதிர்மாறான மற்றும் சாத்தியமற்ற நிகழ்வுகளை சித்தரிக்கும் பாடல் வரிகள் இது. கதாநாயகனின் நிறைவேறாத காதலின் வழியை சொல்ல எழுதப்பட்டது இந்த பாடல். குழந்தையானது தாலாட்டு கேட்டு உறங்கும், அது பாடாது. சூரிய உதயத்தை வரவேற்கும் பூபாலம் இரவில் இசைப்பது அல்ல. இந்த பாடலில் இன்னும் என்னென்ன இனிய முரண் இருக்கிறது கேட்போமா?

இன்றைய பாட்டு பெட்டியில் நாம் கேட்டு ரசித்தது ஒருதலை ராகம் படத்திற்காக. இது குழந்தை பாடும் தாலாட்டு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய்

0: கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்க பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்க வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய் பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்க வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்தி

இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள்

0: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கர் வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40. நேர்களினி கேட்கலாம். பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
3: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
4: நேரத்தை திட்டமிடுவதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஒரு சென்னை வாசியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், காலையிலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6:30 கோவை எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் மிக நீளமான பிளாட்ஃபாரங்கள், எல்லா பிளாட்ஃபாரங்களிலும் நீங்கள் நடுவிலே நுழைவீர்கள். சென்னை பிளாட்ஃபாரத்திலே மட்டும் நீங்கள் தலைப்பகுதியிலே நுழைவீர்கள். அப்படியானால் நீங்கள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் முன்னதாக அந்த ரயில் நிலையத்திலே போய் இறங்க வேண்டும். அதுவும் ஒருவேளை நீங்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் இன்ஜினுக்கு மிக அருகில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த பெட்டியிலே நீங்கள் ஏற முடியும். இதையெல்லாம் சிந்திக்காமல் அறக்க பறக்க ஓடி வருகிற பல பயணிகளை நான் பார்க்கிறேன். அதிலேயும் குழந்தைகள், வயதிலே பெரியவர்கள், முழங்கால் பாதிப்பும் இடுப்பு பாதிப்பும் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு சில பயணிகள் படுகிற துன்பங்களை பார்க்கிற போது ஏன் இவர்கள் சரிவர திட்டமிடாமல் போனார்கள் என்று எனக்கு தோன்றும். முதலிலே எந்த நடைமேடைக்கு நாம் போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நடைமேடை அருகே நாம் வருகிற வாகனத்தை அனுப்பிவிட்டு 10th-11th மேடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதிலே இன்னும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கைபேசி வழியாக

0: நீங்கள் எந்த பிளாட்ஃபாரத்திலிருந்து உங்களுடைய ரயில் புறப்படுகிறது என்பதை இப்பொழுதெல்லாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த பிளாட்ஃபாரத்திற்கு நேராக போய் இறங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆக 6:15 ரயிலுக்கு நீங்கள் 5:55 அங்கே நீங்கள் இறங்கிவிட வேண்டும். நீங்கள் புறப்படும் இல்லம் உங்களுடைய ரயில் நிலையத்திலே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அல்லது நீங்கள் விடுதியிலே தங்கியிருந்தால் அது எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். பயண நேரம் எவ்வளவு ஆகும் என்ற சிந்தனை உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம்தான் பயண நேரம் என்று சொன்னால் 40 நிமிடங்களே அதற்காக ஒதுக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது விடிகாலை என்றால் மிகச்சரி, ஆனால் அதுவே அலுவலக நேரம் என்றால் அதை 1 மணி நேரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே 5:20 இருக்க வேண்டிய நீங்கள் 4:20 வீட்டை விட்டு புறப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் 4:55 வாகனத்திலே ஏறி அமர்ந்து விட வேண்டும். நீங்கள் பல் துலக்கி காலை கடமைகளை முடித்து குறித்த நேரத்துக்கு தயாராக எவ்வளவு நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அது என்ன, ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிடுவேன் சொல்வார்களே தவிர குளிப்பார்கள் குளித்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிலே இருக்கிறவர்களாம் எப்படா கதவை திறக்கும் என்று கேட்கிற அளவிற்கு இவர்கள் குளிப்பார்கள். சரி, 4:25 எழ வேண்டும் என்று திட்டமிட்டால் 4:20 நாம் அலாரம் கடிகாரத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதை செல்ஃபோனில் இருக்கலாம் அல்லது நல்ல பெரிய கடிகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான குறிப்பு என்றால், வெகு தூரத்திலே தான் அந்த கடிகாரமோ அல்ல கைத்தொலைபேசியோ வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேரத்திற்கு எழுந்திருக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் சரியாக திட்டமிட்டால் பரபரப்பில்லாத பயணத்தை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். பரபரப்பில்லாத பயணம் ஏன் அவசியம் என்பதற்காக ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். நாடித்துடிப்பு அதிகமாக, இரத்த கொதிப்பு அதிகமாக, அப்படியெல்லாம் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா? சரியாக திட்டமிட்டால் பயணத்தை மிக அமைதியான அருமையான பயணமாக நாம் அமைத்துக் கொள்ள முடியும். பார்ப்போம்.
1: வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். நிகழ்ச்சியினை வழங்கியோர் பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லரி.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், எஸ்வி ஜுவல்லர், பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.

0: காரை பண்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கோம். நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசைத்தென்றல். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ போன்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைப்பண்பலையின் 1.3 இது இசைத்தன்று. 80களில் வெளியான திரைசை பாட திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்பமான பாடல்கள் அரங்கேறும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக.

எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடியிருப்பது. இந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நம் நேயர்கள். திருமிழிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், வில்லிவாக்கம், குபேந்திரன். இந்த நேயர்களின் விருப்பமாக நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது முதல் பாடலாக இந்த பாடல்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற

0: இருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலையின் 100.3. நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
9: மக்களின் தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
2: 1980களில் வெளியான திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கும் காரை பண்பலை 100.3 கழித வழி நேர் விருப்பமாக இசைத்தென்றல். அடுத்து வரும் இந்த பாடல் அலிவளம் ஜெயலட்சுமி கணேசன் விரும்பி கேட்டு கழிதம் எழுதிய பாடல். குருவி கரம்பை சண்முகம் எழுதிய MS விஸ்வநாதன் இசையமைத்து, பி ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த 7 திரைப்பட பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிருஷ்ணலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும். நௌலெக்ட் உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
5: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: காரைக்கால் வானொலியின் பண்பலி ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். கடித வழி நேர் விருப்பமாக நாம் கேட்டு ரசிக்கிறோம். இது இசை தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் சின்னத்தம்பி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஸ்வர்ணலதாவும் பாடியது. பாடல் இசை இளையராஜா, பாடல் எழுதியவர் வாலி. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நம் நேயர்கள் மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், முகப்பேர்

ஹேமவதி கஜேந்திரன், வில்லிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், கொளத்தூர் கஸ்தூரி கணேசன், வெண்கரும்பூர் செந்தாமணி நேரு, கொள்ளிடம் இந்திராணி காமராஜ், லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன், திருவாரூர் கொடைக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், வேட்டவளம் குமார் விஜயா, செங்கம் சுகுணா புனிதன், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர். இந்த நேயர்களின் விருப்பத்தில் இந்த பாடல்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: அறிவன்பலி 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இசைத்தன்று. கடிதங்கள் வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்ட திரைசை பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிறோம். அடுத்து வரும் இந்த பாடல் உதயகீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசித்ரா குழுவினரோடு பாடியது. பாடல் இசை இளையராஜா, பாடல் வரிகள் முத்துலிங்கம் எழுதியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நம் நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் அந்த நேயர்களுக்காக இந்த பாடல்.

0: நேர்களை, 1980களில் வெளிவந்த தெரேசி பாடல்களை கடித வழி நேர் விருப்பமாக கேட்டு ரசித்தோம். காரை பண்பலை 100.3 இது காரைக்கால் PSR தங்க மளிகையின் இசைத்தன்று. நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மளிகைக்கு வாங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக்கும் காரை பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத், தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் AJUP வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.

0: உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பஞ்ச் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியஸுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
1: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 1,64,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
0: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்டம்

0: சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு www.suryagar.gov.in.
4: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கல்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
0: உழவர்களுக்கு
5: இன்னைக்கு வந்துட்டியா?

0: இந்த ரேவதி அக்கா வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு எங்க வீட்டு திண்ணையில விளையாடுறதான் வேலையே. இறங்கு இறங்கு.
1: என்னது ரேவதி அக்கா ஆட்டுக்குட்டியா?
0: என்ன பூங்கொடி, ரேவதி அக்கா ஆடு வளர்க்கறதே தெரியாத மாதிரி கேக்குற?
1: அதெல்லாம் தெரியும்க்கா, ஆடு குட்டி போட்டதுதான் தெரியாது.
0: ஓ அப்படியா, நம்ம வெள்ளாடு இருக்குல்ல அது மூணு கருப்பு குட்டி போட்டிருக்கு.
1: அப்போ கருப்பாடு
0: அது போடும்போது பாத்துக்கலாம்.
1: ஏன் சுபாக்கா, இப்பெல்லாம் நம்ம ரேவதி அக்காவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஆடு வயலு விவசாயம்னு அப்படியே போயிட்டு இருக்காங்க.
0: அப்படிலாம் இல்ல பூங்கொடி, நேத்தி கூட அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஆட்டுக்கொட்டையை சுத்தம் பண்ணி பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க.
1: ஆட்டுக்குட்டின்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுக்கா, நம்ம கமலாக்கா வீட்லயும் நாலு குட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா அந்த குட்டிங்களுக்கு ஆடு பாலே தரது இல்லையா?
0: அதான, ஆட்டுக்கு ரெண்டு குட்டி பிறந்திருந்தா பால் நிறையவே இருந்திருக்கும், நாலு குட்டிக்கு ஆடு எங்க போவும்?
1: நீங்க சொல்றது சரிதான் சுபாக்கா. நான் கமலாக்கா கிட்ட போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து வளர்க்கலான் இருக்கேன்.
0: சரி, ஆட்டுக்குட்டி இப்ப குட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் அது வளர்ந்து அது செனையா இருக்கும் போது பராமரிக்கணும், அது குட்டி பிறந்த உடனே பராமரிக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியுமா பூங்கொடி?
1: அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? சரி இப்ப சொல்லுங்க, ஆடு செனையா இருக்கிறப்போ எப்படி பராமரிக்கணும்?
0: ஓ அப்படியா, சரி ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்கோ. ஆடு செனையா இருந்துச்சுன்னா மத்த ஆடுங்க கூட சேர்த்து வைக்க கூடாது, தனியா பிரிச்சு வைக்கணும். நல்லா எளிமையா செரிமானம் ஆகிற மாதிரி தான் உணவு கொடுக்கணும், அதான் தீவனம் கொடுக்கணும். அப்புறம் சினையாடுங்க ஒன்னு ஒன்னு முட்டிக்க கூடாது, அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் பூங்கொடி, ஒரு ஆடு செனையா இருந்து கரு களைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டு கூட சினையாடுகளை எக்காரணம் கொண்டும் சேர்த்து வைக்க கூடாது. குட்டி போடுறதுக்கு முன்னாடி ஆட்டோட பின்பாகத்தையும் மடியை சுற்றி இருக்கிற முடியையும் வால்ல உள்ள முடியையும் வெட்டி வைக்கிறது நல்லது.
1: சரி சுபாக்கா, இப்ப குட்டி போட்டுடுச்சு, குட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பராமரிக்கணும்?
0: குட்டி பிறந்த உடனே பஞ்சு இல்லைனா பழைய துணி வச்சு குட்டியோட வாயையும் ஆட்டுக்குட்டியோட வாயையும் மூக்கையும் நல்லா துடைக்கணும்.
1: அப்புறம்
0: அந்த ஆட்டுக்குட்டி மூச்சு விடுறதுக்கு எளிதா இருக்கிற மாதிரி அந்த வாயை சுற்றி இருக்கிற திரவத்தை துடைக்கணும். பின்னங்காலை பிடிச்சி தலைக்கீழா இருக்கிற மாதிரி குட்டிய சில நொடி பிடிச்சிருக்கலாம். இது மூச்சு குழல் பாதையை சுத்தம் செய்யும். ஒரு நல்ல ஆரோக்கியமான ஆட்டுக்குட்டி பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ள தானா எழுந்து தாயாட்டுக்கிட்ட போய் பால் குடிக்கணும். அப்படி இல்லைனா அது எழுந்து நடக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யணும்.
1: அப்போ பிறந்த உடனே ஆடெல்லாம் கத்தாதக்கா நம்மள மாதிரி?
0: அதெல்லாம் கத்தும் பூங்கொடி. முக்கியமா தாய் ஆடு குட்டி ஆட்டை நாக்கால தடவி விட அனுமதிக்கணும். அப்படி தடவி விடுறதுனால அந்த குட்டி மேல உள்ள அந்த உரை போன்ற திரவத்தை அந்த தாய் ஆடை சுத்தம் பண்ணி விட்டுரும். காதல வாங்குறியா?
1: காதல கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க மேல சொல்லுங்க.
0: அப்புறம் தொப்புள் கொடிய கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். நறுக்கின பிறகு அயோடின் இல்லைனா கிருமி நாசினிகளை வச்சு அந்த தொப்புள் கொடியில தடவி விடணும். ஆட்டுக்குட்டி பிறந்த ரெண்டு மாசத்துக்கு குளிர் மழை இந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாம கவனமா பாத்துக்கணும்.
1: இந்த கால் நகங்கள்லாம் வெட்டி விடுவாங்களாக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நான் சொல்றதை கேட்கறதுக்கான நேரம் உன்கிட்ட இருக்கு, ஆனா அதை சொல்றதுக்கான நேரம் என்கிட்ட இல்லையே. இன்னொரு நாள் வந்து உன்கிட்ட சொல்லவா?
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதே மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: காரைப்பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
6: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
8: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
9: அது ஓஎன்ஜிசியோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
8: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
9: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
8: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
9: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு

0: தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGCனால ஆபத்து அதிகம்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: அக்கா, துளசி அக்கா.
5: அட கதிரேசன் தம்பி, வாங்க. எங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க போயிருந்தீங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ வேலையா இருக்கிற மாதிரி தெரியுது.
5: ஆமா தம்பி, இந்த உளுந்து மூட்டை அடுக்கி வச்சு ரொம்ப நாளாச்சுல்ல, அதை சுத்தம் பண்ணுவோமேனு புடச்சுக்கிட்டு இருக்கேன்.
4: ஆனா திண்ணையில வந்து நிறைய மூட்டை இருந்துச்சு போன வருஷம், இந்த வருஷம் கம்மியா தான் இருக்கு.
5: ஆமா தம்பி, குருவை செய்யலான்னா அண்ணன் வேண்டான்ட்டாங்க. சரி, சம்பாவுக்காவது தயாராகலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
4: சம்பாவுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க, இப்ப போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
5: என்ன பண்றது, நம்ம அண்ணனுக்கு அனுபவம் அவ்வளவு தானே.
4: அக்கா, ரேடியோ கேக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு யார் திரும்ப பேசுறாங்க?
5: யாரு?
4: ஓய்வு பெற்ற அரசு ஊழியரு. அவருடைய வேளாண் அனுபவத்தை தான் சொல்றாங்க. மயிலாடுதுறை மாவட்டம், செம்பனார் கோயில் வட்டம், பொன்சை பி நாகராஜ் அப்படிங்கிறவங்க தான் பேச போறாங்க.
5: அப்ப நல்லா கேட்டுருவோமே நிகழ்ச்சிய. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். விவசாயிகளை சந்திச்சு அவங்களுடைய விவசாய அனுபவங்களை கேட்டு ஏதாவது ஒரு புது தகவல் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற தேடல் இருக்கும். அந்த தேடல்ல இன்னைக்கும் நாம ஒரு விவசாயிய சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
6: வணக்கங்க.
5: உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா.
6: என் பேரு நாகராஜுங்க. நான் பிஞ்சை கிராமத்திலிருந்து வந்திருக்கேன், செம்மநாள் வட்டம், தரங்கம்பாடி தாலுக்கா. சிறுவயிலிருந்தே விவசாயம் தான் எங்க குடும்ப பாரம்பரிய தொழிலே. தந்தை தாய் எல்லாருமே விவசாயம் தான், ஆடு மாடு வளர்ப்பது. அந்த தொழுவரத்தை பயன்படுத்தி விவசாயம் முக்கிய தொழிலாக வச்சிருக்கோம்.
5: எல்லா விவசாயிகளும் சொல்றது போலவே நீங்களும் வந்து அப்படி அப்பா அம்மாவை பார்த்து நீங்க போக்குவரத்துல வேலை கிடைச்சு அங்க வேலைக்கு போயிருந்தாலும் இந்த விவசாயத்தை விட்டுட கூடாது அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டே வரீங்க இல்லீங்களா?
6: ஆமா, செஞ்சுட்டு வரேன்.
5: இப்போ உங்க அப்பா அம்மா காலத்துல நெல் பயிரிட்டாங்க, இப்ப நீங்க என்ன பயிரிட்டு வரீங்க?
6: அப்பெல்லாம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி கம்மிங்க, அதனால ஒட்டட குரோன்னு குருவி சம்பா ரெண்டுமே எல்லாம் இருக்கலாம். அந்த பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. சம்பா வந்து வெள்ளை பண்ணி ஜீர சம்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப உள்ள காலகட்டம் சரியா வராதனால இப்ப நான் விவசாயம் பண்ணுவது இந்த கூவம் 56 ரகம். ஏன் அதை பண்றேன்னாக்க, மழை நாள்ல சாயாது, ஈல்டும் வந்து நல்லா வரும். கூவம் 56 ரகத்தை
5: அன்னைக்கு செய்ய முடியல அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: அன்னைக்கு வந்து ஆள் பற்றாவரை கிடையாதுங்க, ஆள் ஃப்ரீயா கிடைச்சதுனால எல்லாம் செய்ய முடிஞ்சதுங்க. இப்ப எல்லாம் மிஷினரியா போயிட்டு எல்லாம் டிராக்டர் நடுறதுல இருந்து எல்லாம் மிஷின் தாங்க, அறுவடைய மிஷின் தான். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயற்கை உரம் திகழ்ச்சி, இயற்கை உரம் மட்டும் பட்டாக விவசாயம் அவ்வளோக்கு இதாக இல்லை. ஆனால் ரசாயனம் கொஞ்சம் கலந்து செய்ய வேண்டியது இருக்குங்க, கலந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ.
5: ஓ, அப்படிங்க வந்து இப்போ இயற்கை முறையினும் இல்லாமல் ரசாயன மருந்துகளையும் சேர்த்து விவசாயம் பார்த்துக்கிட்டே வரீங்க. கோ 56 தான் நான் பயிரிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து இப்போ சம்பா தான் பயிரிடுவீங்களா இல்லை குருவை தாளடி எல்லாம் உண்டுங்களா?
6: குருவையும் உண்டுங்க, சம்பவம் உண்டுங்க.
5: குருவையும் உண்டு, சம்பவம் உண்டு. குருவைக்கு என்ன ரகம் தேர்ந்தெடுப்பீங்க?
6: குருவைக்கு 51 52 ரகம் இருக்கு. 52 வந்து ஈல்டு நிறையா வரும். இப்போ உள்ள லேட்டஸ்டாக உள்ளது
5: 35
6: 43 45 எல்லாம் குருவைக்கு போடுவோம்.
5: இந்த கோ ரகத்தில் வந்து 43 45 எல்லாம் வந்து இந்த குருவைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ குருவை முடிச்ச உடனே அடுத்து சம்பாவுக்கு தயாராகணும். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ நெல் போட்டுட்டு அடுத்து உடனே சம்பாவுக்கு தயாராகணும்னா அந்த வயல் வந்து ஊட்டமா இருக்குமா? அந்த வயல் அப்படி ஊட்டமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்றீங்க?
6: ஊட்டமா இருக்கணும்னா அந்த கேப்ல வந்து இது சினப்பு அடிக்கலாம். சினப்ப பயிர் வாங்கி அடிச்சோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல தழையாயிடும். ரெண்டு மாசம் தேவையில்லை, ஒரு 45 நாளுக்குள்ள அது இயற்கை உரத்துல அது இதாகும். அப்புறம் வயலை சுத்தி குளோரியான்னு ஒரு மரம் இருக்கும், அது நிறைய பயிர் பண்ணிருக்கேங்க. அந்த தழை நிறைய இருக்கும், நெல்மணிக்கு நல்லா ஊட்டச்சத்தா இருக்கும். அதையும்

0: வெட்டி வயலில் போட்டு திரும்பி சாம் பண்ணி நடக்கும்.
1: சரிங்க, இப்போ சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், ஆடு வந்து சாப்பிடாத ஒரு 5 இலையோ இல்ல 7 இலையோ கிடைச்சதுன்னா அதையும் வந்து நீங்க வயல்ல போட்டு மடக்கி மக்க வச்சு உடுது எடுத்தீங்கன்னா வயல் வந்து நல்ல ஊட்டம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலைகள் எல்லாத்தையும் நீங்க உங்க வயலுக்கு குடுக்கறீங்களா?
0: முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப வந்து கிடைக்கிறது இல்ல. ஆடாதோட ஆமனுக்கு இதெல்லாம் முதல்ல பயிர் பண்ணுவாங்க, வேலையில இருக்கும் பயிர் பண்ணுவாங்க, இப்ப வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமனுக்கு வெட்டி போட்டு செஞ்சோம்னா
1: சரி. எத்தனை ஏக்கர் இடம் இருக்குங்க உங்களுக்கு?
0: 5 திரும்பி நிலம் மட்டமா இருக்கும். நடுறதுக்கு
1: நடவுக்கு முன்னாடி 2 சால் ஓட்டுனா

0: கொடுத்து உழவு ஓட்டினா சரியா இருக்குங்க.
1: 15 நாள் இருந்தால் போகிறோம் சேர் வந்து ஒரு ஒரு வாரம் சேர் ரெடி பண்ணி முதல்ல லேசாக ஒரு நடை ஒரு சாலை அடிச்சுட்டு அடுத்து ஒரு 5 நாள் கொஞ்சம் மக்க விட்டு திரும்பி லொட்ராக்டர் இல்லைன்னா கையில் லொட்ராக்டர் அதெல்லாம் அடித்தோம்னா நிலம் மட்டமாக இருக்கும். நடுறதுக்கு
0: நடவுக்கு முன்னாடி 2 சால் ஓட்டினா போதுமானதாக இருக்குங்களா?
1: 1 சால் ஓட்டினாலே போதும்.
0: என்ன 2 சால் 3 சால்
1: ஓட்டலாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. குறிப்பிட்டது தான் மண் மேலே மேலே அடித்தோம்னா நம்ம போடுற உரம் வந்து சேத்துக்குள்ளே போயிடும், அது பயிர் எடுத்துக்காது. அதில் மேஞ்சராக தான் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு லேசா சிலுன்னு தண்ணி வச்சிருக்கணுங்க, அப்பதான் களமண்டாது. அந்த அதுக்கப்புறம் வந்து நட்ட 3வது நாள் உரம் கொடுக்கணும். வெறும் மண்ணிலே போட்டு நடுவாங்க, அது வந்து பயிர் எடுத்துக்காது, அது வந்து வேஸ்ட்டும் கூட. நட்ட 3வது நாள் இறை எடுக்கக்கூடிய வேர் வந்து நிலத்துல இறங்கும், பயிர் வந்து அந்த உரத்தை எடுக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். 3வது நாள் ஒரு உரம் கொடுப்போம், அதில் வந்து 15வது நாள் ஒரு உரம் கொடுப்போம். 15வது நாள் உரம் கொடுக்கும்போது கோணா வெட்டர்னு வண்டி வச்சுருக்காங்க, அந்த கோணா வெட்டர் வண்டியை தள்ளுறது, ரெண்டு பயிருக்கும் இடையில கேப் இருக்கும் அந்த மிஷினில் தள்ளி விட்டுருன்னா அது களை வெட்டுற மாதிரி, வாழை பயிர் ஒன்று மாதிரி களை வெட்டுற மாதிரி, அது நெல்லுக்கு களை வெட்டுற மாதிரி. இப்போ உரம் வந்து நீங்கள் மூட்டை நல்ல போட வேணாம், கிலோ நல்ல போடலே போகிறோம். ஒரு ஏக்கருக்கு 2 முட்டை 3 முட்டை 5 முட்டை தள்ள வேணாம், ஒரு 10 கிலோ கொடுத்தா எடுத்துங்க. அது ஈல்டு நல்லா வரும். முதல் உரம் 3 நாள், 2வது உரம் 15வது நாள், 3வது உரம் 30வது நாள், 4வது உரம் 45 நாள். அது பயிருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சலாம் கூட்டிக்கலாம்.
0: ஒரு சம்பா வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து செய்யணும் பயிர், அதை நீங்க 3 நிமிஷம் கூட ஆகல சொல்லி முடிச்சிட்டீங்க. எப்போ உரம் கொடுக்கணும், 15 நாள்ல முதல் உரம், 2வது உரம், 3வது உரம் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டீங்க. இந்த நம்ம வயல்ல களை எடுக்கிறதுக்காக அந்த மெஷின் ஓட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. சிலர்லாம் சேர்த்து களை எடுத்துட்டாலே நமக்கு களை வந்து அதிகமா மண்டாது.
1: இப்ப உள்ள காலகட்டத்தில் ஆள் கிடைக்கல, உங்களுக்கு ஆள் கிடைக்கிறதுனால ஆள் இருந்தால் ஆளை வச்சு எடுக்கலாம். ஆளை வச்சு எடுக்கிறதோட இது களை வெட்டுற மாரி பழைய வேர் அருந்து புது வேர் போகும்போது பயிர் நல்லா வீரியமாக வரும், ஈல்டு நல்லா தரமாக வீரியமாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது.
0: சரிங்க, இந்த மிஷின் ஓட்டுறதே வந்து அந்த வேர் நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
1: மோட்டார் இருக்கு, ஆள் வச்சு தள்ளுற வண்டி இருக்குது, எதனாலும் பயன்படுத்திக்கலாம்,
0: எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ 5 ஏக்கரில் ஒரே ரகமாக கொடுத்துருவீங்களா?
1: ஒரே டைம் தான் ஒத்து ஒன்றா வரும், அறுக்கும் போது ஒன்றா இது வரும்.
0: சரிங்க, அத்து தண்ணி பாசனம் வந்து உங்க வயலுக்கு வர்றதுக்கு
1: கவர்மெண்ட் வாய்க்கால் இருக்கு,
0: அதுல தண்ணி வந்தாலும் தேவைப்படும் போது
1: தண்ணியெல்லாம் தேவை வச்சுக்கலாம், இல்லைன்னா நீர்மூழ்கி மோட்டார் போட்டுருக்கேன்.
0: உரம் கரெக்டா கொடுத்துட்டீங்க, தண்ணி எப்ப கொடுக்கணுமோ அதையும் வந்து சரியா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. களை எடுக்கிறதுக்கும் சரியான இயந்திரத்தையும் வந்து நீங்க பயன்படுத்திடுறீங்க. அப்ப உங்க வயலுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் வரும் இல்லைங்களா, அது என்ன வருது, அதுக்கு என்ன செய்யறீங்க?
1: அதுக்கு இயற்கையாக பஞ்சகாவியம் தயார் பண்ணி செய்யலாம்.
0: நீங்களே செய்யறீங்களா பஞ்சகாவியம்?
1: தயிர், மாட்டு சாணம், இல்ல மாட்டு கோமியம், தென்னை பதநீர், வாழைப்பழம், பூ வாழைப்பழம், இதெல்லாம் ஒரு ட்ரம்ல போட்டு ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி சிறையிலே சிறை பண்ணலாம்.
0: எவ்வளவு நாளைக்கு அது ஊற வைக்கணுங்க?
1: அது ஒரு 48 நாளைக்கு.
0: தினமும் கலக்கி விடணுமா?
1: டெய்லி கலக்கலாம் விட, 1-2 நாள் கலக்கலாம் விட.
0: 48 நாள் கழிச்சு அதை எடுத்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு ரேஷியோ, இவ்வளவு தண்ணிக்கு எவ்வளவு ஊத்தணும்?
1: 10 லிட்டருக்கு 1 லிட்டர்.
0: அது கொடுத்தோம்னா பூச்சி தாக்குதல் வந்து குறையும்.
1: ஆமா,
0: வேரழுகள் அந்த பிரச்சனை எல்லாம் வராதுங்களா?
1: அதெல்லாம் வராது, பயிரும் தெளிவா இருக்கும், கரும்பச்சையா தெளிவா, நல்ல இலைவழி உணவும் கூட, இது பூச்சின் தாக்கும் இலைவழி உணவும் கூட.
0: அடி உரம் இப்படி எல்லாம் கொடுத்துட்டோம், மேல் உரமும் கொடுக்கணுமே?
1: மேல் உரம் தேவைப்பட்டா கொடுக்கலாம்,
0: இதுவே போதுமானதா இருக்கு.
1: போதுமானதா இருக்கும். பெக்டம்பஸை வந்து 2வது உரம் கொடுக்க கொடுக்கலாம். பொட்டாசு செஞ்சுனா பொட்டாசு வந்து ஏக்கருக்கு 1/2 முட்டை வீதம் கொடுத்தீங்கன்னா நெல்மணி நல்லா இருக்கும்.
0: சரிங்க, இப்படி நெல் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாழை பயிர் பண்ணணும்னு எப்படி தோணுச்சுங்க? அது எவ்வளோ ஏக்கரில் பயிர் பண்ணுறீங்க?
1: நெல் வந்து குறுகிய கால பயிர் தான், இருந்தாலும் அது செலவு அதிகம். எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு வாழை வந்து தரமான ஒரு இது. வாழை அப்படின்னா வாழை 10 மாசத்துல வெட்டுக்கு வந்துடும்.
0: என்ன வகை வச்சிருக்கீங்க?
1: என்கிட்ட வந்து பூவன் வாழை இருக்கு, ரசாலி இருக்குது, செவ்வாழை. செவ்வாழை இந்த நம்ம ஏரியாவில் எங்கேயும் அதிகமாக வராது. சாணம் வச்சிங்கன்னாக்கா செவ்வாழை நல்லா இல்லை வரும்.
0: நல்லா வரும்,
1: நல்லா வரும்.
0: வாழையில தண்டழுகள் வந்து அதிகமாக வரும் இல்லைங்களா, உங்கள் பயிர்களை வந்து பாதிச்சிருக்கு, அதுக்கு என்ன செய்வீங்க?
1: காய்ச்சலும் பாய்ச்சலமா அதுக்கு கொடுக்க வேண்டிய டயத்துக்கு அந்த 20 கொடுத்து தண்ணி கொடுத்தாங்க. அப்படியே வந்தாலும் கூட ஒரு சில வாழைக்கு தான் வரும், அதை எடுத்துடணும், இல்லைன்னா அடுத்த வாழையும் பறக்கும்.
0: இப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் இல்லாமல் இந்த சொட்டு நீர் பாசன முறைக்கு போயிட்டா கூட இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
1: பாசனம்லாம் இப்போ நம்ம ஊருக்கு அது சரியாக வரலைங்க, வெளியிலலாம் செய்கிறாங்க. இப்போ கடலூர்லாம் அந்த வகையெல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். ஆனால் சொட்டு நீர் பாசனம் வந்து எவ்வளோ ஆள் செலவும் மிச்சம், உரமும் மிச்சம். ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருந்தோம், அது இங்கே உள்ள ஆளுன்னு அதனுடைய பராமரிப்பு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால் அவள் இங்கே உள்ள தண்ணி வந்து வாட்ரு காவியாக இருக்குது, காவியாக தான் அது ஓசில் அடைச்சினா திரும்ப தண்ணி போகாது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது.
0: அங்கே ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் இந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து தொடர்ந்து கொண்டு வர முடியல. விற்பனை வாய்ப்பெல்லாம் எப்படி வாழைக்கு?
1: வெளியில் மார்க்கெட்டிங் கொண்டு போய் கொடுக்குறதுங்க, வெளியில் ஏற்றுமதியெல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு இங்கே உள்ள வாழை இங்கேயே வித்துடுதுங்க. வாழை வெட்டினதுக்கப்புறம் திரும்ப இலைப்பயிர், அதுவே ஒரு 10 மாதத்துக்கு வாழைனா 15 மாதத்துக்கு இலை பெய்யற அதுவே.
0: அந்த தாய் வாழையை வந்து வெட்டி எடுத்துட்டா சுத்தி வர அந்த சிம்பிள் இருந்து நீங்க இலைக்காக எடுத்துக்கிறீங்க.
1: இலை பெய்யும் பாக்டம்பாஸ் யூரியா.

0: மூணு மாதத்துக்கு ஒரு முறை வைத்தாப்போம்.
1: மூணு மாசத்துக்கு ஒரு தடவை
0: ஒரு
1: வச்சா
0: முறை
1: போதும்.
0: வச்சாப்போம்.
1: சரிங்க, வாழை எப்படிங்க, ஒரு தாருக்குன்னு விலை கொடுத்து வாங்குவாங்களா இல்லை ஒரு லோடுக்கு அப்படின்னு கொடுத்துருவீங்களா?
0: சில பேர் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்க, நாங்கள் வந்து அப்பப்போ அந்தந்த ரேட்டு, இன்னி ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு, அன்னைக்கு வெட்டுற வாழை அன்னைக்கு ரேட்டுக்கு கொடுக்குறது.
1: எவ்வளோ ஒரு நாளைக்கு வெட்டுவீங்க, அதோட விலை என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி?
0: பூ வாழைனா 300 ரூபா போவாங்க
1: ஒரு தார்.
0: ஒரு தார் வெளியில் விற்கும் 500 1000 வைக்கும் அவர் வச்சு, நம்ம கொள்ளையில் கொடுக்குறது 300 ரூபா பூ வாழைனாக்கா. செவ்வாழைனா ஒரு 600 ரூபா. மொந்தவாழைனா அது கிலோ கணக்கு. அது
1: என்ன மக்கள் வாங்கும்போது
0: கிலோ 20 ரூபா 22 ரூபான்னு
1: கிலோ கணக்கில் தான் வாங்குவாங்க. கொடுக்குறதும் கிலோ கணக்கிலே கொடுக்குறீங்க செவ்வாழை பொறுத்து மட்டும்?
0: செவ்வாழையும் மொந்தவாழையும் கிலோ கணக்கில் கொடுப்போம். தாலி பூவெல்லாம் வந்து வாழை கணக்கு காய் பொறுத்து கொடுப்போம்.
1: இப்போ வீட்டுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பழுத்த தாராக எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை வீட்டில் போய் புகை போட்டு பழுக்க வச்சுக்கலான்னு தரம் பார்த்து எடுத்துகிட்டு போவீங்களா, என்ன பண்ணுவீங்க?
0: புகை போட்டு பழுக்கலாம், அதுவே நல்லதுதான் உங்களுக்கு. மரத்திலே பழுக்கிறது அவ்வளோ சீக்கிரம் பழுக்காது. பழுத்தனா வீட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று ரெண்டு டெய்லி பழுக்கிறப்ப எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய ரசாயனத்தில் பழுக்க வைக்கிறாங்க, நாங்கள் வந்து அதுமாதிரி பண்ணுறதில்ல.
1: வாழை கண்ணு வாங்கும்போது எங்கே வாங்குவீங்க? அதையே
0: நம்மகிட்டே கண் இருக்குல்ல, அதிலே பார்த்துக்கலாமே. இலைக்கு ஒரு கண்ணை வந்து புதைக்க முடியாது. நம்ம கண் பையாமல் தான் அதை சுற்றி உள்ள கண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இலைக்காக விடக்கூடாது.
1: அதில் இருக்கிறதுலயே ஒரு தரமான கண்ணா
0: தரமான கண்ணா இருக்கும்,
1: எடுத்து இன்னொரு பக்கம் ஊண்டி வச்சுப்பீங்க.
0: ஆமா.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
3: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது, ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: 5 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிற இந்த விவசாயி நெல் சாகுபடி மட்டுமா பண்றாங்க, வாழையும் சேர்த்து பண்றதா எல்லாம் சொல்லிருக்காங்க.
5: அக்கா, குருவையில கோ ரகம் தான் பயிரிட்டாங்களாம்.
1: அவங்க இயற்கை முறையா ரசாயன முறையில பண்றாங்களான்னு பார்த்தா ரசாயன முறையில தான் போறோம். ஆனா இந்த பூச்சியை கட்டுப்படுத்தணுங்கும் போது பஞ்சகவியெல்லாம் பயன்படுத்துறதாக சொன்னாங்களே.
5: பூவம், ரஸ்தாளி, செவ்வாழை இதெல்லாம் பத்தி பேசுனாங்களே கேட்டீங்களா? அதுலயும் செவ்வாழைக்கு வந்து சாண எரு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொன்னாங்க கேட்டீங்களா?
1: நல்லா கேட்டனே, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அந்த விஷயத்தையும் அவங்க சொன்னாங்களே.
5: நீங்க குருவையை நல்லா சாகுபடி பண்ணிருந்தா நீங்களும் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிருக்கலாம்க்கா.
1: சரியா தான் சொல்றீங்க. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் வட்டம் பொன்சை பி நாகராஜ் அப்படிங்கிற இந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரோட வேளாண் அனுபவம் இன்னும் மிச்சம் இருக்கே, அதையும் கேப்போம். வாழைக்கெல்லாம் வந்து நோய் அப்படிங்கிறது வந்து என்ன வருங்க, அதோடைய பராமரிப்பு அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ இத்தனை நாளில் போய் அந்த சருகு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? சிம்பு வந்து இத்தனை எல்லாம் வெட்டி விட்டாதான் அந்த தாய் மரம் வந்து நல்லா செழிப்பாக வளரும்.
0: வாழையை வந்து முதல்ல கண்ணு நடவடிக்கை ஒரு வாரத்துக்குள்ள அது இயற்கை உரம், இயற்கை மாட்டு தொழுவோம், அது வந்து இயற்கையாக சுலபமாக எடுத்துக்கும். ஒரு 15 நாளில் பேக்டம்பஸ், பேக்டம்பஸ்னா ஒரு 150 கிராம் ஒரு வாழைக்கு, அதுலேருந்து 3 வாரம் கழித்து யூரியா பட்டமக்ஸ் ஒரு 250 கிராம் வைக்கலாம். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து 1 மாதம் கழிச்சு கூட வைக்கலாம். அது பயிர் எப்படி இருக்கோ அது வச்சுக்கலாம். ஒரு முறையும் வந்து சைடில் பில்லு வரும், களை வச்சு எடுத்துறது.
1: ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு இடையில எவ்வளவு இடைவெளி கொடுப்பீங்க?
0: 8 அடி இருக்கணும், 10 அடி இருக்கலாம்.
1: அது வந்து ஒரு பாருக்கு இடையில 8 அடின்றீங்க, ஆனா அந்த வரிசையிலே இருக்கிற வாழைக்கு அதுலயுமே இடைவெளி நல்லா இருக்கணுமா?
0: குறுக்குலையும் 8 அடி, நெடுக்கலையும் 8 அடி. குறுக்குலையும் 8 அடி நடணும், நெடுக்கலையும் 8 அடி நடணும்.
1: சரிங்க.
0: குழந்தை ஒரு நோய் வரும், குழந்தை வந்தாக்கா அந்த வாழை வந்து ஏனாது, தார் போடாது. அந்த குழந்தை வந்த வாழையை எடுத்து சைடில் வர கண்ணுங்கள்லாம் நல்லா இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இப்போ நெல் பயிரிட்டுட்டே இருந்த உங்களுக்கு வந்து வாழையும் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பண்ணிட்டீங்க. இந்த நீண்ட நாள் பயிரான தென்னை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எவ்வளவு நாளா தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: தென்னையெல்லாம் நான் நடல, அப்பா நட்டு பயிர் பண்ணிருக்காங்க.
1: தனியா தோப்பா இருக்குங்களா இல்ல வயலை சுத்தி வரப்புலயே இருக்குங்களா தென்னை மரம்?
0: எங்க அப்பா வச்சிருக்கும் போது தோப்பா வச்சிருந்தாங்க, இப்ப நான் களைச்சி விட்டு வரப்பு சுத்தி வச்சிருக்கேன்.

0: வரப்பு சுற்றி வைக்கிறதுல இடைவெளி அதிகமாக கிடைக்கும். அதாவது 20 அடி 25 அடிக்கு ஒரு மரம் இருந்தால் தான் நல்லா காய்ப்பு இருக்கும், ஈல்டு வரும். எங்கள் அப்பா வச்சதெல்லாம் 15 அடி 10 அடி, அதில் வந்து மரம் வளரும் போது காய் காய்க்காது அவ்வளோவா. ஆனால் இடையில ஒரு மரத்தை எடுத்துட்டு இப்போ வரப்பு சுற்றி நிறையா புதுசாக போட்டிருக்கோம். இப்போ
1: அதுக்கு வந்து எப்படிங்க உரமெல்லாம் எப்படி கொடுப்பீங்க?
0: அதுக்கு ஒன்றும் உரம் தேவையில்லைங்க. மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுத்துட்டு அதோடைய இதுவே முதல்ல நம்மளாம் எரிபொருள் இதெல்லாம் பயன்படுத்தணும். அந்த ஓலையெல்லாம் வச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ஓலையை வெட்டி போட்டு அந்த கூறாம்பாளை இந்த மட்டை உரிக்கிற மட்டை இதுவே அதுக்கு உரம் போகிறமானது.
1: இப்படி போடும்போது அதில் வந்து வண்டு போய் குடியிருந்துக்காதுங்களா? அது தென்னை மரத்துக்கு பாதிப்பை தானே ஏற்படுத்தும்.
0: மண்ணில் புதைச்சிடணும், புதைச்சிடாமல் அப்படியே மக்கிடும். மேலே போட்டால் தான் உங்களுக்கு வண்டு பூச்சி இதெல்லாம் வரும். மண்குள்ளே ஒரு அரை அடி ஆழம் எடுத்து மேலே மண்ணத்தில்ட்ட பூச்சி வராது.
1: இப்போல்லாம் மெஷினை போட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டி போட்டால் சட்டுன்னு மக்கும், குறுகிய காலத்திலேயே அது வந்து மக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி வெட்டி போடுறீங்களா இல்லை அப்படியே போட்டு மண்ணு போட்டு மூடிடுறீங்களா?
0: மண்ணுல வட்டப்பாத்தி எடுத்து வெட்டி தாங்க போடுறது.
1: இப்போ சோவையெல்லாம் நல்லா நீள நீளமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதை வந்து
0: ஒரு முழு மட்டையாக இருக்கனாக்கா ஒரு 4 துண்டாக வெட்டி போட்டு.
1: ஏன்னா இப்போ மெஷின்லாம் வந்திருக்கு, நல்லா 1 இன்ச் சைஸுக்கேவும் ஓலை அந்த பக்கம் கொடுத்தோம்னா அந்த பக்கம் அப்படியே தூள் தூளாக வந்து வெட்டி கொடுத்துருது. இப்போ அதை போடும்போது இன்னும் கொஞ்சம் மக்கிறதுக்கான நாள் வந்து குறையும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: இது எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை காய்பறிப்பு செய்வீங்க?
0: இப்போ ஒரு முறை இன்றைக்கி வரைக்கும்னா இதுலேருந்து ஒரு 45 நாள் 45 நாள் அடுத்த காய் பறிக்கலாம். அதே இளநீ பறிக்கிற மரத்தில் காய் வராது, அது அடிக்கடி இளநீ மட்டும்தான் இருக்கலாம்.
1: நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்குங்க, இளநீக்கா இல்லை காய்க்குங்களா?
0: காய்க்கு தான் பறிக்கிறது.
1: சரிங்க. இளநீனா அப்பப்போ டக்கு டக்குன்னு கொடுத்தா பக்கத்திலே இருக்கும், நல்ல வியாபாரம் ஆகுமே.
0: இன்னைக்கு காசு கிடைக்குங்க இளநீல, மருந்து ஆயில் கம்மி.
1: ஓ, இளநியா பறிச்சுட்டா ஆயில் வந்து குறைஞ்சிருக்கும்,
0: மருந்து ஆயில் குறையும்.
1: அந்த தேங்காயுமே எப்படிங்க, வெளியில இருந்து வியாபாரி வந்து வாங்கிட்டு போறாங்களா இல்ல உள்ளூர் சந்தையிலேயே கொடுத்துறீங்களா?
0: இல்ல, என்ன பொறுத்தவரை டைரக்டா ஆர்டர் நிறைய வரும். ஹோட்டல் ஆர்டர், திருமணம், இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கேட்பாங்க, அது கொடுப்பேன். அப்படி யாரும் கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை, நானே உரிச்சு கொப்பரையாக கொடுத்துருது. கிலோ 150 ரூபாய் வரைக்கும் போகுது. அது இந்த கொட்டாஞ்சியும் 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் போகுது. அந்த ஈக்குவலாக இது கிடைச்சிடும்.
1: இன்றைய உலகம் வந்து எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அதில் ஒரு வியாபார யுக்தியை பயன்படுத்தி அதை ஒரு தொழிலாக வந்து வளர்ந்துருது. அந்த வகையில் நீங்கள் வந்து கொட்டாஞ்சியும் விற்பனைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நல்லதுங்க, சிறப்பு. இப்போ காய்னா எவ்வளோங்க, ஒரு காய் எவ்வளோக்கு போகும்? தேங்காய்
0: பறித்து கொடுத்தோம்னாக்கா 15 ரூபாய் போகும், 20 ரூபாயும் போகும்.
1: ஏன்னா இப்பயும் அதுவும் கிலோ கணக்கில் வாங்குறதுன்ற அந்த முறைக்கு எப்படியே மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்ககிட்ட வாங்கும்போது காய்க்கு இவ்வளோன்னு தான் வாங்குறாங்க.
0: கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காய்க்கு எண்ணிக்கை கணக்கு தான் அது. மித்தபடியாக சரக்கு எடுத்துட்டோம்னாக்கா கிலோ கணக்கு தான்.
1: தென்னை நார் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டுற பொருள் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் அந்த மாதிரி கொடுத்துட்றீங்களா, எல்லாத்தையும் மக்கிறதுக்கே பயன்படுத்திடுறீங்களா?
0: தென்னையில எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது சொந்தமாக அந்த மாட்டு கயிறு போடுறதுக்காக அதை ஊற வச்சு அதை நாங்களே நார் எடுத்து கயிறு போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, எல்லாமே கடையில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. எரிபொருள் கொடுத்துருது, கல் சுடுறாங்களே சூளை, கல் சுடுற சூளை, இந்த பானை சுடுற சூளை அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க.
1: காய்ப்பு வந்து எந்த அளவில் இருக்குங்க, அதிகபட்சமாக எவ்வளவு காய்ச்சதுன்னு சொல்ல வரீங்க?
0: அது 45 நாளைக்கு ஒரு 45 காயிலிருந்து 50 காய் 50 காய் வரைக்கும்
1: ஒரு மரத்தில் வருங்க. அந்த தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற எல்லா கழிவுகளையும் வந்து அங்கேயே வந்து போட்டு மக்கப்படுத்தி அந்த மரத்துக்கு வந்து இன்னும் நம்ம உரத்தை ஊட்டத்தை வந்து கூட்டும் போது அதோட காய்ப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாகும். தோப்பா வச்சிருந்தோம்னா அது சாத்தியம், ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஐயா வந்து கரெக்டா காய்ப்பு எனக்கு இது போதும், ஆனா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் கொடுத்து ஒரு வருமானம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக அதை நீங்கள் திட்டம் போட்டு கரெக்டாக பண்ணிடுறீங்க, நல்லதுங்க. என்ன ரகம் இருக்குதுங்க உங்களதில்? ஏன்னா செவ்வழனி நல்லா இருக்கும், இந்த காய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வச்சுருக்கிறது எப்படி ரகங்க, குட்டை ரகமா இல்லை நல்ல நெட்டை ரகமா?
0: இப்போ எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே நெட்டை ரகமாங்க. குட்டை ரகத்தில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது.
1: அது எவ்வளோ வருஷமாக அந்த மரம் இருக்குன்றது சொல்லுங்கள் சார்.
0: குறைந்தபட்சம் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது அந்த மரம் இருக்கு, இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்கு,
1: இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த மரத்தை வந்து எப்போ நம்ம அடுத்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், புது மரத்தை வந்து நடணும், அந்த வேலையும் செஞ்சுட்டே வரீங்களா?
0: இப்போ எங்ககிட்ட உள்ள மரம் வந்து எல்லாம் வயசான மரம் தான். இருந்தாலும் வயசான மரம் தான் காய்ப்பு இருக்குது, குறிப்பிட்ட இதுக்கு மேலே. அதனால இப்போ இடையில ஒரு கண்ணு போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி அடுத்த காய்ப்பு வர்றதுக்கு எப்படின்னு 3 வருஷத்துல காய்க்கும். நெட்டையினால லேட் ஆகும். நெட்டையை வந்து உங்களுக்கு ஆயில் கூட, குட்டை ரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் காய்க்கும். குட்டையை வந்து அந்த ஒரு தலைமுறையே பார்த்துடலாம் அதனுடைய வளர்ச்சி.
1: இந்த தென்னை மரத்தை இன்னும் நீங்க எவ்வளவு வருஷம் வச்சிருக்கலாம்?
0: அதுக்கு வயது கிடையாது, அது நம்மளுக்கு எப்போ எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாமோ அதை வைத்துக்கலாம். எப்படினாலும் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல எல்லாத்தையும் எடுத்துருவேன். எடுத்துட்டு இந்த காய்ப்பு வந்தாலும் எடுத்துலான் இருக்கேன்.
1: இன்னொரு 2-3 வருஷத்துல ஒரு மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனையிலையும் இருக்கிறீங்க. சரிங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அரசாங்க பணியில இருந்தாலும் விவசாயத்தை வந்து விடாம ரொம்ப விருப்பப்பட்டு நீங்க செஞ்சுட்டு வரீங்கன்னு தெரியுது. எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டே வரீங்க ஐயா? அப்படி ஒரு பணிக்கு வந்து போயிட்டு இருக்கும்

0: போது இங்கேயும் எப்படி உங்களால் அது கவனிக்க முடிஞ்சுது அதையும் சொல்லுங்க.
1: மாடு பராமரிப்பு சொந்தமாக பார்த்துக்கிறது, வயல்வெளியும் பக்கத்திலே தான், அப்போ கூட போகிறது வரது அப்படியே ஆந்தையில் கொஞ்சம் ஆர்வம், ஆளுங்க வேலை செய்யும்போது நானும் கூடவே ஒரு மம்பிடி பிடிச்சி வெட்டக்கொள்ள, அப்பலேருந்து எனக்கு ஒரு தனி ஒரு இது உண்டு.
0: பஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது வந்து இதை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைங்க, அதை எப்படி சமாளிச்சிங்க?
1: ஒரு நாள் டியூட்டி ஒரு நாள் ரெஸ்ட் வருவோம், அந்த ரெஸ்ட்டில் பணி முடிஞ்சோடனே என்னுடைய நினைவுலாம் அங்கே தான் இருக்கும், அதை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போகணும். அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், அதில் ஒரு ஆர்வம் இருந்தால் தான் அவருடைய சாதாரணமாக அடுத்தவங்க சொல்லிடலாம் அதில் வர்றது. தமிழ்நாடு அரசு இப்போ ஒருத்தர் பணி பிரிஞ்சேன், காரைக்காலேருந்து சென்னை வேண்டி தான் ரெகுலராக, கொஞ்ச நாள் சத்தியமங்கலம் போயிட்டு இருந்தேன், நீண்ட நாள் பயணம் வந்து சென்னை தான்.
0: சென்னை தான் தலைநகரத்துக்கு போயிட்டு அப்படியே வர்றது, வந்த உடனே போய் வயலை பார்க்கறது அப்படின்னு இருந்துட்டீங்க. சரிங்க, அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க மாடு வளர்ப்புலையும் வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்தே அதையும் தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், மாடு வளர்ப்பையுமே கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் மாடு வச்சிருக்கீங்களா?
1: மாடு வச்சிருக்கேன்.
0: எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க? இல்ல மாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா, எவ்வளவு வச்சிருக்கீங்க?
1: இப்ப எல்லாத்தையும் பராமரிக்கணும், மாட்டை குறைச்சிட்டு ஆறு மாடு தாங்க இருக்கு.
0: முன்ன எவ்வளவு இருந்ததுங்க?
1: வந்து ஒரு 15 மாடு இருக்கு, நம்மளே கறக்கிறதுனால கஷ்டமா இருக்குது.
0: இப்பதான் மிஷின் எல்லாம் வந்துருச்சீங்களா கறவைக்கு?
1: மிஷின் எல்லாம் பயன்படுத்த இல்லைங்க, பராமரிக்கணும்ல, வைக்கல் வைக்கணும், தீவனம் வைக்கணும், கிளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அதெல்லாம் பண்றதுக்கு இப்ப ஆள் யாரும் கிடையாது, எல்லாமே நானே தான் பாக்குறேன். அதனால மிஷின் இருந்தாலும் நம்ம வந்து அவ்வளவு வச்சு பராமரிக்க முடியாது.
0: மாடு மட்டும் தானுங்களா?
1: ஆடு இருக்கு.
0: என்ன ஆடுங்க?
1: ஸோ நாட்டு ஆடு தான், நாட்டு ஆடு தான், வேற ஹைபிரிட் ஆடுலாம் கிடையாது. நாட்டு ஆடுனா உங்களுக்கு சீசன் எந்த சீசனாலும் ஒத்துக்கும், யாரும் நம்ப மாட்டாங்க, ஒரு ஆடு வச்சுருந்தா 60 ஆடு வச்சிருக்கலாம்.
0: ஓ பரவாயில்லைங்க,
1: ஒரே ஒரே குடும்பம்
0: பாருங்களேன். நான் நெல் வாழை தென்னைன்னு பேசிட்டு இருந்தேன், கடைசிக்கு பார்த்தா ஆடு வந்து சிறப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. ஒரு ஆடு இன்னைக்கு 60 ஆடா இருக்கும் போது அது ஒரு பெரிய விஷயம். மாடு பராமரிக்கிறது சிரமம்னு சொன்னீங்க, ஆனா பார்த்தா ஆடை சூப்பரா பராமரிச்சிருக்கீங்களே, ஒரு ஆடு 60 ஆக்கிருக்கீங்களே.
1: மாடு அளவுக்கு ஆடு இது கிடையாது உங்களுக்கு, நம்ம கொள்ளையே மேய்ச்சிக்குவோம், தனந்தோப்பு இப்படியே வாழைக்குள்ள வாழை அந்த கீழே அவுத்துட்டா மேய்ச்சிட்டு வந்துடும். அதெல்லாம குளோரியா போட்டுருன்னு சொன்ன
0: பாருங்க,
1: அந்த தழைய மாடு நல்லா யூஸ் பண்ணலாம். வேம்பு இருக்கு, வேப்ப மரம், இது வேற எங்கேயும் போகுது, நம்ம கொள்ளையதான் இருக்கும். இடையில தீவனமும், அது வயது கொஞ்சம் இதாகனா ஈவினிங் கொஞ்சிட்டு ஆட்டு தீவனமும் விற்கிறது உண்டு. ஆட்டு புல்லு இருக்கு.
0: என்ன புல்லுங்க?
1: கோரகம் ஆட்டு புல்லு இருக்கு, அதை மிஷின் இருக்கு கட் பண்ணுறது, அதை வெட்டி ஒரு ஆட்டுக்கு 1 கிலோ 1.5 கிலோ வாரத்தோட கிளீம் பண்ண போகிறோம், டெய்லி கிளீம் பண்ண போனோம், வாரத்தோட கிளீம் பண்ண போகிறோம். எல்லாமே வந்து கீழே தரையில் படுக்காது, எல்லாத்துக்கும் பலகை அடிச்சு தனியாக படுக்கிறது.
0: ஓ அப்படிங்களா, பரன் வச்சிருக்கீங்க? பரன்மேல் ஆடு வளர்ப்பு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரியே இருக்குங்களே. உங்க வயலுக்கு கண்டிப்பா ஒரு முள்வேலி போட்டு ஒரு கேட்டு கண்டிப்பா இருக்கும், அதை நம்ம திறந்து வரும் பொழுது பார்த்தா ஒரு பக்கம் நெல் வயல் பார்க்கலாம், ஒரு பக்கம் வாழைய பார்க்கலாம், அதை சுத்தி அப்படியே தென்னை மரத்தையும் பார்க்கலாம். பாத்தீங்களா 60 ஆடு இருக்கே, ரம்யமா இருக்குமே அந்த இடமே.
1: அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு அமைஞ்சது அப்படி. இப்போ வீடு தனியாக மெயினில் வந்துட்டோம், குழந்தையான படிக்க வைக்கணும் போகணும் வரணுங்க, அதுக்காக வந்துட்டோம். இருந்தாலும் பழைய வீட ஒட்டின மாரி தனந்தோப்பு வாழை கவர்மெண்ட் பாசன வாய்க்கால் எல்லாமே எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரே இடம், 1000 இந்த மாதிரி அமையும். அதேமாரி எனக்கு வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது, போஸ்ட் போட்டு சுற்றியும் கம்பியில் போட்டுருக்கு. நம்ம வெளியிலேருந்து ஆடு மாடு வரத்துக்கும் வேலை கிடையாது, நம்ம வீட்டில் உள்ளதும் வெளில பொறுத்தவரை கிடையாது.
0: சிறப்பு உங்கள் முகத்தில் வந்து அப்படியே ஒரு பெருமிதம் தெரியுது, எவ்வளவு சிறப்பா நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஆடு வந்து இவ்வளவு இருக்கும்போது அதுக்கு எப்படிங்க சந்தையிலே கொண்டு போய் வித்துட்டு வந்துருவீங்களா, இல்ல வந்தே வாங்கிப்பாங்களா, எவ்வளவு போகுதுங்க உங்க ஆடு?
1: வந்து வாங்கிப்பாங்க, கெடா ஆடு 12 வரைக்கும் போகும், 12, 13, 15 வரைக்கும் போகும். பெண் ஆடு கொடுக்கறது இல்லைங்க.
0: இதுதான் உங்களுடைய சீக்ரெட், ஒரு ஆடு வந்து 60 ஆடு ஆனதுக்கு காரணம் பெண் ஆடு எதையுமே விற்பனை பண்றது இல்ல. ஏன்னா அது அடுத்து வந்து மறு குட்டி போட்டுட்டே இருக்கும் போது அது நல்லா பெருகிடுது, அது ஒரு பெரும் தொகையை வந்து உங்களுக்கு கொடுத்துடும். அதுவும் விழாக்கள் எல்லாம் வரும்பொழுது அதோடைய விற்பனை அப்படிங்கறது வந்து கண்டிப்பா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு ஆண்டு வருமானத்தை வந்து தனியா கொடுத்துருது இல்லைங்களா. சரிங்க, உங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு கேட்க தோணும் உங்ககிட்ட இன்னும் சில கேள்விகள், இன்னும் இந்த ஆடு வளர்ப்புல இந்த பிரச்சனையை நீங்க சந்திச்சீங்களா, அதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்லாம் அவங்க மனசுல கேள்விகள் வந்து எழும், உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக உங்களுடைய அலைபேசி எண்கள் வந்து சொல்லலாங்களா?
1: 9786757656.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் வட்டம் பொன்சை பி நாகராஜ் அவர்களுடைய அலைபேசி எண்கள் 9786757656. நன்றி ஐயா.
1: நன்றி.
2: அக்கா, இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு ஊழியரோட வேளாண் அனுபவத்தை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் வட்டம் பொன்சை பி நாகராஜ் அவங்க பேசினாங்கல்ல, அதுல வாழை சாகுபடியில தார் அறுவடைக்கு அப்புறம் மீதி இருக்கிறத வச்சு இலை பயிரா 15 மாசம் வரைக்கும் வருமானம் பாக்குறாங்களாமே.
0: அது மட்டுமா, அவங்க தென்னை மரமும் சேர்த்து

0: வச்சிருக்காங்களாமே, அது ஒரு 100 மரத்துக்கு மேல இருக்கும் போல இருக்கு.
1: அக்கா, நம்ம வந்து இளநீர் தான் லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இளநீர் எடுத்தா அது லாபம் கிடையாது, தேங்காயா பறிச்சு வித்தாதான் லாபம்னு சொன்னாங்களே, அதை கவனிச்சிங்களா?
0: இளநியா எடுத்தா மரத்தோட ஆயுள் குறைஞ்சு போயிரும்னு சொன்னாங்களே.
1: இவங்க இதோட நிறுத்தலக்கா, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ற மாதிரி ஆடு மாடு வேற வளர்த்துருக்காங்களே.
0: ஒரு ஆடை 60 ஆடா மாத்தின ரகசியம் என்னங்கறத அவங்க பேசும்போது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் பாருங்களேன், ஆடு வளர்க்கறதுல ஈடுபட போறேன்.
1: முதல்ல சம்பா சாகுபடிக்கு ரெடி ஆகுங்கக்கா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.

0: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3. நேரம் 8 மணி. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 இணைந்து உங்களின் விருப்பமான திரைசை பாடல்களை தொலைபேசி வழி நேர் விருப்பமாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள் 0436 8. இந்த முன்னிணைப்பு எண்களுக்கு பிறகு 2311 2311, மற்றொரு எண் 2994 8 0, மற்றொரு எண் 2995 8 0. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் பவித்ர மாணிக்கம் ரகுபதி பேசுறேன்.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
7: எனக்கு வந்து அகல் விளக்குன்ற ஒரு படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல், ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருது என்ற ஒரு அருமையான பாடல் மேடம்.
0: சரிங்க, கேட்கலாம்.
7: இந்த பாட்டு வந்து என்னுடைய நண்பர் ஜான் ஹாஜா நஜிமுதீனுக்காக.
0: நன்றி சார், கேட்கலாம்.
7: நன்றி மேடம்.
0: நேர்களை நீங்களும் உங்களின் விருப்பமான திரைசை பாடல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று கேட்டு ரசிக்கலாம். புதிய நேர்களுக்கு நாம் வழிவிடலாம். நம்ம ஃபேஸ்புக் பதிவுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவில் கண்டது நிஜத்தில் நடந்தால். நம்ம பேசும்போது கூட இப்படியெல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட நினச்சதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கனவுங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயந்தான் இல்லையா? இந்த தலைப்பு கொடுக்கலாம், நம்ம நேர்களுடைய கனவுகள் அனுபவங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ஐடியா வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன விபத்து நடக்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாங்களாம். அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு அவங்க அப்பாவோட ஒரு டூ வீலரில் போகும்போது அவங்களுடைய வளர்ப்பு நாயை வந்து மடியில் வச்சுருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த நாய் வந்து துள்ளி குதிக்கும் போது அதை தாவி பிடிக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சின்ன எலும்பு முறிவு. இதை கேட்கும்போது ஒரு விதமான சிலிர்ப்பு இருக்குது. நம்ம சில கனவுகள் வந்து பழிக்கக்கூடாதுன்னு நினைப்போம், சில கனவுகள் பழித்தா நல்லதுன்னு நினைப்போம். பார்க்கலாம் நம்ம நேயர்களோட வித்தியாசமான விசித்திரமான சுவாரஸ்யமான அழகான கனவுகள் என்னென்னு கேட்கலாமா, இல்லை இல்லை பார்க்கலாமா? உங்கள் கனவுகளையும் பதிவிடலாம் காரைப்பண்பலை 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில்.

0: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டரசுக்கும் அந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணும். தன்னுடைய விருப்ப பாடல்காக வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்துல இருந்து மயிலன் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: நான் திருமூர்த்தில இருந்து செங்குருவி செங்குருவி பாட்டு வரணும்.
0: சரிங்க, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
2: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7

0: நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நமது காரை பண்பலையில். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்சன் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர், மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:45 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்திரிபூண்டி ABC கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ். நேர்களை கனவு சம்பந்தமான நம்ம நேர்களுடைய அனுபவங்களை கேட்டறிய நம்ம கொடுத்த ஃபேஸ்புக் பதிவு, கனவில் கண்டது நிஜத்தில் நடந்தால். நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா இந்த நேர் வந்து கனவில் கண்டது நிஜத்தில் நடந்தால். ஆஹா, கேட்பதற்கே ரொம்ப அழகாகத்தானே இருக்கிறது. ஆனால் எங்கெங்கே நிஜ வாழ்க்கையில் அப்படி எதுவும் நடக்காமல் வாழ்க்கையே ஒரு கனவாக தான் போயிட்டுருக்கு, கனவாவது நிஜமாகட்டும் என்று காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு வந்து அப்படி நடந்தால் என்னை கையில் பிடிக்கவே முடியாது, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், இந்த நேர் வந்து பெரும்பாலும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கனவு என்பார்கள். நல்ல எண்ணங்களோடு உறங்கினால் நல்ல கனவு வரும். அது கனவு ஆலயங்களுக்கு செல்வது, சாமியார்களை சந்திப்பது, ஆசி பெறுவது, இதெல்லாம் வந்து என் கனவில் கரும வீரர் காமராஜர் வந்தார், மதிய உணவுலாம் நல்லா போடுறாங்களா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு. இது 20 முன்னால் வந்தது, இன்னமும் என் மனசில் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லை பாரதி வந்து தொடர்பு கிடைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, இந்த நேர் வந்து நான் கனவில் கண்டது நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுவேன், அது கெட்டதாக இருந்தால் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நெருவி நச்சுப்பிள்ளை, கனவில் கண்டது நிஜத்தில் நடந்தால் அதை விட மகிழ்ச்சி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம். காரைக்கால் நளினி, இந்த நேர் வந்து நான் கனவில் கண்டது பாம்பு பார்த்த மாதிரி நிஜத்தில் அடிக்கடி பார்க்குறேன்னு பயமுறுத்தியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, இந்த நேர் வந்து நான் கண்ட கனவு நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கடையூர் சுபா இளங்கோவன், நல்ல கனவு கண்டால் அது நிஜத்திலும் நடந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிவல்லல் அமிர்தராயன் பேட்டை, இந்த கோட்டை, இந்த நேர் வந்து அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருஞ்சேரி ஜார்ஜ், அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுஷா சங்கர், எனக்கு அப்படி எதுவும் நடந்ததே இல்லை, கனவு கனவாக தான் போயிட்டுருக்கு, நினைவு நினைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், இந்த நேரம் நான் கனவு கண்டது படைத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், கனவு நிஜமாயிடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நேயர்களுடைய கனவுகளையும் கதைகளையும் கூட கேட்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கவனம். அடுத்து வரும் நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: தேவாமங்கலம் முருகன், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி

0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: திருமதி ஒரு வகுமதி படத்துல இருந்து வளர்பிறை என்பதும் பேய்பிறை என்பதும்
0: கேட்கலாமா?
1: வாய்ப்பு
0: நன்றி.
2: தீபாவளிக்கு கலர்ஃபுல் கோட்டையாய் நம்ம சாரதாஸ்.
3: நவ்லெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியிலுடைய ஃபேஸ்புக் பதிவுக்கு நம்ம நேயர்கள் என்ன பதிவுகள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சத்யா மணக்குடி, நல்ல கனவு கண்டு நெஜமானால் நல்லாயிருக்கும், ஆனால் கெட்ட கனவு கண்டு நெஜமானால் அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நல்லதை கனவு கண்டால் நடக்க மாட்டேங்குது, ஆனால் கெட்ட கனவு கண்ட உடனே நடந்துருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அவங்களோட ஃபேஸ்புக் பதிவில். விஜயராகவன், இந்த நேயர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். நெடுஞ்செழியன், இடங்கண்ணிலேருந்து கனவில் கண்டது நிஜத்தில் நடந்ததில்லை, அப்படி நடந்தால் அது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர்காழியிலிருந்து சிவசண்முகம், கனவு நினைவானால் அது ஒரு இன்ப அதிர்ச்சி, ஆனால் இரவில் கண்ட கனவுகள் ஒருபோதும் நினைவாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், என் மனைவி, என் 2 குழந்தைகள், 4 பேரும் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு வீடு கட்டணும், கனவுல வருது, கட்டுவேன், கிரகப்பிரவேசத்துக்கு சொல்லுவேன், நீங்களும் வரணும் அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க. நம்ம நேர் கேட்ட பாடல்

0: ஹரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்கள் ஒளிவிட வரும் நேரம் இது. அடுத்த நேரில் சந்திக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் முளப்பாறை கமலாக்கண்ணன் பேசுறேன்.
0: என்ன பாடல்? வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
4: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களை, நமது காரை பண்பலையில் நாளை காலை 8:40 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது காரை பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நமது காரை பண்பலையில் நாளை காலை 10:40 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
2: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நம் நேயர் கேட்ட பாடல்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமா டிசல்ஸின் காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமா டிசல்ஸ் திருவாரூர்.
1: சீமா டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமா டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமா டியில் ஜோரா. சீமா டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமா டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: காரிப்பண்பலை 100.3 நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்க காத்திருக்கும் அடுத்த நேரி நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
5: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
5: கூலிக்காரன் படத்திலிருந்து குத்து விளக்காக அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிம்மா, கேட்கலாம்.
5: நன்றி, வாய்ப்பு.
0: நன்றி.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல்?
1: படிக்காத ஒன் படத்துலேருந்து சொல்லி அடிப்பேன்.
0: சரிங்க, கேட்கலாமா?
1: வாய்ப்பிற்கு நன்றி.
0: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் காணம். நம்ம ஃபேஸ்புக் பதிவுக்கு நேயர்கள் என்ன கருத்துக்கள் அவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி இந்த நேர் வந்து கனவில் வந்தது நிஜமாக நடந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகர குந்தகை கார்த்திகேசன் கனவு காண்பதே மறந்துவிட வேண்டியதான் மேடம் சொல்லிட்டாங்க, ஏன் தெரில. திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன், நான் கண்ட கனவு பெரிய வண்டி டூ வீலர் ஓட்டுவது போல. கனவு நிகழ்ந்தது, கடுமையாக உழைத்து பெரிய டூ வீலர் வண்டி வாங்கி ஓட்டுகிறேன். கனவில் கண்டது நிகழ்ந்தது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் இந்த நேர் வந்து கனவில் கண்டது நிஜத்தில் நடந்தால் திரும்பவும் ட்ரீம்லேயே மறந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து கனவில் கண்டதெல்லாம் நிஜத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, என்ன கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கச்சமங்கலம் ராஜேஷ் இனிய இரவு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம். மேலமாஞ்சூர் ஃபாத்திமா, கனவில் கண்டதெல்லாம் நேரில் நடந்தால் இந்த நேரையும் நம்ம கையால் பிடிக்கவே முடியாது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வழுவூர் பண்டார் வடை ஸ்ரீகிருஷ்ணா வந்து இதை கேட்கும் போதே காதில் தேன் வந்து பாயுது மேடம் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் சுபஸ்ரீ, நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன், அது நிஜத்துலேயும் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர் நகைச்சுவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லவே கனவு கண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும், பேய் கனவு கண்டு நேரில் வந்தால் துபாய் குறுக்கு சந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி பாப்பா கோயில்
1: இன்றைய

0: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம் கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்
2: அன்பான விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்
4: www.pmsuryagar.gov.in
5: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் 8:45 நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்
6: வணக்கம் மேடம் சொல்லுங்க ரமேஷ் பேசுறேன்
5: கருங்கண்ணி ரமேஷ் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போறீங்க
6: கோபுரத்துல இருந்து உள்ளமே உனக்கு
5: ஓகே பாட்டு கேட்கலாமா
6: கேட்கலாம்
5: நன்றி

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காணி பண்பலையின் 100.3. நேர்களின் தொலைபேசி வழி விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேரையும் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, மல்லிகை கேரி என் கண்ணன்.
0: சொல்லுங்க.
1: தொக்கத்தக்கத்திலிருந்து ஒரு பாடல்.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றிம்மா.
0: நன்றி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: கேட்டு ரசிப்பது காரி பண்பலை 100.3. நமது காரி பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ.
8: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் இதை நெல் விடுவதற்கான தார் பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நமது காரி பண்பலையில் நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் ஆணவ மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர் நிகழ்ச்சி.

0: பழங்கூர் மயிலாடுதுறை உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இனி நம் நேயர் கேட்ட பாடல்

0: நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர் வெகுநேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு நாலடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன், உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண்ணுரு கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பிச் சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்துவிட்டு பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவதற்கு அவருக்கு சற்று சிரமமாக இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்ரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிகப்பெரிதாக போயிருந்தது. நதிவெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபுகுபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோயிலை அடுத்து சிறிது தூரம் வரை வெள்ளம் சுழி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாயிருக்க வேண்டுமென்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிருத்வீபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெருங்குலத்துக்கு இந்த நந்தினியால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மையிருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வஜாகிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தேயாக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள்? திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்க கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு போவது எப்படி? இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே, இதில் ஒரு மதையானை இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே.

இதை எப்படி தாண்டிச் செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலைச் சுற்றி கீழே கீழே தோண்டி குழிபறித்துக் கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு. ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நல்லவேளை வேறொரு வழி இருக்கிறது. கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. புயற்காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பி பிடித்தது. ஆனால் கோயிலை சுற்றி துள்ளிச் சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் குழியிட்டு குழிபறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தைப் போல் அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்தவுடனே அதன் மேல் தொத்தி ஏறிக்கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதுவரையில் இந்த கோயிலிலேயே இருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கும் பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதைத் தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் பயனொன்றுமில்லை. நம்மால் இவ்வுலகில் இன்னும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதனாலேதான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றியிருக்கிறாள். ஆதலின் மேலே நடக்க வேண்டியதற்கு துர்கா பரமேஸ்வரியே வழிகாட்டுவாள் அல்லவா? அன்று பகல் சென்றது. இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்றவிடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டுவிட்டது. ஆனால் துர்காதேவியின் கோயிலில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிட்டவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வரவர பெரிதாகிக் கொண்டே வந்தது. கோயிலை சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை. ஆழம் என்னமோ அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அளந்து பார்ப்பது எப்படி? அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்லுவது பற்றித்தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா? கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரமும் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டுக்கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில கண நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேரபாயத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்நிதியை நெருங்கினார். சந்நிதியில் விழுந்து நமஸ்கரித்தார். அந்த சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்கையம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை இல்லை இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பாலிருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி, மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல். பிறகு மறுபடியும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூவியது. முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனிப்பகுதிக்கு அருகில் ஓர் உருவம் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். மந்திரவாதி, மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது. துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் முதித்தது. ஆதலின் அசையாமல் நின்றார். அக்கரையில் நின்ற உருவம் விழுந்த வேப்ப மரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வரத் தொடங்கியதை பார்த்தார். தம் வாணாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்து கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா? ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கி கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனத்தில் உறுதி கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும், ரவிதாசா, ரவிதாசா

0: என்று கூப்பிட்டான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேல நாட்டு மாடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போலல்லவா இருக்கிறது. இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா?
1: வேண்டாம் வேண்டாம்,
0: இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம்?
2: மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாகவே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைந்து விட்டாயா
0: என்று சொல்லிக்கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கடந்தார். பின்மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்களான வெளிச்சத்தில் தேவராளன், ஆமாம் அவனேதான், பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தன் கண்களை நன்றாக துடைத்து கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து துனித்த ஈனக்குரலில் என்று ஊளையிட்ட வண்ணம் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஆடி 18 கடம்பூர்ல வேல நாட்டம் ஆடினப்பறம் சன்னதம் வந்து ஆவேசமாக பேசின தேவராளன் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுற சமயத்தில் இந்த இடத்துக்கு வந்தது ஏன்? மந்திரவாதின்னு கேள்விப்பட்டிருந்த ஆளை ரவிதாசா ரவிதாசான்னு இங்கே வந்து தேடுவானேன்? இந்த சதிகார கும்பலை பற்றி நல்லா தெரிஞ்ச வல்லவரையன் கடம்பூரில் இருக்கான். ஆழ்வார்க்கடியானும் வேறு முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கான். கடம்பூரில் மூங்கில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஐயனார் கோவில் மாதிரி இங்கே நாணர்காடுகளை அடுத்த அம்மன் கோவில் சதிகாரர்கள் கூடுற இடமா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுற கொள்ளிடத்தின் கரையில் ஏற்பட்ட உடைப்பினால வடக்கே இருந்து தெற்கால பாய்ஞ்ச உடைப்பு வெள்ளம் பழுவேட்டரையரை இந்த அம்மன் கோவிலுக்கு கொண்டு சேர்த்துடுச்சு. துர்கை, பத்ரகாளி, சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள், மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள். ஆடி 18 கடம்பூர்ல மேடை மேல இருந்து இப்படியெல்லாம் முழங்கின தேவராளன் இப்போ இங்க தரையில கிடந்த பழுவேட்டரையரை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட்டம் பிடிச்சதை பார்த்தோம். நேர்களே, கூடுதலாக சில செய்திகளை ஆராய இந்த பகுதியிலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கார் கல்கியார். கொள்ளிடத்தின் தென்பகுதியில் இந்த அம்மன் கோவில், பக்கத்தில் திருப்புறம்பயம், உடனே மண்ணே அருகுறுக்கிடும், அடுத்து காவேரி, அதன் தெற்கே கும்பகோணம். கும்பகோணத்துக்கு வட மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏரகரம் என்கிற ஊர், பழைய பேர் ஏர். போர் நடந்த திருப்புறம்பயம் இதற்கு வடக்க 6 கிலோமீட்டர். போர்க்கள உத்தி, படை செயற்பாடு இதுக்கெல்லாம் முக்கிய பயிற்சி தளமா இந்த ஊர் சோழர் பல்லவர் கங்கர் இணைப்பில வியூக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. ஏர் என்கிற இந்த ஊருக்கு தென்மேற்கே திம்மக்குடி, இது சோழர்களின் ஆயுத களஞ்சியமா இருந்ததுன்னு ஒரு குறிப்பு கிடைக்கிது. அடுத்து ஜெகன் மாதா என்கிற சொல்ல பார்ப்போம். உலகுக்கெல்லாம் தாய் ஜெகத் மாதா, ஜெகன் மாதான்னு ஒலிக்க காரணம் மெல்லெழுத்து புணர்ச்சி விதி. நிலைமொழி இறுதியில இத் பல்லினமை, வருமொழி முதல்ல மகரமை இம் புணரும் போது இத் என்பது இன் என்று தெரியும். இத திரிதல் விகார புணர்ச்சின்னு கூறலாம். வாக்மயம் வாங்மயம் ஆவது இதன்படிதான். பழுவேட்டரையரை அந்த இடத்துல அந்த வேளையில அந்த நிலையில பார்த்ததும் ஓட்டம் பிடிச்சான் தேவராளன். திரும்பி வருவானா? பெரியவர் அவனை பிடிக்க போவாரா?
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: நேர்களை, புத்தம்புது நிகழ்ச்சிகளோடு புது பொலிவோடு உங்களை மகிழ்விப்பது காரைப்பண்பலை 100.3. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. கேட்கலாம், ரசிக்கலாம், நிகழ்ச்சிகளில் பங்கு

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:15.
1: கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
0: காரை பண்பலை 100.3 இணைந்து நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம் பாடலோடு பயணம். ஆம் நேர்களே, இசையின் கரம் பிடித்து இயற்கையும் துணை சேர்த்து இன்பமாய் தொடங்கும் இது பாடலோடு பயணம். நேராய் செல்லும் நதியை விட வளைந்து செல்லும் நதிக்குத்தான் வசீகரம் அதிகம். இசையும் இயற்கையும் இணைந்துவிட்ட

0: தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நேரம் 9:40. காரிப்பண்பலை 100.3. பாடலோடு பயணம். நெஞ்சை விட்டு நீங்காமல், நினைவுகளிலிருந்து விலகாமல், ஆழ்மனதில் நிறைந்திருக்கும், என்றென்றும் உணர்வுகளில் உறைந்திருக்கும் முதல் நேசமும் மண்வாசமும்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3. நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை, அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை இரவு 7:65 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.

அரிப்பண்பலையின் 1.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பாடலோடு பயணம். நித்தமும் கேட்டாலும் ரசித்தாலும் சலிப்பதில்லை, இசை தரும் இன்பம் வேறொன்றும் அளிப்பதில்லை, இதயத்தை தொட்டு செல்லும் இன்பம் அதை விட்டு செல்லும், இது நாட்டுப்புற பாட்டு.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெடுங்கம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
8: நமது காரை பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமா டிசல்ஸ், தஞ்சாவூர் ரயோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
11: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு திசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
8: காரைப்பண்பலையின் 1.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பாடலோடு பயணம். அமைதியும் நிம்மதியும் தரும் ஆலயங்கள், உயிர்களுக்கு உணவளிக்கும் வயல்வெளிகள், பறவைகளின் ஒளியோடு பசஞ்சோலைகள், பார்த்து வரலாமா இது பாடலோடு பயணம்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
6: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களின் நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 7:40 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
7: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
6: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: நமது காரைப்பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன்.
9: சரோ இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
6: நாளை காலை 8:00

0: பார்ப்பதற்கு வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: நமது காரி பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாளை காலை 10:40 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள்.
1: குழந்தைகள் மகிழும் விளையாட்டுகளோடு புதிய சுற்றுலா இடம் ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வேளாங்கண்ணி.
0: காரி பண்பலையில் இணைந்து இசையின் கரம் பிடித்து நாம் செல்கிறோம். இது பாடலோடு பயணம். இசை தேன் சுமந்து அதை வழியெங்கும் தூவி செல்லும் மேகங்கள். காரை பண்பலையில் இணைந்து நித்தமும் நாம் ரசிக்கும் ராகங்கள். இதயங்களை இசையால் இணைக்கட்டும், நித்தமும் திசையிட்டும் ஒழிக்கட்டும்.
3: பூவே, இளைய பூவே, வரந்தரும் வசந்தமே.

0: பைக்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நேரம் 9:45. காரிப்பண்பலையில் இணைந்து நாம் செல்வது பாடலோடு பயணம். இந்த பயணத்திற்கு செலவுகள் இல்லை, ஏதும் உங்கள் செவிகளே போதும். யாரும் இந்த இசைத்தேரில் ஏறலாம், நம் இன்ப பயணத்தில் சேரலாம். ஆம் நேர்களே, இது பாடலோடு பயணம்.

0: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி 2000 ரூபாய்.

இசையின் கரம் பிடித்து இயற்கையும் துணை சேர்த்து நாம் செல்கிறோம் இன்ப பயணம். பூக்களை தாளாட்டும் தென்றல் நம் மனதையும் சீராட்டும். வானும் நிலவும் போல, இரவும் இருளும் போல, எப்போதும் இசையும் நாமும். இது முடிவல்ல ஆரம்பம்.

0: அழைத்தது. பாடலோடு பயணம். இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேரம், 9:55.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை இடினாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா? நிகழ்ச்சினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரேனைட் ஹோஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: உங்கள் கடை காரை
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒரு கதை சொல்லட்டா? ஞானமும் துணிவும் உறுதியும் கொண்ட ஒரு அரசன் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். ஒரு நாள் அவன் வேட்டையாடுறதுக்காக போனான். அடர்ந்த காட்டுல ஒருத்தர் வில்வப்பழங்களை வச்சுக்கிட்டு யாகம் வளர்த்துட்டு இருந்தாரு. அதை பார்த்த அந்த அரசன் அவரை அணுகி ஏதோ கேட்க நினைச்சான். அப்புறம் எதுவும் கேட்காமலேயே திரும்பி போயிட்டான். வெகு நேரம் வேட்டையாடிட்டு மறுபடியும் திரும்பி வந்தான். அப்போதும் அவரு மிக தீவிரமா யாகத்துல ஈடுபட்டிருப்பதை பார்த்தான். அவரை அணுகி, இந்த வில்வப்பழங்களை கொண்டு நீங்க யாகம் செய்வதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டான். உடனே அவரு, அக்னி தேவன் எனக்கு காட்சி அளித்து வரம் அளிப்பதோட யாக குண்டத்திலிருந்து ஒரு தங்க வில்வப்பழமும் கிடைக்கும், அதுக்காக தான் காலையிலிருந்து யாகம் செஞ்சிட்டு இருக்கேன், காட்சியும் கிடைக்கல, காரணமும் தெரியல அப்படின்னுட்டு ஏக்கத்தோட சொன்னாரு. அப்படின்னா ஒரு வில்வப்பழத்தை என்கிட்ட கொடுங்க, உங்களுக்காக நான் யாகத்துல ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னாரு அரசர். அதற்கு அவரு, மன தூய்மையும் பக்தியும் இருந்தாதான் அக்னி தேவனை காண முடியும், புனிதத்தோட பக்தியோட காலையிலிருந்து தவம் இருக்கேன், எனக்கே காட்சி கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படின்னுட்டு கர்வத்தோட சொன்னாரு. அந்த கவலை உங்களுக்கு வேணாம், என்கிட்ட ஒரு பழத்தை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டாரு அரசர். மனதை ஒருநிலைப்படுத்தி வேறு எண்ணங்கள்ல சிதற விடாம, அக்னி தேவனே, இதோ இந்த வில்வப்பழத்தை உனக்களிக்கிறேன், உனக்கு கருணை உண்டாகவில்லை என்றால் என் தலையே உனக்களிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த வில்வப்பழத்தை யாக குண்டத்துல போட்டார் அரசர். மறுநொடியில் தங்க வில்வப்பழம் ஒன்று தோன்றுச்சு. அதை தொடர்ந்து அக்னி தேவனும் தோன்றினாரு. உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அரசர் கிட்ட. அரசர் அக்னி தேவனை வணங்கி, இதோ நிற்கிறாரே, அவர் நினைப்பது போல் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தாங்கள் அருள வேண்டிய வரம் அப்படின்னுட்டு யாகம் வளர்த்த அவரை பார்த்து சொன்னாரு. அப்படியே ஆக கடவுது, மேலும் நீயும் செழிப்போடு வாழ்வாயாக, உன் அரண்மனை கருவூலம் எப்போதும் நிறைந்தே இருக்கும் என்று அரசருக்கு சேர்த்தும் வரம் அருளினான் அக்னி பகவான். அதை பார்த்ததும் அந்த யாகம் வளர்த்தவருக்கு ரொம்ப பொறாமை ஏற்பட்டுடுச்சு. அக்னி தேவனே, நான் வெகு நேரமா தவம் செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு காட்சி அளிக்கல, ஆனா இந்த அரசருக்கு சிறிது நேரத்திலேயே காட்சி அளிச்சிட்டீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டாரு. உடனே அக்னி தேவன், உலகில் வலிமைமிக்க ஆற்றலே விரைவில் வெற்றி கிட்டும், தவிர உன்னை போன்ற சுயநலம் கொண்ட மந்த புத்தியுள்ள சோம்பேறிக்கு உலகில் வலிமைமிக்க ஆற்றலுக்கே விரைவில் வெற்றி கிட்டும், உன்னை போன்ற சுயநலம் கொண்ட மந்த புத்தியுள்ள ஆட்களுக்கு அவ்வாறு கிடைக்காது, அதோட கர்வமும் அலட்சியமும் பொறாமையும் உன்னிடம் குடிகொண்டு உள்ளது என்று கூறி அக்னி தேவன் அங்கிருந்து மறைந்தே போயிட்டாரு. தன் தவறை உணர்ந்த அந்த மனிதன் அரசரிடம் மன்னிப்பு கேட்டான். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.
0: நேர்களை நம்பிதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா? நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரேனைட் ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: காரைப்பண்பலை 100.3 நம்ம இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி. நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் இரவும் மலரும் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை காலத்தை வென்று அரிய கணங்களை காரைப்பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ளுங்கள். 0436 இந்த முன்னிணைப்பு எண்களோடு 2311 மற்றொரு எண் 2994 மற்றொரு எண் 2995. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: என்ன பாடல் அது?
0: சரிமா, பாட்டு கேக்கலாமா?
4: எனக்காகவும் எங்க தாத்தாக்காகவும் போட்டுருங்க.
0: சரிப்பா, கண்டிப்பா கேக்கலாம். நன்றி.

0: காரி பண்பலை 100.3 இணைந்து நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். காலத்தை வென்ற அரிய காணங்களை நம் நேயர்களின் விருப்பமாக தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக அளிக்கும் நிகழ்ச்சி இது. அடுத்து வரும் நேயரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: நலமா இருக்கும். யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: குமுதன் திரைப்படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போகும். அந்த படம் கொடுங்க. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: காரிப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிப்பது இரவு மலர். அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: திருநள்ளாறு தெய்வக்கேட்டிலிருந்து ரத்னசாமி
0: சொல்லுங்க சார். என்ன பாடல்?
1: வசந்த மாளிகை படத்தில் இருந்த மயக்கம் என்ன பாடல்? அந்த பாடலை பண்பலை குடும்பத்தினர் அனைவருக்காகவும் உங்களுக்கு பணிபுரிந்து.
0: சரிங்க சார், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலவு மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: மாரி பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க.
1: சங்கரம் நேரம் கணேசம் பசன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: சந்திரோதயம் படத்திலிருந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானது அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: கரைப்பர்மலின் ஒரு புள்ளி மூன்றில் இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்க வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், முக்கரும்பூர் ஆனந்த்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடிய ஆண்டவனே உன் பாதங்களை. நன்றி மேடம்.
0: கேட்கலாம். நன்றி நேர்களே. நமது காரைப்பன்மலையில் நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
2: வாழ தங்க நிலைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் இதே நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம்
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் #1 டீலர் வசந்தன் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது காரை பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். நிகழ்ச்சி வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
9: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நம் நேயர் கேட்ட பாடல்

0: பாரிப்பண்பலை 100.3 ஒன்றில் இணைந்து நாம் கேட்டரசுக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்டரசுக்கு வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நீங்க சுருட்டி சுதாராஜா.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் வந்து மக்களை பெற்ற மகராசி.
0: பாடம்
1: மனப்பாரம் மார்கட்டி.
0: சரி, கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இனி நம் நேயர் கேட்ட பாடல்.
8: பொன்னு வேளையில முடியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சேன்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. காலத்தை வென்ற அரிய கானங்கள் உலாவரும் நேரம் இது, இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்துள்ள மேல்கொண்டு ஏசம் முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: எனக்கு அலிபாபா 42
0: மாச்சிரவன் வைக்காதல. என்ன பாடல்? சரிங்க, கேட்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி இரவும் மலரும். தொலைபேசி வழி நேயர் விருப்பமாக நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு வந்து செல்வ மகள் படத்துல இருந்து குயிலாக நான் இருந்தேன் அந்த பாடலுக்கு.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: அரைப்பண்பலை 100.3 எல்லாம் இணைந்திருக்கிறோம். நம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சியை இரவும் மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நாடோடி மண் படத்துல கடந்த நிலத்தை பத்தி.
0: ஆஹா, கேட்கலாமா?
1: சரிம்மா, சரிம்மா,
0: நன்றி, நன்றி.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: காரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:45, 45 நொடி. காலத்தை வென்ற காவிய காணங்கள் காரிப்பண்பலை 100.3 இது இரவும் மலரும். தொலைபேசி வழி நேர் விருப்பமாக நாம் கேட்டு ரசிக்கிறோம். அடுத்த நேரி சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: திருஞ்சிமூலைஜி ரவிச்சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: கலங்கர விளக்கம் என்ற படத்துல இருந்து ஒரு இனிய பாடல், காற்று வாங்க போனேன் என்ற பாடலுங்க.
0: சரி, என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
1: காற்று தான் மேடம். நன்றிங்க.
0: ஓகே சார், பாடல் கேட்கலாம். நன்றி.

0: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:50. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரில் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், அகிமாத்திர கருப்பியா.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வீட்டு
0: உன் கண்ணில் நீர் வழிந்தால். சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி.
2: உன் கண்

0: நிறைய பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசிக்கும் இரவு மலரும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: மன்னந்தடகம் மணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: படம் அரசியலங்குமரி.
0: ம்,
1: பாடல் சின்ன பயலை சின்ன பயலை.
0: சரிங்க, கேட்கலாம்.
1: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

நேர்களை, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது இரவும் மலரும். காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் மற்றும் தகவல்கள் குறித்த அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்கள், திருவாரூர் சீமா டீசல்ஸ், தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.

0: காலை 8:45 பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நாளை இடம்பெறுவது சிறுபுலியூர் அருள்மிகு விருபாசமுத்திர பெருமாள் கோவில். காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 காங்கணத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகஸின் உழவர்களுக்கு. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜே ஃப்ளோரா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஏழு 7:35 புதுப்பொழுது நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு வினாவிடையும் செய்தி செய்திகளும் இடம்பெறும். 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:00 பேரளம் சரோஜ் சங்கரா சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இது எங்க ஏரியா. இடம்பெறும் மாவட்டம் கடலூர். 11:40 வேளாங்கண்ணி ஃபீனிக்ஸ் பறவைகள் பூங்கா வழங்கும் எல்லையற்ற சிறகுகள். உலக இடம்பெயரும் பறவைகள் தினத்தையொட்டி நாகப்பட்டினம் வனச்சிறக வனக்காப்பாளர் எம் ஆயிஷா அவர்கள் தரும் தகவல்கள். 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் ஜே ஃப்ளோரா. 12:10 பேரளம் சரோஜ் சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் ஜி பும்பா. 12:50 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் ரெட்ரோ ரிதம்ஸ். 1:30 தேசிய அஞ்சல் தினம் சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 1:55 பன்னிசை. 2:00 விருந்தினர் நேரம் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியர் காரைக்கால் மாவட்டம் புளியங்குட்டை சாலை எஸ் ரங்கநாயகி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் எல்எஸ்சி. 4:00 திருவாரூர் சீமாட்டி செல்சன் ஹேஷ்டாக் 100.3. 4:30 வைக்கிங் பனீன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஹேஷ்டாக் 100.3. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காண்போம். 5:15 திருமாலின் திருவிழா. நாளை இடம்பெறுவது புரட்டாசி மாத சிறப்பு தொடரில் நாளை இடம்பெறுவது சிறுபுலியூர் அருள்மிகு கிருபாசமுத்திர பெருமாள் கோவில். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் பேரளம் சரோ சிபிஎஸ்இ சங்கரா மெட்ரிகுலேஷனின் விளக்கேற்றும் வேலை. 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுல் அமது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி. 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸின் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 6:45 இசைத்தன்றல். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இனி ஆங்கிலத்தில் செய்தி.
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. The BJP has registered massive victories in both

ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:53 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.